நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 17 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 8 தேதி, இன்று புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49, 53 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

0: நாலொரு குரல். நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. குரல் எண் 124, அதிகாரம் அடக்கமுடைமை. இக்குரலுக்கான விளக்கம்: தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விடவும் மிகவும் பெரியதாகும். தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரியதாகும்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம்.
2: WhatsApp 7598510505 என்ற நம்பருக்கு.

நேரம் காலை 5:58 20 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். ஆறு 15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீர்க்கங்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம். சாண வண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை, இதில் தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ, காது மூக்கு தொண்டை பகுதிகளில் ஏற்படும் ஆசிட் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள்.

காலை 7:30 முதல் 7:35 வரை விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம். காலை 7:35 வணக்கம் மக்களே. எட்டு 2 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனா.

காலை 8:55 சைபோலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். பத்து 2 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:32 வரை மெலடி மேஜிக். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சிவவல்லி விலாஸ். மீண்டும் 11:32 முதல்

12 மணி வரை மெலடி மேஜிக் கேட்கலாம். பனிரெண்டு இரண்டுக்கு வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடரின் நூல் மற்றும் நூலாசிரியர் அறிமுகம். வழங்குபவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள்.

பகல் 1-2 ஹாய் ஸ்நேகிதியே. ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறை தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ.

பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர். பொதுவான உடல்நல பரிசோதனைகளின் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். மனு அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. மாலை 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை மற்றும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதற்கிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல்.

இரவு 9:30 முதல் 11 வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை கேட்கலாம்.

இரவு 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கூறு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஏழு 7:35 நகர் உலா 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம்.

0: காலை 9 மணிக்கு அரங்கிசை, அனாகிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா, சென்னை அஞ்சல். காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம். விடாமுயற்சியே வெற்றியின் படிக்கட்டு. நெறிப்படுத்துபவர் அனிதா ஆனந்த். பனிரண்டு மணிக்கு உழைப்பவர் அரங்கம், மீன்பிடி தொழில் செய்யும் புதுச்சேரி வீராம்பட்டினம் சி சக்திவேல் அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். பனிரெண்டு 12:30 பன்னிசை மாலை, பித்துக்குழி பி முருகதாஸ் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடரின் நூல் மற்றும் நூலாசிரியர் அறிமுகம். வழங்குபவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம், ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறைத் தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 என்றும் இணையவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீதச்சாரல், மைசூர் எம் நாகராஜ், மைசூர் எம் மஞ்சுநாத் அவர்களின் இருவயலின் இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு இரு கோடுகள் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை வி குமார், கதை திரைக்கதை வசனம் மற்றும் இயக்கம் கே பாலச்சந்தர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது எண்கள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். மாலை 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவுகளுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து புதுச்சேரி குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் விஜயகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் கேட்கலாம். 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.
1: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.

0: ராணி எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: நாளது சிறக்க நாகாப்போம் யாகாவாராயினும் நாகாக்க என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. நாம் ஒருவருக்கொருவர் நல்லுறவு கொள்ள பிறர் மனம் நோகாதவாறு நற்சொற்களை பேச வேண்டும். எப்படி நற்சொற்களையே பேசி நல்லவர்களாகவே இருப்பது என்ற கேள்வி எழுவது இயற்கையே. ஏனெனில் நமக்கும் ஆத்திரம், கோபம், அழுகை, ஏமாற்றம் போன்ற முரணான உணர்வுகள் எழக்கூடிய சாமானிய

0: இதர்கள்தானே. இத்தனை உணர்வுகளையும் சகித்து கொண்டு அல்லது மறைத்து கொண்டு எங்கனம் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு நாம் பேசுவது என்பதே நமக்கான சவால். இந்த சவாலை சமாளித்தால் நாளது சிறக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கச் செல்வதற்கு முன்பு நாம் பேசிய வார்த்தைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நம் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அந்த வெள்ளைத்தாளில் நாம் பேசிய ஒவ்வொரு முரணான, கடினமான, பிறர் மனம் நோகும்படியாக பேசிய சொற்களை பட்டியலிட வேண்டும். அமைதியாக நிதானமாக யோசித்து பார்த்தோமேயானால் நாம் சொற்களால் யாரையெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறோம் என்பது புலனாகும். இது போன்ற தவறுகளில் நாம் நம் மனத்தோடு மட்டுமே போராடினால் மனிதர்களோடு போராட தேவை ஏற்படாது. ஏனெனில் அரையடி நாக்கு ஆறடி மனிதரை சாய்க்கும் வல்லமை கொண்டது. எதிரில் நிற்கும் மனிதனை மகத்தானவனாக்கும் கலை நம் நாவில்தானே உள்ளது. இனிய சொல் அறத்தின் அடையாளமல்லவா? எனவேதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்லமற்று பிற என்கிறார் வள்ளுவர். அதாவது பணிவும் இன்சொல்லும் மனிதனுக்கு அழகிய அணிகலன்கள் என்பதை வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். பிறர் மனம் நோகாத வகையில் இனிமையாக பேச வேண்டும் என்பதனை அவ்வை நயம்பட உரை என்கிறார். மொழிவது அறமொழி என்ற நம் அவ்வையின் நீதி நமது பேச்சு அறநெறியுடனும் பயனுடனும் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இப்படி நல்ல பேச்சுக்களை பேசுவதில் நமக்கு என்ன கடினம் வந்துவிடப் போகிறது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றல்லவா? நல்ல இனிமையான சொற்கள் இருக்க ஏன் காய்க்கு ஒப்பான கடுமையான தீய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கேட்பது நமக்கான கேள்விதானே. ஒருவரின் தவறை உணர்த்த தகாத சொற்கள் தான் ஆயுதமா என்ன? அவர்களுக்கு புரிய வைக்க மௌனத்தாலும் இயலுமே. அமைதியாக அவர்களை கடந்து சென்று விட்டால் அல்லது அவர்கள் அமைதியான பின் நாம் எடுத்துரைப்பதன் வழியாக அவர் தம் தவற்றை நாம் உணர்த்தவியலும். அந்த நாள் அவர் வாழ்வில் மறக்க ஒண்ணா நாளாக, மீண்டும் அந்த தவற்றை செய்யவிடாத நாளாக அமையும் என்பது மட்டும் நிச்சயம். நம்முடைய நாளின் மகிழ்ச்சியும் நம் எதிரில் நிற்பவரின் நாளின் மகிழ்ச்சியும் நாவடக்கத்தில்தான் உள்ளது என்பதை நாம் அறிந்துணர வேண்டும். சிந்தனையாளர் சாக்ரட்டிஸிடம் ஒருவர் மற்றொருவரை பற்றி செய்தி சொல்ல வேகமாக வந்தபோது சாக்ரட்டிஸ் அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டாராம். ஒன்று, சொல்ல வந்த செய்தி உண்மையா? இரண்டு, அது நல்ல செய்திதானா? மூன்று, அச்செய்தி பயனுள்ளதா? ஆக இந்த மூன்றிற்கும் ஆம் என்ற பதில் வந்தவரிடமிருந்து வந்தால் அது சரி, இல்லை என்றால் அவர் அதை சொல்லவே வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். நாவடக்கத்தின் சிறப்பிற்கு இதை போன்ற எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? ஆப்ரஹாம் லிங்கன் கோபம் வந்தால் உடனே அந்த கோபத்துக்குரியவருக்கு பதில் எழுதுவாராம் கடிதம் வழியாக. ஆனால் அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து விடுவாராம். காரணம், கோபத்தில் சொன்ன சொல்லும் எழுதிய வார்த்தையும் உறவை அழித்து விடும் என்பதால். ஆக நாவை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் மௌனமாக எதுவும் பேசாமல் இருப்பதல்ல. இதை இந்த இடத்தில் இவ்வளவுதான் பேச வேண்டும், அதை இப்படித்தான் பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசுவதே அறிவார்ந்த செயல். வள்ளுவம் கூறும் சொல்வன்மையும் அடக்கமுடைமையும் நம் அன்றாட வாழ்வில் வாசித்து நேசித்து கடைபிடித்து நாவை காத்தால் நாளது சிறக்கும், இந்நாள் நன்னாளாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:16. தெய்வீக பாடல்களை கொடுக்க வரும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம் உன்னிமேனன் குரலில்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள், 24 நாள், புதன்கிழமை. நேரம் காலை 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீர்க்கங்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ஈத்தாப்பில் வர்றது நம்ம கருத்தமுத்து தான். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வர்றாப்புல. கருத்தமுத்து, கருத்தமுத்து நில்லுப்பா.
1: நினைக்கிறேன்
0: கருத்தமுத்து, மாமனார் எப்படி இருக்காரு ஆஸ்பத்திரியில்?
1: கருத்தமுத்து, மாமனாருக்கு உடம்பெல்லாம் குணமடைஞ்சிருது, நல்லா இருக்காருப்பா. நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னா அப்புறம் ஏதோ வேலையா போயிட்டியோ?
0: ஆமாப்பா, ஒரு வேலையா வந்துட்டேன், வர முடியல.
1: சரி சரி சரி.
0: என்னப்பா அவருக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை?
1: அவருக்கு உடல் பருமன் பிரச்சனைப்பா. அது டாக்டர் கேட்டான், உடல் அதிக பருமனால தான் அவருக்கு கொழுப்பு அடைச்சி நெஞ்சு வலியெல்லாம் வந்திருக்கு. அவருடைய உடம்பு எடையை குறைக்க சொல்லிக்கிறாருப்பா டாக்டர்.
0: ஓஹோ, உடம்பு எடையை குறைக்க சொல்லியிருக்காங்களா?
1: ஆமாம்.
0: ஏப்பா நீ ஃபோன் பண்ணி பீக்கங்காய் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதை அதிகமாக சாப்பிட சொல்லுப்பா. பீக்கங்காய் நிறைய சாப்பிட்டா உடம்பு எடை குறையும்பா.
1: அட என்ன காத்த முதலிய, பீக்கங்காய் வளர்த்தியும் பொம்பளை புள்ள வளர்த்தியும் ஒன்றுன்னு வாங்க, பீர்க்கங்காய் அப்படியே கிடுகிடுன்னு வளரும். காலையில் ஒன்று பார்ப்போம், சாயங்காலத்துக்குள்ள நீளமாக இருக்கும் கொஞ்சம்.
0: கருத்தமுத்த, பீக்கங்காய் கிடுகிடுன்னு வளருங்கிறது உண்மைதான், ஆனால் பீக்கங்காயில் நீர் சத்து அதிகம். இது நம்ம உடம்பு எடையை குறைக்கணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல பலன் தரும்பா.
1: வாக்கிங் எல்லாம் போறாங்க, உடம்பு அதிகமாயிடுதுன்னா
0: இதெல்லாம்.

0: வேறப்பா, வாக்கிங் போறது, பயிற்சி பண்றது, உணவு கட்டுப்பாடு இருக்கிறது, இதெல்லாம் வேற.
1: ஓஹோ,
0: பீர்க்கங்காயும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்.
1: பரவாயில்ல, எனக்கு புது செய்தியாக இருக்குது. பாத்தியா?
0: பொதுவாக பீர்க்கங்காய் சேர்ந்த உணவு இருக்குல்ல,
1: ஆமாம்.
0: அதை சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது.
1: ஓஹோ,
0: ஏன்னா பீர்க்கங்காயில் அதுக்கு தகுந்த சத்துக்கள் இருக்குது, நார் சத்துலாம் இருக்குது. அதனால் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் குறையும், எடை வந்து தானாகவே உடம்புல குறையும்.
1: ஓஹோ,
0: இதனால தான் நான் சொன்னேன், மாமனாருக்கு பீர்க்கங்காய் அதிகமாக வாங்கி சாப்பிட சொல்லுப்பா அப்படின்னு.
1: ஓ, இன்னப்புறம் மாமனருக்கு வார வாரம் பீர்க்கங்காய் வாங்கி சமையல் செஞ்சு கொடு சொல்றேன்பா.
0: கருத்த முத்த, வார வாரம் பீர்க்கங்காய் வாங்கிட்டு போய் மாமனார் கொடுக்கறத விட நீனே பீர்க்கங்காய் சாகுபடி செஞ்சான்.
1: ஆமா, நல்ல யோசனை தான் பாதுதா.
0: வெள்ளரி இனத்தை சேர்ந்த குடி வகை காய்கறி தான்ப்பா இந்த பீர்க்கங்காயும்.
1: ஓஹோ, அப்போ காத்து முத்த, இந்த பீர்க்கங்காய் பயிரிடுவதற்கான அந்த தொழில்நுட்பங்களை பத்தி எனக்கு விவரமா சொல்லுப்பா, நானும் பயிரிடுறேன்.
0: கருத்தமுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். வட அமெரிக்கா தான் இந்த பீர்க்கங்காயுடைய தாயகம்.
1: ஓஹோ,
0: வடக்கு மெக்சிகோ இல்லைனா வட அமெரிக்காவிலேருந்து தான் இது உற்பத்தி ஆகிருக்கணும் முத முதல்ல அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றது.
1: அப்போ அமெரிக்காவிலேருந்து நம்ம ஊருக்கு எப்படி வந்திருக்கான்?
0: உலகம் முழுக்க வந்துருச்சுப்பா.
1: ஓஹோ,
0: இதில் நீண்ட ரகம் இருக்குது, மத்திய ரகம் இருக்குது, குட்ட ரகம் இருக்குது, மூணு வகை ரகம் இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பீர்க்கங்காயை பயிர் செய்கிறாங்க. நல்லா காசு கொடுக்கக்கூடியதுப்பா நமக்கு.
1: ஓஹோ,
0: ஆமாம், நல்ல வருமானம் கிடைக்குது. கோ1, கோ2, PKM1 இப்படின்னு மூணு ரகம் இருக்குதுப்பா.
1: காதமுத்த, பீர்க்கங்காய் பயிரிடுவதற்கான அந்த மண்ணு எல்லாம் எந்த தன்மையில் இருக்கணும், இது பயிரிடுவதற்கான பருவங்கள் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: ஒன்றும் இல்லை கருத்தமுத்த, வடிகால் வசதி இருக்கக்கூடிய கொஞ்சம் மணல் சார்ந்த அந்த களிமண் இதுக்கு ஏற்றதுப்பா. கார அமிலத்தன்மை 6.5 to 7.5 இது வரைக்கும் இருக்குதுன்னா ஒரு மண்ணில், அந்த மண்ணு வந்து பீர்க்கங்காய் சாகுபடிக்கு ஏற்ற மண்ணு. பொதுவாக ஜூன் மாதம் அப்புறம் டிசம்பர் ஜனவரி
1: சரி
0: இந்த மாதங்களில் பீர்க்கங்காயை சாகுபடி செஞ்சோம்னா நல்ல மகசூல் கிடைக்குது.
1: ஓஹோ,
0: இந்த பயிரை கோடை காலத்தில் மழை காலத்துலேயும் நம்ம சாகுபடி செய்யலாம். மழை காலம்னா நம்ம என்னென்னா வடிகால் வசதி முக்கியமாக வச்சுக்கணும்ப்பா. கோடை காலம்னா அந்த வெப்பநிலை வந்து ஒரு 35 degrees Celsius அதுக்கு மேலே போயிடக்கூடாது.
1: சரி,
0: ஒரு 40 degrees, 42 degrees போணுச்சுன்னா இந்த செடி ரொம்ப கஷ்டப்படும். அதனால் தமிழ்நாட்டில் வந்து சில பகுதிகளில் கோடை காலத்துலேயும் ஒரு 35 degrees வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிற ஊர்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பயிர் பண்ணலாம்ப்பா.
1: காத்தமுத்த, நிலத்தை எப்படி உழணும், விதை அளவு, அதை எப்படி நடணும், அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லலாம்.
0: நிலத்தை 3 to 4 times நல்லா உழுது, ஒரு 2.5 meters இடைவெளி
1: சரி,
0: ஒரு 60 centimeters அகலம் உள்ள வாய்க்கால்களை நாம எடுத்துக்கிட்டு நிலத்தை தயார் பண்ணணும். அப்புறம் வாய்க்காலில் 45 centimeters ஆழம், அகலம், நீளம் இந்த மாதிரி குழிகளை எடுத்துக்கிட்டு 1.5 meters இடைவெளி எடுத்து அதில் ஒரு 10 kilos நல்ல மக்கிய தொழு உரம் அதை போட்டு நடவுக்குழிய நம்ம தயார் செஞ்சுக்கணும்ப்பா. ரைட்டா, இந்த மாதிரி வந்து குழிகளை தயார் பண்ண பிறகு நாம் வந்து விதைகளை நடணும். ஒரு ஹெக்டருக்கு 1.5 kilos to 2 kilos வரைக்கும் விதை தேவைப்படும். ஒரு குழியில் 5 விதைகளை நம்ம ஊனணும். விதைகளை ஊன்றின பிறகு குடம் இல்லைன்னா பூவாளி இதை வச்சு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். நம்ம ஏதாவது பம்பு செட்டு தண்ணியை நேரடியாகலாம் பாய்ச்சினோம்னா விதை மூடி போய் வளராமல் கூட போடும். அதனால் இந்த மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றணும். நாற்றுகள் வளர்ந்து அப்படியே கொஞ்சம் மேலே வருது இல்லையா, அதுக்கு பிறகு தான் நம்ம ஒரு வாரம் கழித்து 10 நாள் இடைவெளியில் நம்ம தண்ணி பாய்ச்சணும்ப்பா.
1: ஓஹோ, காத்தமுத்த, மேலுரமாக என்ன போடலாம், பூச்சி நோய் தாக்குதல் வந்தால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது?
0: விதை ஊனி 30 நாள் கழித்து 50 கிலோ யூரியா இதை எடுத்து நம்ம மேலுரமாக இட்டு மண்ணை அணைச்சி தண்ணி பாய்ச்சணும். எத்திரல்னு ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்குது, அதை ஒரு 250 ppm அப்படிங்கிற அளவில் 2 paruvama நம்ம தெளிக்கணும். அது பெண் பூக்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்கிறதுக்கு இது பயன்படுதுப்பா. இந்த எத்திரல பயன்படுத்தணும்னா பூ நல்லா நிறைய வந்து இந்த பூவெல்லாம் பிஞ்சாகி நமக்கு நல்ல லாபம் கொடுக்கும்.
1: சரி சரி,
0: ஒரு தடவை நம்ம இந்த எத்திரல பயன்படுத்தின பிறகு ஒரு வாரம் கழித்து மீண்டும் நம்ம பயன்படுத்தணும். இது மாதிரி மூணு முறை

0: தெளிக்கலாம்ப்பா.
1: சரி சரி சரி.
0: இன்னொன்று என்ன கேட்டேன்?
1: காத்தமுத்த, பீர்க்கங்காயில் நோய் தாக்குதல் ஏதாவது இருக்குமான்னு கேட்டேன். அப்புறம் அறுவடை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா.
0: பொதுவாக இந்த பீர்க்கங்காயில் வந்து நாம் ஒழுங்கான முறையில் நம்ம செடியை வளர்க்கும் போது அந்த அளவுக்கு ஒன்றும் நோய்கள்லாம் ஒன்றும் தாக்காதுப்பா. கொடி வளர்ந்து வரும்போது பந்தல் போட்டு கொடியை மேலே படர விட்டுணும். முளைத்த பிறகு நம்ம அஞ்சு விதை போட்டோம் இல்லையா, அதில் நல்லா ஆங்காரமாக கிளம்பக்கூடிய ஒரு மூணு செடிகளை விட்டுட்டு மற்ற ரெண்டு செடிகள் இருக்குல்ல அதை நம்ம எடுத்துடணும். பீர்க்கங்காயில் இந்த பூசணி வண்டு தாக்குதல் வந்து சில பகுதிகளில் வரும். 2 கிராம் கார்பரைல் மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து இதை கட்டுப்படுத்தலாம். சில இடத்துல இந்த பழகி அது கூட வந்து தொந்தரவு கொடுக்கும். இதுக்கு வந்து மாலத்தியான் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்தோம்னா கண்ட்ரோல் ஆகிடும். விதை ஊன்றிய 50 முதல் 60 நாளில் நம்ம அறுவடையை ஆரம்பிக்கலாம். 1 வார இடைவெளியில் வந்து நம்ம தொடர்ந்து 10 முறை அறுவடை செய்யலாம்ப்பா. அந்த அளவுக்கு காய்ப்பு கொடுக்கக்கூடியது. 1 ஹெக்டர்னு பார்த்தோம்னா 15-20 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும்.
1: பார்த்தமுத்தா, இந்த பீர்க்கங்காயை நம்ம சாப்பிட்றதால என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் இருக்குதுப்பா இதில்?
0: ஒன்றும் இல்லைப்பா, மஞ்சக்காமால நோய்க்கு பீர்க்கங்காய் சாறு அது மருந்தாக பரிந்துரைக்கிறாங்க. தொற்று கிருமிகள் தாக்காமல் உடம்பை காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுல இந்த பீர்க்கங்காய் ஒரு முக்கியமான இடம் வைக்குது.
1: நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது பீர்க்கங்காயில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுப்பா.
0: ஆமாப்பா, நான் சொன்ன மாதிரி கோ1, கோ2, PKM1 இதுல ஏதாவது ஒரு ரகத்தை வாங்கி நீ பயிர் பண்ணுப்பா.
1: சரி சரி.
0: கத்தமுத்த, நான் உங்க மாமனார் பார்க்க வரலன்னு கோச்சிக்காத.
1: சரி சரி சரி.
0: நான் ஒரு நாளைக்கு உன்னையும் அழைச்சிக்கிட்டேன், உங்க மாமனார் ரூட்ல வந்து பாக்குறேன்ப்பா.
1: பரவாயில்ல கத்தமுத்த.
0: சரி, நான் அப்ப கிளம்பட்டுமா? போயிட்டு வரேன்பா.
1: பார்த்து போயிட்டு வாப்பா.
0: சரிப்பா சரிப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகளில் நேயர்கள் இதுவரை கேட்டது பீர்க்கங்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள்

0: வளங்களில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினை

களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மை செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்த் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:53 நொடிகள். அடுத்ததாக
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சாண வண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
3: சாண வண்டுகள் சாணத்தை எவ்வாறு சத்துக்களாக மாற்றுகின்றன என்பதே மிகவும் ஒரு நுட்பமான ஒரு முறையாகும். சாணத்தை நிலத்துக்கடியில் புதைப்பதன் மூலம் காற்றில் ஆவியாகக்கூடிய நைட்ரஜன் போன்ற சத்துக்கள் நேரடியாக மண்ணில் கலக்கின்றன. மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் இந்த கரிம பொருட்களை சிதைத்து தாவரங்கள் எளிதாக உறிஞ்சக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக மாற்றுகின்றன. சாணத்தை அடையும் வழியில் வண்டுகள் உருவாக்கும் சுரங்கங்கள் கடினமான மண்ணை தளர்த்துகின்றன. இதனால் மண்ணின் காற்றோட்டம் அதிகரிக்கிறது. மழை நீர் மற்றும் நீர்ப்பாசனம் எளிதாக மண்ணிற்கு ஆழத்திற்கு செல்ல உதவுகிறது. வண்டுகளில் இந்த இயற்கையான செயல்பாடுகளால் மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் மண்ணின் அதிகரிக்கின்றன. இது தாவரங்களின் வேர்கள் ஆழமாக செல்லவும் பயிர் வளர்ச்சியில் மற்றும் விளைச்சல் அதிகரிக்கவும் பெரிதும் உதவுகின்றன. ஒட்டுமொத்த பல்லுயிர் பெருக்கத்திற்கும் மண் சார்ந்த சூழலுக்கும் இந்த சாண வண்டுகள் முக்கிய குறியீடுகளாக விளங்குகின்றன. இத்தகைய மதிப்பு வாய்ந்த சாண வண்டுகளை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். சாண வண்டுகள் இல்லாவிட்டால்

0: சுற்றுச்சூழலில் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். மண்ணின் வளம் மற்றும் ஊட்டச்சத்துகள் குறையும் அபாயம் ஏற்படுகின்றது. சாணி வண்டுகள் விலங்குகளின் கழிவுகளை நிலத்தில் அடியில் குழி தோண்டி புதைக்கின்றன. இதனால் தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜன் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் எளிதாக கலக்கின்றன. இவை இல்லாவிட்டால் மண்ணின் வளம் பாதிக்கப்பட்டு விவசாய உற்பத்தி குறையும். சாணத்தின் வழியே கிடைக்கும் இயற்கையான உரம் மண்ணை சென்றடையாமல் போய்விடும். 2. நிலத்தில் காற்றோட்டம் குறைதல். சாணி வண்டுகள் மண்ணுக்குள் குழிகளை உருவாக்குவதால் மண்ணில் காற்றோட்டமும் நீரை உறிஞ்சும் திறனும் அதிகரிக்கிறது. இந்த செயல்முறை தடைபடும் போது மண் இறுகி தாவரங்களின் வேர்கள் வளர முடியாமல் போகும் அபாயம் உள்ளது. அதிகரிக்கும் வெப்பநிலை மற்றும் தீவிர வானிலை மாற்றங்கள் சாணி வண்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கின்றன. அதிக வெப்பம் அவற்றின் இனப்பெருக்கத்தை வெகுவாக பாதிக்கின்றது. மாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒட்டுண்ணி எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் சாணத்தில் கலப்பதால் அது சாணி வண்டுகளுக்கு நஞ்சாக மாறுகின்றன. இது வண்டுகளின் இறப்பிற்கு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. காடுகள் மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் அழிக்கப்பட்டு கட்டிடங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் மாற்றப்படுவதால் அவற்றின் வாழ்விடங்கள் சுருங்கி வருகின்றன. சாணத்தை நிலத்தில் புதைக்க தேவையான இடமும் குறைந்து வருகிறது. நகர பகுதிகளில் வாழும் மாடுகள் பிளாஸ்டிக் போன்ற ஆபத்தான பொருட்களை உண்பதால் அவற்றின் கழிவுகளின் தரம் குறைந்து சாணி வண்டுகளுக்கு போதிய உணவு கிடைப்பதில்லை. கால்நடைகளுக்கு செலுத்தப்படும் சில ஒட்டுண்ணி எதிர்ப்பு மருந்துகள் ஐவர்மெக்டின் போன்றவைகள் சாணத்தில் கலந்திருக்கும் போது அவை சாண வண்டுகளின் செயல்பாட்டை பாதிக்கலாம் அல்லது அவற்றை கொள்ளலாம். இயற்கை வாழ்விட இழப்பு. தீவிர விவசாய முறை மற்றும் இயற்கை தாவரங்கள் அழிக்கப்படுவது சாண வண்டுகளின் எண்ணிக்கையை குறைக்க வழிவகுக்கிறது. சாணி வண்டுகள் எனப்படும் வண்டுகள் இயற்கையின் சமநிலை பேணவும் நிலத்தின் தரத்தை உயர்த்தவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மனிதர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் இயற்கை வளங்களை பேண முடிகிறது. சாணி வண்டுகள் இல்லை என்றால் சுற்றுச்சூழல் அமைப்பிலும் வேளாண்மையில மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இவை இயற்கையின் மிகச்சிறந்த துப்புரவாளர்களாகவும் மண் வளத்தை பேணி காப்பவர்களாகவும் செயல்படுகின்றன. இயற்கை வேளாண்மைக்கு சாணி வண்டுகள் மிகவும் அவசியமானவை. இவை சாணத்தை நிலத்துக்கு கொண்டு சென்று மக்க செய்வதன் மூலம் மண்ணின் வளம், ஊட்டச்சத்து சுழற்சி ஆகியவை மேம்படுத்தி பயிர்களின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. இப்படிப்பட்ட நன்மைகள் செய்யும் சாண வண்டுகளை நாம் பாதுகாத்தால் அவை இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பேணி பாதுகாக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சாண வண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
2: இனி கேட்கலாம் காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தியா இந்தோனேஷியா இடையேயான ஒரு சிறப்பான கூட்டாண்மைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நேற்று ஜகார்த்தாவில் உள்ள இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், இந்தியா விரிவாக்க பாதையை நோக்கி செல்வது மட்டுமல்லாமல் வளர்ச்சிப் பாதையை பின்பற்றுகிறது என்று கூறினார். இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பெற்றுள்ளார். இந்தியா பஹ்ரைன் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேற்று பஹ்ரைன் மன்னர் திரு ஹமத் பின் ஈசா அல் கலீஃபாவை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். தொடர்ந்து அங்குள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடிய திரு ஜெய்சங்கர் பஹ்ரைன் சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டினார். எல்நீனோவால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் மற்றும் அதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக பிரதமர் அலுவலகம் நேற்று உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியது. பிரதமரின் முதன்மை செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் சேவா தீர்த்தத்தில் இக்கூட்டம் நடைபெற்றது. 15க்கும் மேற்பட்ட அமைச்சகங்களின் செயலாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நாளை தொடங்கும் என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இயக்குநர் ஸ்மிதா செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். இப்போட்டித் தேர்வில் பங்கேற்கும் தேர்வர்களுக்காக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுச்சேரி எனும் யூடியூப் சேனல் வாயிலாக ஆன்லைன் மூலம் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது என்றும் இப்பயிற்சி நாளை தொடங்கி 3 மாதங்கள் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஃபிஃபா கால்பந்து போட்டியில் வான்கூவரில் நடைபெற்ற பெனால்டி ஷூட் அவுட்டில் சுவிட்சர்லாந்து அணி கொலம்பியாவை 4-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி 1954 பிறகு முதன்முறையாக ஃபிஃபா உலகக்கோப்பையின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த

0: செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்மையாள் மணி 2:40. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தொடர்வது.
3: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: ஓரடியில் அறிவுரை சொல்லுவது ஆத்திசூடி, ஈரடியில் திருக்குறள், மூவடியில் திரிகடுகம், நாலடியில் நான்மணி கடிகையும் நாலடியாரும், ஐந்து அடியில் சிறுபஞ்ச மூலம், ஆறடியில் அறிவுரை சொல்லுவது ஏலாதி என்று தமிழில் ஏகப்பட்ட இலக்கிய நூல்கள். தமிழ் அமுதுதான். உயிரெழுத்துக்கு எல்லாம் புள்ளி கிடையாது. ஆனால் ஈயண்ணா என்கின்ற உயிரெழுத்துக்கு மட்டும் இரண்டு புள்ளிகள். உள்ளே இருப்பதை வெளியே கொடு என்று ஒரு செயலை எழுத்திலேயே சொல்லிக் கொடுத்த மொழி தமிழ்மொழி. வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்லித்தந்த உலகின் ஒரே மொழி தமிழ்மொழி மட்டும்தான். தமிழ் இலக்கியங்களின் கருத்துக்களை மொழிபெயர்த்து விடலாம், ஆனால் தமிழின் அழகை மொழிபெயர்க்கவே முடியாது என்கிறார் ரஷ்ய தமிழறிஞர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி. ஆம், உண்மைதான். தமிழின் அழகை தமிழில் மட்டும்தானே முழுமையாக ருசிக்க முடியும். அதனால்தான் மகாத்மா காந்தி தமிழ் படிக்க முடியவில்லையே என்று ஏங்கியவர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் இடத்திலே போய் தமிழை கற்றுக்கொண்டார். நமது கவிஞர் தமிழ் ஒளி சொல்லுவார், சங்கத் தமிழ் நமது, சாகாத புகழ் நமது என்று. அப்பேற்பட்ட தமிழ் இலங்கை கவிஞர் ஒருவருக்கு இப்படி யோசிக்க வைக்கிறது, மரணிக்கும் வரைதான் நாம் தமிழோடு வாழ முடியும். மரணித்து விட்டால், யோசிக்கிறார் கவிஞர், அவர் சொல்கிறார், ஓடையில் என்னுடைய சாம்பலை நீங்கள் கரைத்து விட்டால் கூட தமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்று. அந்த அழகிய கவிதையை இதோ இப்போது வாசிக்கிறேன். பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அழும் ஓசை கேட்க வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் உன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்று எழுதுகிறார் கவிஞர் சச்சிதானந்தம். தமிழ் இலக்கியம் என்பது பெரும் கடல். அதிலிருந்து ஒரு சில துளிகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். விவேக சிந்தாமணி மிக அருமையான ஒரு இலக்கியம், ஆனால் அவை எழுதியவர் யார் என்பதுதான் இன்று வரை தெரியவே இல்லை. என்றாலும் இந்த இலக்கியங்கள் காலம் காலமாக மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இயற்கை நிகழ்வுகளை கற்பனை நயத்தோடு படம் பிடித்து காட்டுகின்ற பல அற்புதமான பாடல்கள் விவேக சிந்தாமணியில் இருக்கின்றன. அதில் ஒரு பாடலை இங்கே நம்முடைய சுவைக்காக பகிர்கிறேன். சேலை கட்டிய பெண் ஒருத்தி சோலை வழியே நடந்து போய் கொண்டிருக்கிறாள். அவளை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். அவளுக்கு செந்தாமரை போன்ற செந்நிற மேனி, மீனையே பழிக்கும் விழிகள், அமுதத்தை பழிக்கும் மொழிகள், அன்னத்தை பழிக்கும் நடை, கண்ணங்கருத்த கார் குழலாய் நீண்ட கூந்தல், சின்னஞ்சிறுத்த இடை, கல்லம் கபடமற்ற உள்ளம் என்பதை மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பாடலை ருசிப்பதற்கு. அந்த பெண் அவளுடைய கருவிழிகளையே பழிக்கும் அளவிற்கு அழகிய ஒரு கரு நாவல் பழம் ஒன்றை பார்க்கிறாள். நாவில் அப்படியே நீர் ஊற குனிந்து அந்த கனியை எடுக்கிறாள். அது நாவல் பழம் அல்ல, கருவண்டு. அந்த கருவண்டு தேனினை உண்டு மயங்கி கிடக்கிறது. இவளோ நாவல் கனி என்று நினைத்து இவள் கையில் எடுத்த கருவண்டை உற்று பார்க்கிறாள். மயங்கி கிடந்த வண்டு இவள் முகத்தை பார்க்கிறது. இவளது முகம் எப்படி தெரிகிறதாம் அந்த கருவண்டுக்கு? நிலவாக தெரிகிறதாம். இவளது விரல்கள் தாமரை இதழ்களாக தெரிகிறதாம். அடடா, நிலவு வந்துவிட்டது, தாமரை மலர் மூடிக்கொள்ளுமே, நாம் அதற்குள் சிக்கிக்கொள்வோமே என்று தப்பித்து விட வேண்டும் என்று வேகமாக வண்டு பறந்து போய் விடுகிறதாம். அவளோ, பழம் பறந்து விட்டதே, இது என்ன புதுமை என்று வியந்து பார்க்கிறாளாம். அதற்குத்தான் சொன்னேன், கல்லம் கபடமற்ற உள்ளம் அவளுடையது என்று. பறந்து போகும்போது கூட அது வண்டு என்று அவள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, கருணாவல் பழம் என்றே அவள் பார்க்கின்றாள். பெண்ணினுடைய கருவிழிகளை கருணாவல் பழத்திற்கு கவிஞர் ஒப்புமையாக சொல்லியிருக்கிறார். விவேக சிந்தாமணியுடைய 19வது பாடல் அது. தேனுகர் வண்டு மதுதனை உண்டு

தியங்கியே கிடந்ததை கண்டு தானதை சம்புவின் கனி என்று, சம்புவின் கனி என்றால் நாவல் கனி, தான் அதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தாள். வானொரு மதியம் வந்தது என்றெண்ணி மலர்க்கரம் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ. பறந்ததோ பழந்தான் புதுமையோ விதுமென புகன்றாள் என்று விவேக சிந்தாமணியில் கவிஞர் எழுதியிருக்கின்றார். ஏமாற்றங்களை கூட இத்தனை அழகியலோடு சொல்ல அமுத தமிழால் மட்டுமே முடியும். அடுத்ததாக நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய வரிகள் இந்த அமுத தமிழுக்கு ஒப்புமை மிகச் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் என்று சொல்லியிருப்பார். அமிழ்தம் தமிழனின் மொழி என்பது காலம் காலமாக நிறைய கவிஞர்கள் அவர்களுடைய கவிதைகளிலே பதிவு செய்து கொண்டுதான் வந்திருக்கின்றார்கள். கம்பனை நாம் பேசாமல் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் கவி சக்கரவர்த்தி அல்லவா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். அவர் கல்வியில் பெரியவர் கம்பர். அதனால்தான் சொக்கநாத புலவர் சொல்லுவார், விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று. மகாகவி என்று நாம் பாரதியை சொல்லுகின்றோம். அந்த மகாகவி பாரதியே சொல்லுகின்றார், கர்ணனோடு கொடை போயிற்று, உயர் கம்பனோடு கவிதை போயிற்று என்று. அதனால்தான் பாரதி எழுதுவார், கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் சொல்லுவார்கள், வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு, வையம் தரும் இவ்வனமின்றி வாழும் ஸ்வர்க்கம் வேறுண்டோ என்று. இது இருந்தாலே போதும்பா, இதுக்கு மேல பெரிய ஸ்வர்க்கமெல்லாம் வேணுமான்னு கேட்கிறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். அதனால்தான் இன்றைக்கும் கம்பர் சமாதியில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதத்தை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையிலே கம்பரினுடைய சமாதி அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் அதை சுற்றி இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் அவரவர் வீடுகளில் குழந்தை பிறந்த உடனேயே முதலில் கம்பர் சமாதியில் இருந்து மண் எடுத்து குழந்தையின் நாக்கிலே வைக்கிறார்கள். தமிழ் பற்றுள்ள குழந்தையாக வளர வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கத்தானே செய்யும். கம்பனியினுடைய கவிதைகள் அத்தனையும் கற்கண்டுதான். ஒரு கற்கண்டை எந்த பக்கம் கடித்தாலும் இனிக்கத்தானே செய்யும். எதை சொல்வது, எதை விடுவது என்றாலும் கூட கம்பனியினுடைய அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலத்தில் ஒரு பாடலை நாம் இங்கே பார்க்கலாம். ராமபிரான், சீதா பிராட்டி, இலக்குவன் இவர்கள் மூவரும் காட் எழுதியிருப்பாரோ என்னவோ, சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததெனச் சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி என்று. அந்த பாடல் இதுதான். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாலொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று. ஐயோன்னு யாராவது சொன்னா ஏன் நல்ல வார்த்தை பேச மாட்டியா அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் கம்பன் ஐயோ என்கின்ற அந்த வார்த்தையை ராமனின் அழகின் உச்சபட்ச அழகுக்கு சொல்லுகின்ற வார்த்தையாக தேர்ந்தெடுத்து போட்டிருப்பார். அடுத்ததாக 14ஆம் நூற்றாண்டில் மொழி புரட்சியை நிகழ்த்திய வில்லிபுத்துரரின் ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம். வியாசர் வடமொழியிலே 18 அத்தியாயங்களில் பாடிய பாரதத்தை வில்லிபுத்துரார் தமிழில் 10 அத்தியாயங்களில் பாடி முடித்தார். எப்போதுமே காப்பிய முதலிலே கடவுள் வாழ்த்து பாடுவதுதான் மரபு, அது அனைவருக்கும் தெரியும். ஆனால் வில்லிபுத்துரார் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடி அரங்கேற்றினார். அதுதான் 14ஆம் நூற்றாண்டில் அவர் செய்த மொழி புரட்சி என்றே சொல்லப்படுகிறது. இவர் இந்த பாடலை திருமாலுக்கும் பூமி தாய்க்கும் பிறந்த குழந்தையாக தமிழன்னையை பார்க்கின்ற வகையில் வில்லிபுத்துரார் எழுதியிருப்பார். அந்த அழகிய பாடல் இதுதான். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓரென மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் என்று குறிப்பிடுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா பிறந்து கிடந்து இருந்து தவழ்ந்து நின்று நடந்து பயின்ற பிறகு வளருகின்ற பாவை என்று. பொறுப்பிலே பிறந்து, பொறுப்பு என்றால் மலை, பொதிகை மலையில்தானே தமிழ் பிறந்தது, அதனால் பொறுப்பிலே பிறந்து என்கிறார். தென்னன் புகழிலே கிடந்து, தென்னன் என்றால் பாண்டிய மன்னர்களை குறிக்கும், அவர்கள் சங்கத்தை வைத்து தமிழ் வளர்த்தவர்கள். உலகத்திலேயே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மொழிகள் இரண்டே மொழிகள் தான், ஒன்று தமிழ், இன்னொன்று பிரெஞ்சு மொழி. அந்த வகையில் தென்னன் புகழிலே கிடந்து என்று சொல்கின்றார். சங்கத்து இருப்பிலே இருந்து
என்றால் முச்சங்கங்களை

0: வைத்து தமிழை வளர்த்தார்கள். அந்த வகையில் சங்கத்து இருப்பிலே இருந்து என்று வில்லிபுத்தூரார் பாடுகின்றார். அடுத்ததாக வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை என்கிறார். வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை இந்த ஒரு வரிக்கு பின்னால் மிக பெரும் கதைகள் நிறைய இருக்கிறது. அனல்வாதம் புனல்வாதம் என்று கேள்விப்பட்டிருப்போம். திருஞான சம்பந்தர் தான் மதுரை பாண்டியனின் அவையிலே சமணர்களோடு அனல்வாதமும் புனல்வாதமும் நிகழ்த்தினார். எப்பயுமே திருஞான சம்பந்தர் தன்னுடைய பெயரை திருஞான சம்பந்தர் என்று எழுதாமல் தமிழ்ஞான சம்பந்தர் என்றுதான் எழுதுவார். அந்த வகையில் அவர் தமிழுக்கும் சைவத்துக்கும் செய்த தொண்டுகள் எத்தனையோ இருக்கின்றன. இந்த இடத்திலே அந்த அனல்வாதம் புனல்வாதம், அனல்வாதம்னா என்னன்னா, சமணர்களும் சைவர்களும் எழுதிய ஏடுகளை தத்துவ பாடல்களை நெருப்பிலே போடுவார்கள். யாருடையது சிறந்ததோ அது மட்டும் நெருப்பில் எரியாமல் இருக்கும். அதுபோல புனல்வாதம் என்று சொன்னால், சமணர்களும் சைவர்களும் எழுதிய தத்துவ கருத்துக்களை எல்லாம் ஒரு ஓலை சுவடியில் எழுதி ஆற்றிலே வீசி எறிவார்கள். எது சிறந்ததோ அது கரையேறி வரும் அலையை மீறி. அந்த வகையில் அனல்வாதம் புனல்வாதத்திலெல்லாம் கரையேறி வந்ததுதான் தமிழ் என்பதை இந்த இடத்தில் ஒற்றை வரியில் எத்தனை பெரிய கதையை வைத்திருக்கிறார் வில்லிபுத்தூரார். அப்படி நெருப்பிலே எரியாமல் வந்து புனல்வாதத்தில் நீரில் அடித்து செல்லப்படாமல் வையை ஆற்றில் தவழ்ந்தவள் என்பதால் தான் வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று என்று குறிப்பிடுகின்றார். அதுபோல் கற்றோர் நினைவிலே நடந்து, இன்றைக்கும் கற்றோர் நினைவில் என்றுமே நடைபோடக்கூடியதாகவும், ஓர் என என்றால் கூடவே, அது யார் கூடவே தமிழ் பிறந்ததாம், மறுப்பிலே பயின்ற பாவை. மறுப்பு என்றால் பன்றியினுடைய கொம்பு. திருமால் உலகத்தை கொம்பிலே தூக்கி வந்தபோது அந்த பூமகளோடு கூடவே வந்த பாவை என்பதாக இங்கே சொல்கின்றார். மருங்கிலே வளர்கின்றாள் என்றால், மருங்கு என்றால் பெண்ணினுடைய இடுப்பு. எந்த பெண்ணின் இடுப்பில் வளர்கின்றாளாம், பூமகளின் இடுப்பில் செல்லப்பிள்ளையாக தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கிறாள் என்று திருமாலுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த குழந்தையாக தமிழன்னையை இங்கே வில்லிபுத்தூரார் பதிவு செய்திருப்பது எத்தனை சிறப்பாக இருக்கிறது.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு

0: வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல்நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல்நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர் அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் காலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின்போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷீர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும், இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685 அதிகரித்துள்ளது.

0: தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24ஆம் தேதி அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாயின. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685 அதிகரித்திருப்பதாகவும் 16,000 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புதுவை புதுமை நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பகுதிகளில் ஏற்படும் ஆசிட் பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னா லரிங்கோ ஃபெரிஞ்சியல் ரிஃப்ளக்ஸ், அதாவது இந்த ஆசிட் தொந்தரவுகள் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல காமன் லாங்குவேஜ்ல, அது காது மூக்கு தொண்டையில எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறதுதான் தெரிஞ்சுக்க போறோம். யூஸ்வலா நம்ம வயிற்றுல வந்து அமிலம் இருக்கும், இந்த அமிலம் வந்து அந்த வயிறு பகுதியில் தான் இருக்கும், ஸ்டமக்னு சொல்லப்படுற பகுதியில் தான் இருக்கும். அதை வந்து மேல வராம தகுத்துக்கிறதுக்கு நம்ம உணவு குழாயில அப்பர் அண்ட் லோவர் இசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படிங்கிற சுறுசுறுக்கு பை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. சோ அது வந்து எப்பயுமே பிரஷர் அதிகமா வச்சிருக்கதால நம்மளுக்கு வந்து இந்த ஆசிட் வந்து நம்ம உணவு குழாய்க்கு மேல் பகுதிக்கு வராம தடுத்துக்கும். பட் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லோவர் இசோஃபேஜியல் ஸ்பிங்டர் வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி சமயத்துல இந்த வீரியம் மிக்க அந்த அமிலம் என்ன ஆகும்னா மேல வரைக்கும் வந்து நம்ம காது மூக்கு தொண்டை பகுதிக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். யூஸ்வலா இது வந்து நிறைய கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ்னா வயிறு வலி மட்டும்தான் வரணும், நெஞ்சு எரிச்சல் அப்படிலாம் கிடையாது. இது என்ன ஆகும், இது வந்து மைக்ரோ ஆஸ்பிரேஷன்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசிட் வந்து நம்ம உணவு குழாய் வழியா மேல தொண்டை பகுதிக்கு எல்லாம் வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தொண்டை காய்ந்து போகுதல், ஒரு வறட்சி, அதுக்கப்புறம் வந்து நுரையீரல் வரைக்கும் போனுச்சு அப்படின்னா தொடர்ந்து காஃப், அதாவது படுத்தோடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காஃப் பயங்கரமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு த்ரோட் ட்ரைனஸ், எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனஸ் இருந்துகிட்ட மாதிரி இருக்கிறது, வாய்ஸ் சேஞ்ச், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து நம்ம இதை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது இந்த டீ

0: காப்பி குடிப்பதை டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஆயிலி ஸ்பைசி ஃபுட்ஸை வந்து தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு வந்து கரெக்டான நேரத்துல சாப்பிடுறது, எந்த விதமான மீலையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. காலையில சாப்பிடாம இருக்கிறது, காலையில வெறும் டீ மட்டும் குடிச்சிட்டு நம்ம வேலைக்கு போறது, இது மாதிரி பழக்கங்கள்லாம் வச்சுக்கூடாது. காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இது எல்லாமே கரெக்டான நேரத்துக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க நைட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் நைட் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே படுக்கிறது, இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்க ஏர்லி டின்னர், அதாவது ஒரு 8-9 மணிக்கெல்லாம் டின்னரை முடிச்சுட்டு ஒரு 1 hour எய்தர் வந்து அப்ரைட்டா உட்கார்ந்து இருக்கிறது, இல்ல உட்கார்ந்து வேற ஏதாவது வேலைகள் செய்யறது, அத மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து தூங்க போகணும். சோ இதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்காவாசி உணவுகள்ல வந்து ஸ்டீம்டு ஃபுட், அதாவது ஆவியில வெந்த பொருட்கள், இட்லி, இடியாப்பம், இத மாதிரிலாம் இரவு நேரத்திலயும் இல்ல காலையிலயும் உட்கொண்டீங்க அப்படின்னா இது வயிறு வந்து செரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அப்போ வந்து நம்ம இந்த ரிஃப்ளக்ஸ வந்து நம்ம நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணலாம். இது மட்டும் போதுமா அப்படின்னா இல்ல, இதோட சேர்ந்து என்ன ஆகும்னா நம்ம மருத்துவரை அணுகி அவங்களை வந்து எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறமா நம்மள வந்து இந்த அமிலத்தை வயிறுல உள்ள அமிலத்தை கொஞ்சம் உட்கொண்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த நான் சொல்ற இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நல்லா குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப உடல் பருமன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன் இதெல்லாம் பண்ணாலும் என்ன ஆகும்னா இந்த ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் வந்து நல்லாவே கம்மியாயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து சளின்னு நினைச்சுப்பாங்க, தொண்டையில ஏதோ கோழை கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்லாம் அவங்களுக்கு வந்து தோணும். பட் அவங்கள ப்ராப்பரா நம்ம எக்ஸாம் பண்ணி ஹிஸ்டரி எல்லாம் கேட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் பத்தி எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது எந்த விதமான இன்ஃபெக்ஷன் எல்லாம் கிடையாது, இதுக்கு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் எடுக்கணும்னு தேவையே இல்லை. பீப்பிள் நார்மலாவே என்ன நினைப்பாங்கன்னா அதாவது தொண்டையில கோழை கட்டுற மாதிரி இருக்கு, இருமல் வருது அப்படின்னா உடனே பக்கத்துல உள்ள ஃபார்மசிக்கு போயிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்து வாங்கி போடணும் அப்படிங்கறத ஒரு தாட் இருக்கும். சோ வந்து எல்லாத்துக்கும் போடணும்னு அவசியம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா ரிஃப்ளக்ஸ் கிட்டத்தட்ட சிம்டம்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ சிம்டம்ஸ்க்கு அதுக்கு தேவையான மருந்தை போட்டா மட்டும் போதும், இதுக்கு போய் தேவையில்லாம வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. சோ வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ங்கிறது நம்ம இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல நியர்லி எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்காங்க, ஸ்லீப் கம்மியா இருக்கு. சோ வந்து இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். சரியான நேரத்துல உணவு உட்கொள்ளுதல், அவுட் சைட்ல வந்து ரொம்ப ஸ்பைசியான காரமான ஃபுட்டு ஆயிலி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், டீ காஃபி அவாய்ட் பண்ணிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், அது நல்லா உங்களை நீங்களே நல்ல ஹைட்ரேட், இதெல்லாம் பண்ணீங்கனாலே பாதி வந்து உங்களோட ரிஃப்ளக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இதோட சேர்த்து மருத்துவரை அணுகி தகுந்த மருந்து அவங்க எவ்வளவு நாள் சாப்பிட சொல்றாங்களோ அதை சாப்பிட்டுக்கணும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான ஒரு காலை வணக்கத்தோட வணக்கம் மக்களை நிகழ்ச்சியில் நான் உங்க ஆர்ஜே சபா. நேரம் 7:35. ஸோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து வணக்க மக்களின் நிகழ்ச்சியில் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைய முகநூல் பக்கத்துக்கான கேள்வி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 67 ஆண்டுகளுக்கு பிறகு தன் முதல் இறுதிப் போட்டியிலேயே ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எது? 67 ஆண்டுகளுக்கு பிறகு தன் முதல் இறுதிப் போட்டியிலேயே ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எது? இதுதான் இன்றைய முகநூல் பக்கத்துக்கான கேள்வி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து நீங்களும் வந்து கடகடன்னு போயிட்டு அந்த முகநூல் பக்கத்தில் போயிட்டு உங்களுடைய பதில்களை வந்து பதிவிடலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல் கேட்கலாம், வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேர்மேல் மணி 42 நிமிடம். வணக்கம் மக்களை, நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாருமே வந்து இந்த மன உளைச்சல் அப்படின்ற பிரச்சனைக்கு ஆளாவது உண்டு. அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக வேலை பளு இல்லை வந்து உறவுகளில் வர பிரச்சனைகள் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகப்படுத்துறது யதார்த்தம் தான். ஆனால் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் மன உளைச்சலில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னாக்கா, அதற்கு காரணம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடாக கூட இருக்கலாம். ஆனால் நான் வந்து மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்துன்னு எல்லாமே வந்து நல்லா எடுத்துக்கிறேன், அப்போவும் தான் எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இந்த ஊட்டச்சத்துலேயே இந்த ஊட்டச்சத்தோட குறைபாட்டில் இந்த மன உளைச்சலானது ஏற்படாது. ஸோ வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதோட குறைபாடு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த மக்னீசியம் சத்தோட குறைபாடு

செயல்பாடு வந்து இதை ஏற்படுத்துவதற்கான காரணம் இருக்குது. உடலில் முக்கியமான செயல்பாடுகளில் இந்த மக்னீசியம் சத்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த குறைபாட்டினோட முக்கிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தூங்குறதுல சிரமம், இந்த மக்னீசியம் சத்து நரம்பு மண்டலத்தின் கிளர்ச்சித்தன்மை, சமிக்ஞை, சர்க்காடியன் தளம் மற்றும் மெலட்டோனின் ஆகியவற்றோட பாதைகளை ஒழுங்குபடுத்த உதவுது. ஸோ சப்போஸ் வந்து குறைபாடு இருந்துச்சு நம்ம அப்படின்னா, நம்ம அதிக கிளர்ச்சி அடை செய்து தூங்குறதுல சிரமம், ஆழ்ந்த உறக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துமா. அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா, நரம்பு தூண்டல், கால்சியம் நகர்வு, தசை தளர்வு ஆகியவற்றை ஒழுங்குபடுத்த இந்த மக்னீசியம் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இது குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, நரம்புகள் எளிதாக தூண்டப்பட்டு தசை துடிப்பு, பிடிப்பு, நடுக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுமா. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கத்தை விட அதிகமான மன அழுத்தத்தை உணர்றோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து மக்னீசியம் சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தமாக. இதில் அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அதிகப்படியான மன அழுத்தம் இன்னும் மக்னீசியம் இழப்பை அதிகரிக்குமா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து நெஞ்சு படபடுப்பு, கால்சியம், பொட்டாசியம் மற்றும் சோடியம் ஆகியவற்றின் சமநிலையை ஒழுங்குபடுத்துறதுல இந்த மக்னீசியம் முக்கிய பங்கு வகிப்பதால், இது சப்போஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா படபடப்பு, இதய துடிப்பு, தவறுதல் போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுமா. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா, அடிக்கடி ஏற்படுற ஒற்றை தலைவலிக்கு மக்னீசியம் சத்துக்களின் குறைபாடு கூட ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ பூசணி விதை, பாதாம், முந்திரி, பாலக்கீரை, அவகடோ, டார்க் சாக்லேட், ஓட்ஸ் மற்றும் வாழைப்பழம் போன்றவற்றில் இந்த மக்னீசியம் சத்து அதிகமாக இருக்குது. இந்த உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாக உங்களுடைய மக்னீசியம் சத்து குறைபாடை வந்து நீங்கள் சரி செய்யலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலேருந்து.

நேரம் 7:50 26 நொடிகள். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிற தகவல், இந்திய வம்சாவளியை சார்ந்த போதனா சிவானந்தன் என்ற பெண் இங்கிலாந்தின் பெண் சதுரங்க வீராங்கனை பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. 4 முறை பிரிட்டிஷ் மகளிர் சாம்பியனான லான் யோவை பின்னுக்கு தள்ளி இந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க போதனா சிவானந்தன். யுனைடெட் கிங்டமில் உள்ள அனைத்து நாடுகளில் உள்ள பெண் வீராங்கனைகளை விடவும் டாப் பொசிஷனுக்கு போயிட்டாங்க இவங்க. அதோட உலக தரவரிசையில் 72வது இடத்திலும் இருக்காங்க. 2024 ஹங்கேரியில் நடைபெற்ற சதுரங்க ஒலிம்பியாட் போட்டியில் இங்கிலாந்தை ரெப்ரசன்ட் பண்ண மிக இளம் வயது நபர் என்ற பெருமையும் இவங்களுக்கு உண்டு. தன்னோட 10 வயசுலேயே ஒரு கிராண்ட் மாஸ்டரான பீட்டர் வெல்ஸ் அப்படின்றவங்கள தோக்கடிச்சு சாதனை படைச்சவங்க தான் இந்த போதனா சிவானந்தன். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம், எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்திலிருந்து.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 7:55 நிமிடம். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் கேட்ட க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வந்து 67 ஆண்டுகளுக்கு பிறகு தன் முதல் இறுதிப் போட்டியிலேயே ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆன்சர் சரியாக பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றது தான். யார் யாரெல்லாம் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதுச்சேரி, கோவிந்தன்பேட்டை, வீரமணி பாலன், சென்னை, அன்புராணி, அந்தோனிராஜ், பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், ஹுட்டன், பரமானந்தம், பெரியவளையம், ரவிச்சந்திரன், குத்தாலம், தில்லை வில்லாளன், லூயிஸ் செல்வராஜ், செங்கல்பட்டு ரமணி, காரைக்கால் எஸ் சேப்பு, விஜயராகவன், ஹரிஹரன் புதுச்சேரியிலேருந்து, சென்னை, வண்ணாரப்பேட்டை, சோமசுந்தர பிரபு, செஞ்சி சிங்கவரம், கலைவாணி கணிஷ்மா, பண்ணைபுரம் மணிகண்டன், பட்டாளம் அப்துல் ஜலீல், இரவாஞ்சேரி ஷாகுல் அமீத், இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நிலையத்தின் சார்பாக பாராட்டுக்கள். அடுத்ததா நம்ம புதுவை நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு எந்த இடத்துல இருந்து எந்த ஆர்ஜி பேச போறாங்க அப்படின்றத 8 மணிக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். இந்தோனேஷியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். நேற்று ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றிய அவர் இந்தியாவை ஜனநாயகத்தின் தாய் என்று வர்ணித்தார். இந்தோனேஷியா உடனான ஜனநாயக தொடர்புகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக கூறிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான கருத்து பரிமாற்றம், வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கை ஆகியவை நீடித்த உறவுக்கு அடித்தளமிட்டுள்ளதாக கூறினார். சர்வதேச கச்சா எண்ணெய் விலைகளில் மாற்றங்கள் இருந்தாலும் உள்நாட்டு பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் சாதகமான திசையில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற விக்சித் பாரத் மாநாடு 2026 உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். கடந்த மாதம் 24ஆம் தேதி வெனிசுலாவை தாக்கிய இரட்டை நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3685 உயர்ந்துள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 16740 அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கங்கள் தலைநகர் கேரகாசுக்கு வெளியே உள்ள சைமன் பொலிவார் சர்வதேச விமான நிலையத்தை சேதப்படுத்தியதால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரியில் பிஆர் படிப்பில் சேர்வதற்கான இணையவழி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் 10ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் விவரங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் www.sentacpuducherry.in என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் உள்ள ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இந்தியாவை 125 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேட்டிருக்கீங்க நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு ஆர் ஜேனா என்ன ஊருக்கு வந்திருக்க அப்படின்னு ஆளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்திருக்க ஊர் பரிக்கல்பட்டு. இந்த ஊரை பத்தி நிறைய ஹிஸ்டரி இங்க இருக்க மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: தலைமுறையா மின்னிணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா மின்தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
4: எஸ் மக்களே, நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக பரிக்கல்பட்டு அப்படிங்கிற ஊருக்கு தான் நம்ம ஜனா போயிருக்காங்க. சோ என்ன விஷயம்லாம் அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேக்குறாங்க, நம்ம கூட ஷேர் பண்றாங்கன்னு கேக்கலாம். ஹாய் ஜனா.
1: எஸ் வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக. ஆர்ஜே ஜனா பரிக்கல்பட்டுல இருந்தா பேசிட்டு இருக்கேன். சோ இந்த ஊர் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. வரும்போதே ஒரு அப்படியே எப்படி சொல்றது, பனை மரங்கள்லாம் நிறைய இந்த ஊர்ல பார்க்க முடியுது. பக்கத்துலயே வந்து தென்பெண்ணை ஆறு இருக்குன்றதுனால இந்த ஊர் ரொம்பவே இயற்கை எழிலோட ரொம்பவே அழகா இருக்கு. சோ எங்க இருக்கு இந்த பரிக்கல்பட்டு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சில நேருக்கு வந்து தெரியாதனால எக்ஸாக்ட் லொகேஷன் நானே சொல்லிடுறேன். அதாவது கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் வந்து தண்ணி கோயில் இல்லையா, தண்ணி கோயில்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு பரிக்கல்பட்டு. சோ இது வந்து பரிக்கல்பட்டு வந்து கீழ் பரிக்கல்பட்டு மேல் பரிக்கல்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நியரஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன ஊர், பெரிய ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகூர் சொல்லலாம், பாகூர் இருக்கு. அதே மாதிரி இந்த பரிக்கல்பட்டு சுத்தி என்னென்ன ஊர்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ன தமிழக பகுதியான சின்ன கங்கனாங்கப்பம், பெரிய கங்கனாங்கப்பம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாண்டிச்சேரியான ஆராய்ச்சி குப்பம், சின்ன ஆராய்ச்சி குப்பம், பெரிய ஆராய்ச்சி குப்பம், குமந்தன் மேடு அப்படின்னு நிறைய ஊர்கள் இருக்கு. இந்த சைட் பாத்தீங்கன்னா சூரியாங்குப்பம், குருவிநத்தம், அந்த மாதிரி நிறைய ஊர்கள் வந்து இந்த ஊரை சுத்தி இருக்கு. சோ இந்த ஊர் பக்கத்திலேயே இன்னும் பெருமையான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வந்து விழுப்புரம் நாகப்பட்டினம் பைபாஸ ஒட்டியே அமைஞ்சிருக்கு இந்த ஊரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் நடந்து போனாவே இந்த ஊரை வந்து நம்ம வந்து அடைஞ்சிடலாம். சோ இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்க இருக்க என்டர்டைன்மெண்ட் எல்லாம் என்னென்ன இருக்கு, அவங்க அவங்களோட டெய்லி லைஃப்ல என்ன இதுலாம் பொருட்கள் வாங்குறது போறது, அது மட்டும் இல்லாம இந்த ஊரை பத்தி இந்த பரிக்கல்பட்டு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு நானும் 4 பேர்கிட்ட கேட்டிருந்தேன். சோ கேட்டவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பரிக்கல்பட்டு அப்படின்றது குதிரைக்கு தமிழ்ல பரி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதாவது வந்து பாகூருக்கு வந்து முன்னோர்கள் எல்லாம் வரும்போது குதிரையை வந்து இந்த ஊர்ல வந்து கட்டிருந்தாகவும், சோ அதனால இது வந்து பரிக்கல்பட்டு அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம கேட்கும் போது ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி சொன்னாங்க. சோ மேக்சிமம் இந்த ஆன்சர் தான் சொன்னாங்க, பரிக்கல்பட்டுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காரணத்தோட இந்த ஒரு மக்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர்மா?
5: ஷர்மிளா.
1: ஷர்மிளா சொல்லும் போதே ஷர்மிளாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
5: ஒரு பிரைவேட் கம்பெனில இன்சூரன்ஸ் எக்ஸிகியூட்டிவா.
1: பிரைவேட் கம்பெனில இன்சூரன்ஸ் எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஷர்மிளா. உங்க வீட்டுல எத்தனை பேர்?
5: நாங்க 3 பேர் பொண்ணுங்க, அப்பா அம்மா.
1: அப்பா அம்மா, சரி. உங்க வீட்டுல அப்பா அம்மாக்கு நீங்க யார் வந்து ரொம்ப செல்ல பிள்ளை? உங்க 3 பேர்ல யாரு?
5: அக்கா.
1: அக்கா, சரி. அக்கா வந்து ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்காங்களே, நீங்க யாரு கடைசியா நடுவுலையா? நீங்க 2வது. சரி, சர்மி வந்து 2வதுன்னு சொல்றாங்க. நீங்க வந்து இப்ப ஒரு இந்த ஊர்ல இருக்கீங்க இல்லையா, உங்க பரிக்கல்பட்டு, உங்களுக்கு பரிக்கல்பட்டு உங்க ஊர்ல சொன்னோம்னா எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு?
5: பிடிக்கும், எல்லாம் நியரஸ்டா இருக்கு. எங்கேயும் வெளியில போக தேவையில்ல, ஏதாச்சும் வாங்கணும் காலேஜ் போறதுனாலும் எனக்கு எல்லாமே நியரஸ்டா இருக்கு, அதனால பிடிக்கும்.
1: அவங்க வீட்டுல என்ன படிச்சிருக்காங்க?

0: இருக்காங்க.
1: தங்கச்சி வந்து
0: ப்ரொஃபஸரா இருக்காங்க, மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்காங்க, ஒருத்தர் இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல இருக்காங்க. சரி ஓகே, இப்ப வந்து நீங்க உங்க ஊர் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, பக்கத்துலயே தென்பெண்ணை ஆறு போகுது இல்லையா, அதாவது வந்து நம்ம பார்டர்னே சொல்லலாம், தமிழக பகுதியும் பாண்டிச்சேரியும் வந்து பிரிக்கிறது இந்த தென்பெண்ணை ஆறுன்னு சொல்லலாம். இந்த ஆறுக்கு போய் விளையாடின அனுபவங்கள் இல்ல சின்ன வயசுல விவசாயம் பண்ண அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு?
1: அந்த நியரஸ்ட்லதான் கொல்லி இருக்கு, போவோம் அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ஆட்டோ விளையாட்டு, அப்புறம் கொல்லில வந்து மோட்டர்ல விளையாட்டு ஜாலியா அங்கே என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லா போயிடு வெக்கேஷன்லாம்.
0: சரி, வெக்கேஷன் எல்லாம் போகுன்னு சொன்னீங்க, இப்போ நீங்க ஒர்க் போயிட்டீங்க இல்லையா, சோ இந்த டைம் அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ரீடைன் பண்றீங்களா, இப்ப அந்த மாதிரி வந்து கொல்லிக்கு போய் வேலை செய்யற அனுபவங்கள் எல்லாம் இருக்குங்களா?
1: போறது இல்ல, எப்பயாச்சும் வேற அம்மா போனாங்கன்னா அவங்க போய்
0: அதாவது பாருங்க, இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொல்லிக்கு எல்லாம் போக மாட்டாங்க, போயிட்டு அவங்களை டிராப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஓகே, உங்க ஊர்ல என்ன வேலைகள் எல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க, நிலத்துல என்னென்ன பயிர் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, இந்த பரிக்கல்பட்டு பகுதியில என்னென்ன விளையும்?
1: நெல், சவுக்கு, அவ்வளவுதான்.
0: அதாவது நான் உங்க கொல்லியில என்ன விளையுதுன்னு கேக்கல, உங்க ஊர்ல என்னென்னலாம் விளைஞ்சு நீங்க பாத்திருக்கீங்க? பாத்திருக்காங்களா, பக்கத்துல ஒருத்தங்க ஆன்சர் வேற சொல்லிட்டே இருக்காங்க, இதெல்லாம் விளையும் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சர்மி கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. சோ நம்ம வந்து அடுத்து யாரெல்லாம் இந்த ஊர்ல பேச ஆர்வமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு யாரெல்லாம் பேச இருக்காங்களோ அவங்க கிட்ட பேச ரெடியா இருக்கலாம். பரிக்கல்பட்ட பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டூன்ல இருங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: நூறு வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு அழகான வணக்கங்களோடு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு செகண்ட் ஆஃப் உங்களை வரவேற்கிறோம். நேரம் 8:30 ஆயிடுச்சு. சோ இப்ப நம்ம ஒரு பிரேக்க தொடர்ந்து நம்ம ஜனா பரிக்கல் பட்டில அடுத்ததா யார்கிட்ட பேச போறாரு அப்படின்றத நம்ம கேட்கலாம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நம்ம புதுவை நிகழ்ச்சியில வாங்க பரிக்கல் பட்டுக்கு அப்படியே நம்ம ஜம்ப் ஆயிருவோம். நம்ம ஜனா என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
3: நம்ம புது நிகழ்ச்சிக்காக பரிக்கல் பட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அன்பரசியும் வந்து நம்ம பரிக்கல் பட்டு வந்து நிறைய சூப்பரா சொன்னாங்க. உறுப்பினர் பரிக்கல் பட்டு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊருக்கு வந்து கீழ் பரிக்கல் பட்டு, மேல் பரிக்கல் பட்டு அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போதைக்கு நான் இருக்க லொகேஷன் வந்து மேல் பரிக்கல் பட்டுல இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பேசியிருந்தாங்க சர்மிளா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அவங்க ஃபேமிலி பத்தியும் ஊரை பத்தியும் நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்க முடிச்ச பிறகு இந்த சாங் கேப்ல அப்படி இந்த ஊரை சுத்தி ஒரு ரவுண்ட் வரலாம், என்னென்ன தெருக்கள் இருக்கு, இந்த ஊர்ல என்னென்ன கோயில்கள் இருக்கு, என்ன முக்கியமான விஷயங்கள், கடைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் வந்திருந்தேன். வரும்போது ரோடு ரொம்பவே பிஸியா இருக்கு. ஏன்னா இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல இருந்து பாகூர் போறது, கன்னிக்கோயில் போகிறது, முள்ளோடை போகணும், இல்லைன்னா இந்த ஊர்ல இருந்து மக்கள் வந்து பல்வேறு திசைகள்ல பல்வேறு ஊர்களுக்கு போயிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா ஸ்கூல், அதாவது இந்த ஊருக்கு உள்ள எல்லா ஸ்டாப்புமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கங்க நின்றுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல் வேனும் வந்து அவங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பிஸியா இருக்கு இந்த ஊர் வந்து காலையில. சோ அடுத்தது நம்மகிட்ட யார் பேச போறாங்க அப்படின்னு ஒருத்தங்க ஆர்வமா இருக்காங்க. சோ அவங்க என்னெல்லாம் பேச போறாங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க ஏதாவது பேச இன்ட்ராக்ட் பண்ணவே ஒரு ஒன் வேர்ட்ல முடிச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து மேக்ஸிமம் என்ன இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணலாம். உங்க பேருமா? வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க வீட்டுல எத்தனை பேர் நீங்க? அஞ்சு பேர். அப்ப நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த ஊர் தான்? ஓகே. உங்க ஊருக்கு நீங்க பிறக்கும் போது சின்ன வயசுல இருக்கும் போது இந்த ஊர் எப்படி இருந்தது? இப்ப எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு உங்க ஊரு?
4: வீடுகள்
3: அப்படியே வந்து வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?

பிசிஏ முடிச்சிருக்கீங்க, அடுத்தது ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன படிக்க போறீங்க? எம்பிஏல ஹச்ஆர். வந்து 10 வருஷம் ஹச்ஆர் சீஸ் பண்ணிருக்கீங்க. அது வந்து நம்ம ஜெயாக்கு வந்து டீம் ஹேண்டலிங் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. ஸோ வர எம்ப்ளாய் எல்லாம் வந்து சரி ஓகே உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், ஹச்ஆர்ன்றதுனால ஹேண்டில் பண்ணுவீங்களா இல்ல வந்து ஜாலியா அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா அதே மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பா ஹேண்டில் பண்ணுவீங்களா இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ப்பா லேட்டானா வந்தீங்கன்னா அப்படியே ஆப்சன்ட் போட்டு அப்படின்னு நினைப்பீங்களா? ரெண்டுலயே தான் பண்ணீங்க பாருங்க. ஃபியூச்சர் ஹச்ஆர் வந்து பரிக்கல்பட்டுல இருக்காங்க. சரி வந்து நீங்க எங்க போய் படிக்கணும் இல்ல வந்து

0: ஹேண்டில் பண்ணுவீங்களா, இல்ல வந்து ஜாலியா அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா அதே மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பா ஹேண்டில் பண்ணுவீங்களா, இல்ல அதான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா லேட்டாலாம் வந்தீங்கன்னா அப்படியே ஆப்சன்ட் போட்டுருவேன் அப்படின்னு நினைப்பீங்களா? ரெண்டுலயே தான் மூவ் பண்ணீங்க பாருங்க. ஃபியூச்சர் எஸ்ஆர் வந்து பருக்கல்பட்டுல இருக்காங்க. சரி வந்து நீங்க எங்க போய் படிக்கணும், இல்ல வந்து பக்கத்திலேயே படிக்கணும், இப்ப பாண்டிச்சேரியிலேயே படிக்கணும் விருப்பப்படுறீங்களா, இல்ல நான் எம்பிஏ வந்து சென்னை அந்த மாதிரி ஒரு மாசான ஊர்ல போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில. ஓகே, நீங்க இந்த காலேஜ் எல்லாம் படிக்கும்போது ஹெச்ஆர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களே, உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இல்ல வந்து யாரையாவது பார்த்து இந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி யாராவது ரோல் மாடல் இருக்காங்களா? அப்பாதான் ரோல் மாடல் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்பவே கம்மி. ஓகே, ஜெயாக்கு வந்து எஃப்எம் ரெயின்போ சார்பா வாழ்த்துக்கள்னு சொல்லிடலாம், ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய ஹெச்ஆர் ஆகணும் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, உங்க ஊர்ல என்னென்ன தெருக்கள் எல்லாம் இருக்கு, தெருக்கள் பேர் சொல்ல முடியுமா, என்னென்ன தெருக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? என்ன மாதிரி பேர் உங்க ஊர் வந்து தெரியாம இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க பாண்டிச்சேரியில இருந்து வரணும், கடலூர்ல இருந்து வரணும்னா பரிக்கல்பட்டு எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஸ்டார்ட்டா சொல்ல முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்துருக்கீங்க, எப்படி உங்க ஊருக்கு வரணும்னு வழி சொல்ல போறீங்க? பொருள் வாங்கணும் இல்ல வந்து வேற ஏதாவது விஷயம் வந்து மளிகை பொருட்களோ இல்ல வந்து டிரெஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன லொகேஷன் சூஸ் பண்ணீங்க, கடலூர் சூஸ் பண்ணீங்க இல்ல பாண்டிச்சேரியில வேற ஏதாவது லொகேஷன் சூஸ் பண்ணீங்களா?
1: போயிருப்பீங்க
0: வெளியில போய் அப்பா வந்து 20 இயர்ஸ் வெளியூர்லயே இருக்காரு அப்படின்னு சொல்றீங்களா, அப்ப ரொம்பவே மிஸ் பண்ணுவாரு அப்பா பிறந்தவரு, ரொம்ப மிஸ் பண்ணுவார்ல. நீங்க அந்த மாதிரி வெளியூர்ல போய் ரொம்ப வெளியில எங்கேயா போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல நியரஸ்ட் நம்ம ஹோம் டவுன்லயே ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறீங்களா? ஹோம் டவுன் தான். சரி, உங்களுக்கு பரிக்கல்பட்டு எவ்வளவு பிடிக்கும்?
2: ரொம்ப
0: பிடிக்கும். பரிக்கல்பட்டுல இல்ல உங்க ஊர் சுத்தி ஏதோ ஒரு லொகேஷன்ல இந்த ஸ்பாட்டுக்கு போனா எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன், ஒரு ரொம்ப டென்ஷனா இருந்தாலோ இல்ல ஃப்ரீயா ஃபீல் பண்ணணும் அப்படின்னா என்ன பிளேஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: அவங்களும்
0: பிஸியாவே இருந்தாங்க, நமக்காக இந்த டைம்ல அவங்களோட அவங்களோட சர்க்கிளையும் பத்தி சொன்னாங்க, இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு முடிஞ்சது. இன்னும் அடுத்து பேச போறாங்க, ஆர்வத்தோட நானும் இருக்கேன். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பட்டு குதிரையை கட்டின ஒரு ஊருக்கு வந்த பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டே வருது. சோ இந்த மாதிரி நம்ம பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய நிறைய ஊரை பத்தி நம்ம ஆர்ஜே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜனா நம்ம அடுத்ததா பரிக்கல் பட்டு பத்தி என்ன விஷயம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பரிக்கல் பட்டுக்கு போகலாம்.
3: பரிக்கல் பட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஆசையா இருக்கு. இந்த ஊர்ல வந்து பிறந்து வளர்ந்தவங்க, அதே மாதிரி இந்த ஊருக்கு வந்தவங்க அப்படின்ற நிறைய பேர் வந்து அப்படியே இந்த கேப்ல போயிட்டு யாரெல்லாம் பேச ரெடியா இருப்பாங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். சோ இங்க ஒரு அம்மா நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அவங்க பரிக்கல் பட்ட பத்தி என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க பெயர் லக்ஷ்மி. நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே பரிக்கல் பட்டுங்களா?
4: இல்லங்க, பிறந்து வளர்ந்தெல்லாம் கடலூர் மாவட்டம் வார்க்கால் பட்டு.
3: வார்க்கால் பட்டு, அதாவது வார்க்கால் பட்டு இங்க பரிக்கல் பட்டு பேர்லயே பட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து வார்க்கால் பட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சாரி, வார்க்கால் பட்டு பிடிக்குமா இல்ல பரிக்கல் பட்டு ரொம்ப பிடிக்குமா?
4: பரிக்கல் பட்டு.
3: பாருங்க, பிறந்த ஊரை வந்து அப்படியே சொல்லிட்டாங்க, பரிக்கல் பட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க பரிக்கல் பட்டுக்கு வரும்போது எப்படி இருந்துச்சு இந்த ஊரு?
4: நீங்க
3: வரும்போது இந்த ஊர்ல வந்து இப்ப வேலைக்கு போகணும் அப்படின்னா எவ்வளவு அந்த ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு இருந்தது?
4: 80 ரூபாய் 250 ரூபாய் 200 ரூபாய்
3: 200 ரூபாய் இருக்கு. சரி, இப்பயும் வந்து

0: ஆஃபீஸும் போயிருக்க சொல்றீங்களா, நீங்க எந்த மாதிரி சில பேர் வந்து காலையிலேயே வேலைக்கு போவாங்க, இல்ல வந்து அந்தி வேலை அப்படின்னு போவாங்க கிராமத்துல, உங்க ஊர்ல என்னென்ன விவசாயம் பண்றாங்க, என்னென்னலாம் நீங்க பயிர் பண்ணிருக்கீங்க? மணல் பாங்க தென்பெண்ணை ஆறு பக்கத்துல இருக்கிறதுனால மணல் பாங்கான இடம் அப்படின்றதுனால நீங்க வந்து கரும்பு எல்லாம் பயிரிட முடியாது இல்லையா? கரும்பு எல்லாம் பயிரிட்டு
1: இருக்காங்களா?
0: கரும்பு நெல் மட்டும் கொஞ்சம் இந்த சைட்ல கொஞ்சம் பண்ண முடியாதுன்றாங்க. ஆனாலும் பாகூர் பகுதியெல்லாம் வந்து நெற்களஞ்சம்னே சொல்லலாம் பாகூர் வந்து. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது பொறுப்பாங்க, என்ன ஊருக்கு
1: போவீங்க?
0: பாகூர் தான் போவீங்க.
1: பாகூர் தான்.
0: சரி, அப்ப வந்து நீங்க சின்ன வயசுல டிவி அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்லாத போது நிறைய பேர் சினிமாக்கு எல்லாம் போவாங்கல்ல, நீங்க சின்ன வயசுல சினிமாக்கு போன அனுபவம் எல்லாம் இருக்குங்களா?
1: கடலூர்ல போய் படம் பார்ப்போம்.
0: கடலூருக்கு போய் படம் பாப்பீங்க, அப்ப தியேட்டர்னா அங்கதான் இருக்கும். உங்களுக்கு எந்த நடிகர் நடிகை ரொம்ப பிடிக்கும்?
1: சிவாஜி எனக்கு பிடிக்கும்.
0: அப்படியா? ஏன் வந்து நடிகர் சிவாஜி கணேசன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு அப்படி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்.
0: பரிக்கல்பட்டு பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க என்னென்ன வேலைக்கு எல்லாம் போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க. அவங்க கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல என்னென்ன திருவிழாக்கள் ஃபேமஸான விஷயம்?
1: ஆடி மாசம் அம்மன் கோயில் திருவிழா ஃபேமஸ், பங்குனி மாசம் முருகருக்கு கோயில் ஃபேமஸ், பெட்டாசி மாசத்துல பெருமாள் கோயிலுக்கு திருவண்டி பரம் போவோம், பொங்கல் வச்சு வருவோம், அது ஃபேமஸ்.
0: ஓகே, சூப்பரான விஷயங்கள் சொன்னாங்க. இவங்க கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸ்டே டியூன்டா இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்க

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
2: நம்ம புதுவாய் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சோ இந்த டைம்ல அடுத்ததான் நம்ம ஜனா வந்து என்ன சொல்றாரு பரிக்கல் பட்ட பத்தி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
4: ஹலோ, எஸ் வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சியாக ஆர்ஜி ஜெனா. இன்னைக்கு பரிக்கல் பட்டில இருந்தா பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த ஊர்ல இருக்க மக்கள் அப்படியே இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த ஊர் மக்கள். சோ அவங்க எங்க படிச்சாங்க, என்ன ஊருக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க, இங்க இருக்க மக்கள் தினசரி என்னென்ன ஊருக்கு எல்லாம் பொருட்கள் வாங்க போறாங்க, பாகூருக்கு போறாங்க, பக்கத்துல கடலூருக்கு போறாங்க, ரொம்ப அதிகமா போகணும் அப்படின்னா பாண்டிச்சேரி மெயின் சிட்டிக்கு போவோம் அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில இருந்து எப்படி இந்த ஊருக்கு பரிக்கல் பட்டுக்கு வரணும், இல்ல கடலூர்ல இருந்து வரணும்னா எப்படி வரணும், அப்புறம் நியூ பைபாஸ் இருக்கு இல்லையா பாண்டிச்சேரியில இருந்து, சாரி விழுப்புரத்துல இருந்து நாகப்பட்டினம் போறதுக்கான பைபாஸ்க்கு ஒட்டியே வந்து இந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இப்ப இருக்க மக்கள் வந்து ஈஸியா அந்தந்த ஊருக்கு வந்து போக முடியுது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாம் போக இந்த ஊர்ல மெயினான விஷயங்கள் பார்த்தோம்னா நிறைய பனை மரங்கள் வந்து நிறைய பார்க்க முடியுது. சோ இது வந்து தென்பெண்ணை ஆறுக்கு ஒட்டியே அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு நிலப்பாங்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி நீர் வளம் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால இங்க இருக்க மக்கள் வந்து விவசாயம் சார்ந்த தொழில அதிகமா இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த காலை வேலை இருந்ததுனால இந்த ரோடு ரொம்பவே பிஸியா இருக்கு. சோ ஸ்கூல் காலேஜ் போறவங்களாம் அப்படியே போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. சோ நானும் வந்து டைம் க்ளோசிங் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம புதிய நிகழ்ச்சியோட நிறைவு தருவதுக்கு வந்தாச்சுன்றதுனால சோ மீண்டும் ஒரு நம்ம புதிய நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்கள் ஆர்ஜே ஜனா கேளுங்க, இது ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.
2: தேங்க்யூ ஜனா, ஸ்டுடியோல இருந்து நான் சைன் அவுட் பண்ணிக்கிறேன். ஆர்ஜே அன்பரசி.

0: நேரம் 8:55. நேயர்கள் கேட்கவிருப்பது
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? ரெண்டும் முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கொம்பு. ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலாக வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா? அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சுருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம், ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும். அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நிறத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடு விரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழி ஒட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பெரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடு தான். அதே நேரத்தில் இரை எடுக்கிறத கூட குறைச்சிக்கு தான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா. பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகல. உள்ளூரில் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் காலில் விழுந்தார், சாமி என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார்.

0: சாமியார் யோசனை பண்ணார். சரி, பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம். அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார். அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்க, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, அதை கீத்து போட்டுரும் சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டு கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீயும் என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்ருக்கேன். இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேர்களே, இனி கேட்கலாம் காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
6: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் அனைத்து வடிவங்களிலும் பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்கிறது என்று இரு நாட்டு தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். ஜகார்த்தாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபின்யாவுக்கும் இடையே நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஐநா பாதுகாப்பு சபையின் 1267 தடைக்குழுவின் கீழ் உலக அளவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பஹ்ரைன் நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுப்பட்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேற்று பஹ்ரைன் மன்னர் திரு ஹமத் பின் ஈசா அல் கலீஃபாவை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். தொடர்ந்து அங்குள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடிய திரு ஜெய்சங்கர் பஹ்ரைன் சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டினார். எல்நினோவால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் மற்றும் அதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக பிரதமர் அலுவலகம் நேற்று உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியது. பிரதமரின் முதன்மை செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் சேவா தீர்த்தத்தில் இக்கூட்டம் நடைபெற்றது. 15 மேற்பட்ட அமைச்சகங்களின் செயலாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். புதுச்சேரியில் தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றி வரும் திரு ரவி பிரகாஷிற்கு கூடுதலாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயலர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் உத்தரவின் பேரில் இதற்கான ஆணையை தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான் பிறப்பித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்தோட இணைய வழி நெய்யர் விருப்பம் நிகழ்ச்சியில் நான் உங்க அர்ஜி சபா நேரம் 9:03 நிமிடம் 26 நொடிகள்.

ஸோ இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு இந்த சாங் போடுங்க அந்த சாங் போடுங்கன்னு அப்படி ஏகப்பட்ட மெசேஜ் வந்துச்சு. ஸோ வந்து எப்பவும் சொல்றது தான், 7598510505 என்ற எண்ணுக்கு வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களுக்கு விருப்ப பாடலை வந்து நீங்கள் அனுப்பலாம். ஸோ இந்த பாடலை இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒளிபரப்பு செய்வோம். ஸோ எடுங்க உங்கள் ஃபோனை, அனுப்புங்க வாட்ஸ்அப்ல பாடல்களை. சோ நிகழ்ச்சியின் தூக்கமா பாடல் கேட்கலாம் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.

நேரம் 9:09. 20 நொடிகள். இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா கண்டுகொண்டேன் திரைப்படத்துல இருந்த பாடல் கேட்டு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், எம் துரைராஜ், பேபி, அம்பிகா, இளவரசி, சித்ரா மற்றும் சுகந்தி, இவங்களுக்கான பாடல் வரது கேட்கலாம்.

நேரம் 9:14:30 நொடிகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக லிங்கா திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்கலாம். இந்த பாடல விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி, நேதாஜி நகர், கும்பகோணத்திலிருந்து.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: நேரம் 9:20. இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கும்பகோணம், பட்டாளம், ரமேஷ், ஜெயந்தி, தாராசுரம், கைலாசம், வாரியங்காவல், கதிரவன், துர்கா மற்றும் ஸ்ரீனிவாசன் இவங்களுக்கான பாடல் வருது கேட்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7598510505 என்ற எண்களுக்கு.

நேரம் 9:25. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வில்லன் திரைப்படத்தில் இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டு நம்ம வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், மணிசேகர், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வில்லிவாக்கம் குபேந்திரன், திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி, குள்ளஞ்சாவடி பாலமுருகன், திட்டக்குடி செல்வராசு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மன்னா மன்னா,
2: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
1: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
2: என்ன வழி?
1: இத கேளுங்க மன்னா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
1: ஆமா மன்னா, ஆமா.
2: நேரம் 9:31, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டுருங்க. அடுத்ததா தாஜ்மஹால் திரைப்படத்தில் இந்த பாடல் வருது. இந்த பாடலில் விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்திரன், அக்ஷய, மீனாட்சி, மதுரை மணிநகரத்துலேருந்து.

இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்கிற நாகர்கோவில் மந்திரமூர்த்தி.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 9:41, 30 நொடிகள். இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஜோக்கர் திரைப்படத்தில் அந்த பாடல் வருது. இந்த பாடல விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு ஓட்டியிலிருந்து சுரேஷ்.

நேரம் 9:46. 16 நொடிகள். இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஆண்டிப்பட்டியிலேருந்து ஆராதனா கேட்ட பாடல் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்துலேருந்து கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:51. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். நந்தா திரைப்படத்தில் இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ராகுல் மற்றும் ஹரிணி.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து பாடல் ஒளிபரப்ப முடிஞ்சது. நீங்கள் மீண்டும் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பாடல் ஒளிபரப்பப்படும். ஸோ இன்னைக்கு பாடல் வந்து யார் யாருக்கெல்லாம் ஒளிபரப்பு பண்ணப்படலை, யாரெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூரியமூர்த்தி, குழுமகொண்டான் ராமகிருஷ்ணன், தூத்துக்குடி சீதாலட்சுமி பாலசுப்ரமணியன் பாபு, பொன்னியப்பன்மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத், தேனி செந்தில்குமார், நன்னிலம் நாராயணன், தேனி பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி ரிதன் தாசன், திருவண்ணாமலை கீதமதி, கூத்தப்பாக்கம் சோனாட்சி சிவகுமார், பல்லடம் மைக்கேல் காமராஜ், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சக்திவேல், கள்ளக்குறிச்சி சரவணன் அமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன், மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், உளுந்தூர்பேட் ராஜேந்திரன், புவனிஷா, காரைக்கால் விஜயராகவன், மேட்டுப்பாளையம் யஷ்வந்த் மற்றும் மலர், இவங்க எல்லாருக்குமே சேர்த்து ஒரு பாடல் வந்து கொடுத்துடலாம். பூமி திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: அன்னலும் நோக்கினான்.

0: நேர்களே, இனி கேட்கலாம் காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் ஆழ்கடலில் மீன்வளத்தை நிலையான முறையில் பயன்படுத்துவதற்கான அங்கீகார கடிதம் மற்றும் ஒடிஷா ஆழ்கடல் மீன்பிடி திட்ட ஆவணத்தை வெளியிட உள்ளார். மீன்வளத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியில் மீன் வளர்க்கும் மகளிர் மற்றும் மீனவர்கள் உட்பட சுமார் 1000 மேற்பட்ட மீன் வளர்ப்போர் மற்றும் மீனவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் இந்தியா ஆஸ்திரேலியாவின் 3 உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இப்பயணத்தின் போது டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் மற்றும் துணை பிரதமர் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 17,000 ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்வதாக தெரிவித்தார். வெனிசுவேலாவில் கடந்த மாதம் 24 ஏற்பட்ட 2 நிலநடுக்கங்களால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. 16,000 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 பின்னர் வெனிசுவேலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான காலை வணக்கம். நேரம் 10:03:30. இந்த டைம் Get Set Go Game Show Time ஆகிடுச்சு. சோ நம்ம நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி. சோ இன்னைக்கு நம்மளுடைய Get Set Go Game Show ல என்ன டாபிக்ல என்னென்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு கேக்குறீங்களா? சோ இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஷோவா இருக்கும்.

எனக்குமே அதெல்லாம் நிறைய புதுசா இருந்துச்சு. அப்படிப்பட்ட கேள்வி, என்னமா இவ்வளோ பெரிய தூபம் தூடிகள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அவ்வளோ ஒர்த்தான ஒரு கேள்விகள் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒண்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் ஒரு அதிசயமாகவே இருக்கும் நமக்கு. அந்த வகையில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒண்டர்ஸ் என்ன அப்படின்றது, அதிசயங்கள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிசயங்கள்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் இந்தியாவில் மறைந்திருக்கக்கூடிய நிறைய அதிசயமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இடங்கள் என்ன, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன். எஸ் டாபிக் என்னன்னா, இந்தியாவில் மறைந்திருக்கும் அதிசயங்கள் பத்தின கேள்விகள் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, நான் கேட்கிற கேள்வியை கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்பப்போ நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த இடத்தெல்லாம் பாருங்களாம், வாவ் செம்மையா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எஸ் நான் அந்த மாதிரி தான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம க்வெஸ்சனுக்கு வந்துடலாம். நமக்கு வந்து இப்ப நான் கேட்க போறது என்னன்னா, ரூட் பத்தி. என்ன ரூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் உள்ள வேர் பாலங்கள் இருக்கு, அது எந்த மாநிலத்துல இருக்கு அப்படிங்கறது தான். உயிரோட அந்த ஒரு பாலம் நமக்கு நல்லாவே தெரியும். பாலம் அப்படிங்கறத வந்து நம்ம மரத்தால கட்டிருப்பாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் கல் அந்த மாதிரி நிறைய கட்டிருப்பாங்க. பட் இந்த பாலம் வந்து என்னவா இருக்குன்னா, வேர்களால பின்னி பின்னி பின்னி அதை பாலமா உருவாச்சு வச்சிருக்காங்களா, சூப்பர்ல. சோ இந்த உயிர் உள்ள வேர் பாலங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படிங்கிற இந்த கேள்வியை தான் உங்க முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். சோ கால் பண்ணுங்க 2271760 2275230 அப்படிங்கிற இந்த எண்கள்ல கால் பண்ணி உங்களோட ஆன்சரை என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சோ நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பாட்டு வருது, மானே மானே அப்படின்னு சொல்லிட்டு உரிய அடி பாடத்துல இருந்து

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: இந்தியாவில் மறைந்திருக்கும் அதிசயங்கள் பத்தி தான் நம்மளுடைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. சோ நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக செஞ்சி சிங்கவரத்துல இருந்து வந்திருக்காங்க நம்ம கலைவாணி. ஹாய், வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: ஓகே, சோ கலைவாணி, உங்களுடைய காலை வேலைகள்லாம் பிளான் பண்ணபடி முடிச்சிட்டீங்களா?
2: எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு மேம், சாப்பிட்டாச்சு, வேலை முடிஞ்சாச்சு.
1: சூப்பர். அப்படியே அதே பரபரப்போட என்ன சொன்னீங்க? கலகலப்பா கலகலகலன்னு வந்துட்டீங்க. சூப்பர். சோ அதே கலகலப்போட நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உயிர் உள்ள வேர்பாலங்கள் எந்த மாநிலத்துல இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மறைஞ்சிருக்கே இந்த அதிசயம் நிறைய பேருக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கிற ஏதாவது இடம் இருக்கா? நம்மளுக்கு தெரிஞ்ச, நம்ம சுத்து வட்டாரத்துல, உங்க சுத்து வட்டாரத்துல அந்த மாதிரி. தெரியுமா
2: மேம், எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்கள்லாம் நாங்க இந்த கெட்செட் கோம் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் மேம். சோளம் சூப்பர்.

0: பண்றீங்க.
1: இதுக்கு மேல எந்த கேள்வியும் நான் கேட்க மாட்டேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஓகே ஓகே, எஸ் மக்களே, சூப்பர். சோ உயிருள்ள வேட்பாளங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேகாலயா அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இருக்கு. நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், மேகாலயாவில் நிறைய விஷயங்கள் அந்த ஊர்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த உயிருள்ள வேர்பாலங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, ரப்பர் மரங்களுடைய வேர்களை பல வருஷமா அப்படியே வழி நடத்தி உருவாக்கப்படுது. இந்த பாலங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இயற்கையோடையும் பிளஸ் மனித அறிவும் இணைந்த ஒரு அதிசயமா வந்து இந்த இடத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க மேகாலயாவுக்கு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்தையும் விசிட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு நான் என்னோட சார்பில் ஒரு ரெக்வெஸ்ட் உங்களுக்கு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான குவஷின்ஸ் தான் உங்களுக்காக நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அடுத்ததான் நான் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஒரு மாதிரி மேஜிக்காக நம்மளை டக்குன்னு பிடிச்சி இழுக்கும், அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ என்ன திடீர்னு காந்தத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய காந்த மலை ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அது எங்கே அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து கேள்வியாக வச்சுருக்கோம். இந்தியாவின் காந்த மலை எங்கே அமைந்திருக்கு அப்படிங்கிற இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் அதே தான், 2271760, 2275, 2300 அப்படிங்கிற இந்த எண்களில்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: Catch the rain. बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
3: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.

0: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பத்து மணி 19:54 நொடிகள்ல நம்ம நிகழ்ச்சியில கேட்கிற கேள்விகள்லாம் இந்தியாவில மறைந்திருக்கக்கூடிய அதிசயங்கள் பத்தின கேள்வியை தான் நான் உங்க முன்னாடி வச்சிட்டு இருக்கேன். சோ அந்த வகையில் அடுத்ததா இந்தியாவின் காந்தமலை மேக்னெட்டிக் ஹில் ஏங்க அமைந்திருக்கு அப்படின்றத இந்த கேள்விக்காக ஆன்சர் பண்றதுக்கு வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர் சார். நீங்க சொல்லுங்க, மேக்னெட்டிக் ஹில் எங்க இருக்கு?
1: இது வந்து இந்தியால லடாக் அந்த பகுதியில இருக்கு மேம்.
0: சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்களே, வெரி குட். ஓகே, சோ நீங்க சொல்லுங்க, நம்மள சுத்தி ஏதோ ஒரு ஹிடனான ஒரு இவ்ளோ வண்டர் வந்து மறைஞ்சிருக்கே அப்படின்னு நீங்க நினைச்ச ஏதாவது ஒரு இடம்?
1: எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும் மேம். அதாவது இந்த கடல்ல அலை வரும், அலை ரொம்ப ஆக்ரோஷமா வரும், ஆனா ஒரு போதும் அது சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அதுக்குள்ளேயேதான் இருக்குமே தவிர்த்து உலகத்துல 3/4 கடலால சூழப்பட்டாலும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம அது வாட்டுக்கு இருக்கு.
0: டிஸ்டர்ப் பண்ணனா நம்மளால தாங்க முடியுமா?
1: ஏற்கனவே கொஞ்சம் டிஸ்டர்ப்
0: பண்ணிருச்சு.
1: ஆனா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மேம். எவ்வளவு ஃபாஸ்டா வந்தாலும் அந்த கடல் அலை கரைய கடக்காம இருக்கு, அதை எப்படியா உன்னால முடியுதுன்னு அந்த விந்தையை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன்.
0: வாவ், பயங்கர ரசிகரா இருப்பீங்க போல இருக்கு.
1: நிஜமாலுமே அதே மாதிரி அந்த எரிமலையிலேருந்து அந்த லாவான்னு சொல்லுவாங்க எப்படியா உள்ளுக்குள்ள இத்தனை கொந்தளிப்ப வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிற
0: எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் சூப்பர், சோ தேங்க்யூ சோ மச் சார்.
1: தேங்க்யூ,
0: ஓகே பாய். ஓகே, சோ இந்த மாதிரி உங்களுக்கும் நம்ம ஏதோ ஒரு பிளேஸ் இல்ல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்க பாருங்களேன். நம்ம வந்து நிலா காய்கிறது அதை வந்து யாரும் ரசிக்கவில்லைன்னு ஒரு பாட்டுலாம் எனக்கு இப்ப டக்கு ஞாபகத்துக்கு வருது, தினம் தேய்கிறது அப்படிங்கறதெல்லாம். சோ இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நிறைய ஒண்டர்ஸ் இருக்கும். அதை நம்ம எத்தனை பேர் வந்து ஒரு சில டைம் நம்ம உட்காந்து ஓகே ஆமால இவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு அந்த ஒண்டரை நம்ம ரசிப்போம், ஒரு சில டைம் அப்படியே சாதாரணமா கடந்து போயிடுவோம். சோ இந்த மாதிரியான விஷயத்தையும் நீங்க வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். கெட் செட் கோ கேம் ஷோல நம்ம கேட்ட கேள்வி, இந்தியாவின் காந்தமலை எங்க அமைந்திருக்கு அப்படிங்கறதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லடாக் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இந்த காந்தமலை அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நம்மள்ட்ட பேசின காலர் சொன்னாங்க. சோ இதுக்கான ஆன்சர் இன்னும் ஒரு சில டீட்டெயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக் நகர்ல இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கார்கில் ஹைவே, லாக் கார்கில் ஹைவே அருகில அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வாகனத்துல வந்து ஒரு ஒரு பைக்லயோ இல்ல வண்டிலயோ நீங்க போறீங்க அப்படின்னா நியூட்ரல்ல நிறுத்திட்டீங்க அப்படின்னா அந்த மேட்டை நோக்கி தானாவே நகர்றது போலவே தோணுமா? ஆனா அது உண்மை கிடையாது. என்னன்னா காந்த ஈர்ப்பு கிடையாது, சுத்தி இருக்கக்கூடிய மலைகளுடைய அமைப்பால உருவாகக்கூடிய ஒரு ஆப்டிக்கல் இல்லூஷன், அதாவது கண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மாயை அப்படின்னு சொல்றாங்க. சோ லடாக்கு போகக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் தவறாம முக்கியமா பார்வையிடக்கூடிய ஒரு புகழ்பெற்ற இடங்கள்ல இந்த இடமும் ஒன்னா இருந்துட்டு இருக்கு, இந்த மேக்னெட்டிக் ஹில் அப்படிங்கிற இந்த இடம். ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்துதான் நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ நான் கேட்க போறது என்ன, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரி மிதந்துகிட்டு இருக்கான். அது என்ன வித்தியாசமா இருக்கே அப்படிதான் எனக்கு வந்துச்சு. இந்தியாவில் மிதக்கும் ஏரி அப்படின்னு அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் வைக்கிற கேள்வி. இந்தியாவின் மிதக்கும் ஏரி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்றதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். நிகழ்ச்சி நேரத்தில் ஷையா கோஷருடைய வாய்ஸ்ல சூப்பரா சூடான பாடல் வருது, கேட்கலாம்.
2: இவன் ஒரு

0: was really.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம கெட் செட் கோ கேம் ஷோல அடுத்ததான் நம்ம கேட்ட கேள்விக்கு, இந்தியாவின் மிதக்கும் ஏரி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்ற இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஹாய், வணக்கம்.
2: வணக்கம் மேம். குட் மார்னிங்.
1: குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். யாருங்க பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம். கெட் செட் கோ நிகழ்ச்சி சூப்பர், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்.
1: அப்படியா?
2: உலக அதிசயங்கள்ல நிறைய தெரிஞ்சுக்கிறோம்.
1: நம்ம இந்தியாவுடைய மறைஞ்சிருக்க கூடிய அதிசயங்கள், நாம் மறைவா இருக்கிறதெல்லாம், ரகசியத்தெல்லாம் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
2: தமிழ்நாட்டிலயும் நிறைய இருக்கு. நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லைங்களா, ஒரு காந்தமலை, அது நம்ம தமிழ்நாட்டுல மோகனூர்ல இருக்கங்களாம். அந்த மோகனூர்

0: அது வந்து அந்த முருகன் வந்து கோச்சிட்டு போன மலைங்களா, அது அந்த காந்த மலை.
1: அவங்க எல்லாம் எப்பயுமே கோச்சிக்கிட்டு ஒரு பெரிய மலை மேலேயேதான் போய் உட்கார்ந்துறாங்க.
0: மலைமலையா போயிடுறாரு, அதனால அதுக்கு வேறு காந்த மலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க கேட்டது வந்து என்ன கேள்விங்க மேம்?
1: கேள்வியை மறந்து போயிட்டனே. இந்தியாவின் மிதக்கும் ஏரி என்று அழைக்கப்படுவது எது சொல்லுங்க?
0: மிதக்கும் ஏரி.
1: ஆமா, மிதக்கும் ஏரி
0: வந்து நம்ம மணிப்பூர்ல இருக்குதுங்க மேம், லோக்டாக் ஏரி அது.
1: ஓகே, சூப்பர்.
0: அது வந்து தாவரங்கள், மண் மற்றும் அந்த கரிம பொருள்கள் இதெல்லாம் வச்சு அந்த பாலம் இருக்குதுங்களா, ஏரி இருக்குதுங்களா, பாலங்கிற ஏரி.
1: ஓகே, அப்படியே மாத்தி மாத்தி நண்பன் கிட்ட கேட்டு கேட்டு பார்த்து சொல்லியாச்சு. ஓகே ஓகே.
0: உலகில் ஒரே மிதக்கும் தேசிய பூங்கா செஞ்சி பக்கத்துலதான், அதுல வந்து அந்த செஞ்சி கோட்டைன்னு வந்து கல்யாண மஹால்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து அந்த ராணிக்காக அவர் கட்டினதான். பளிங்கு, தாஜ்மஹால் மாதிரி பளிங்கு கல்லுலதான் கட்டிருக்காங்க. அது உள்ள போயிட்டு நம்ம எந்த வழியில போறோமோ அந்த வழியிலே வர முடியாது, வேற வழியாதான் வர முடியுமா. அதான் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருந்திருக்கோம், அப்பா வேலை பார்த்ததுனால. ஆனா என்ன, நான் போய் பார்க்க முடியல, எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கல. ஒரு நாள் போய் பார்க்கணும், அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கேட்டிருக்கேன். அதான் போய் பார்க்கணும், அந்த செஞ்சி கோட்டை.
1: கல்யாண என்ன மண்டபம் அது?
0: கல்யாண மஹால்.
1: கல்யாண மஹால், ஓகே ஓகே.
0: அது ரொம்ப அழகா இருக்கும், அப்படி அடுக்கடுக்கா கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க போட்டோ இதுல எல்லாம் பாத்துருப்பீங்க. செஞ்சி கோட்டைன்னு அந்த மஹால் தான் ஞாபகம் வர இதா இருக்கும். அந்த காலத்திலே
1: எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க,
0: கட்டிருக்காங்க பாருங்க. ஓகேங்க மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம்.
1: சூப்பர், थैंक यू, थैंक यू सो मच மேம். நன்றி,
0: थैंक यू. இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய தெரிஞ்சிக்கிறோம். थैंक यू மேம். ஓகே,
1: थैंक यू, பை. மக்களே, கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டு இருக்கீங்க. 10:31, 17 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில கேட்டதா, இந்தியாவின் மிதக்கும் ஏரி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்றதுக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து ஆன்சர் பண்ணாங்க. சூப்பரா. சோ லோக்டாக் ஏரி அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். இந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா பும் தீ அப்படிங்கிற கூடிய மிதக்கும் தாவர தீவுகள் இருக்கிறதுனால உலகில் அரிய இயற்கை அமைப்பா இது வந்து கருதப்படுது. சோ இந்த லோக்டாக் லேக் அப்படின்றது, மிதக்கும் ஏரி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சோ அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில மிக பெரிய ஒற்றை கல்லாலான சிற்பம் எது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இந்தியாவின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் சிற்பம் எது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நம்பர் அதே தான், 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ல. மினிக்கி மினிக்கி பாடல் கேட்கலாம்.

0: பேக் டு த ஷோ. நம்ம நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மறைந்திருக்கக்கூடிய அதிசயங்கள் அப்படிங்கிற டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த வகையில இப்ப நம்ம அடுத்ததா கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இந்தியாவின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் சிற்பம் எது அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறது யாருன்னு கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே, சோ பாபு சார், நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம்.
1: இந்தியாவில் ஒற்றைக்கல் சிற்பம் மேடம்.
0: எஸ், என்னது?
1: அதாவது கோமதீஸ்வரர் சிற்பம் சொல்றாங்க மேடம்.
0: கோமதீஸ்வரர் சிலை. எஸ், பாகுபலி அப்படின்னு அழைப்பாங்க அந்த சிலையை. ஓகேவா? ஓகே, சோ சூப்பர், கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் நாங்க ஒரு க்வெஸ்சன் கேள்வி கேட்போம், அதுக்கப்புறம் உங்கள்ட்ட இன்னொரு க்வெஸ்சனை கேட்போம் சரிங்களா. என்னன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது மறைக்க இப்படி ஒரு அதிசயம், இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு அதிசயம் என்ன? வாட் எவர் இட் இஸ், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களா இருக்கலாம், இல்ல நீங்க பார்த்து வியர்ந்த ஒரு விஷயமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம்.
1: இயற்கையோட காட்சிகள் தான் அதிசயமா தெரியுது எனக்கு. என்னை
0: பொறுத்தவரை
1: இயற்கையோட படைப்புகள்
0: எல்லாமே அதிசயமா இருந்தா எதான் நான் சொல்றது,
1: படைப்புகள் தான் அதிசயமா இருக்கு.
0: அதிசயமா வியந்து பார்க்க வேண்டியதா இருக்கா? ஓகே ஓகே, சரி ஓகே சார், தேங்க்யூ சோ மச். ஓகே, கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க நிறைய பேரு. சோ நம்ம லாஸ்டா கேட்ட கேள்விக்கும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கோமதீஸ்வரர் சிலை அப்படிங்கிறது தான் சரியான பதில். எஸ், இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்தயகிரி, அதாவது இந்திரகிரி மலையின் உச்சியில அமைஞ்சிருக்கு. 57 அடி அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. சோ கிபி 1983 மேற்கு கங்க வம்சத்தின் அமைச்சரான சாமுண்டராயரால உருவாக்கப்பட்ட இது வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இங்க பெரிய ஒரு விழாலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய கல்லால அமைஞ்ச ஒரு சிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்றாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய ஒற்றை கல் சிற்பம் அப்படின்னும் இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா கருதுறாங்க.

0: நேரம் 10:43, 27 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே அன்பரசி. ஏன் கூட சோ நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு கேட்கற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில மறைந்திருக்கக்கூடிய அதிசயங்கள் பாத்தீங்கன்னா கேள்விதான் உங்க முன்னாடி நான் வச்சிருக்கேன். சோ இப்ப அடுத்ததா ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் லாஸ்டா இப்போ சொல்ல போற க்வெஸ்டினுக்கு ஆன் த ஸ்பாட்ல ஒருத்தர் வந்து ஆன்சர் சொல்ல போறாரு. நான் க்வெஸ்டின் என்னன்னு சொல்றேன், இந்தியாவின் வண்ணமயமான ஒரு பள்ளத்தாக்கு இருக்கான். பள்ளத்தாக்கு அப்படின்னாலே கொஞ்சம் பயமா இருக்கும், பட் இந்த பள்ளத்தாக்கு வந்து பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்ற இந்த கேள்விதான் உங்க முன்னாடி வைக்கிறேன். இந்தியாவின் வண்ணமயமான பள்ளத்தாக்கு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற இந்த கேள்வி ஆன்சர் பண்ண போறது யாரு அப்படின்னு கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
1: அறிவி போல அன்பரசிக்கும் நேருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்வது யாரு?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: ஓகே சோ சண்முக சுந்தரம்,
1: கேள்விப்பட்டிருக்கேன்.

0: கோடை காலத்துல நூத்து கணக்கான மலர்களால இந்த இடம் வந்து பூத்து குலுங்கி அப்படி வண்ணமயமா மாறுதான் இந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ நீங்க சொல்லுங்க சோமசுந்தரம், உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடம் வந்து இந்த இடம் இவ்வளவு அழகா இருக்கு, அதிசயமா இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு தெரியலையே அப்படி நீங்க யோசிச்ச ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க.
1: அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல தொட்டிப்பாலம்னு ஒண்ணு இருக்கு மேடம். பாசன வசதிக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தண்ணீர் வந்து நம்ம கீழே நிலத்துல பாய்ச்சாம அது தண்ணீர் வந்து தொட்டி வழியாவே கட்டி அதை வந்து கொண்டு போவாங்க. அது ரொம்ப நான் பாக்குறதுக்கு வியந்திருக்கு.
0: வாவ், சூப்பர். கன்னியாகுமரியில சொன்னீங்க இல்லையா, தொட்டிப்பாலமா?
1: ஆமா ஆமா.
0: ஓகே, எப்பயாவது என்ன சொல்றீங்க?
1: அதே மாதிரி பத்மநாதபுரம்னு ஒரு அரண்மனை இருக்கு மேடம், அதுவும் சூப்பரா இருக்கு மேடம்.
0: ஓகே, அது எங்க இருக்கு? கன்னியாகுமரி போற பிளான் இருந்தாங்க, இந்த ரெண்டு இடத்தையும் போய் பாத்துட்டு வரட்டும் சரிங்களா? நானும் ஞாபகத்துல வச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் காலிங். மக்களே, சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயமான இடங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். சோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியலையே அப்படின்னு நம்மளும் யோசிச்சிருப்போம். இவ்வளவு நாள் இந்த விஷயம் நமக்குமே தெரியாம இருந்திருக்கு பாரு அப்படின்லாம் நினைச்சிருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க நினைக்கக்கூடிய இடம் எது அப்படின்றத என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டபுள் டக்கரான ஒரு கேள்விதான் கேட்க போறேன். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரியான ஒரு கேள்விதான். இந்த ஒரு பாலத்தை பத்தி தான் நான் கேள்வி கேட்க போறேன். இரட்டை அடுக்குல வந்து பாத்தீங்கன்னா உயிருள்ள ஒரு வேர்பாலம் இருக்குதான். இரட்டை அடுக்குலையா, டபுள் டக்கராவா அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், அப்படி இருக்குதுதான். இரட்டை அடுக்குல உயிர் உள்ள வேர்பாலம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. சோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணலாம். ரஞ்சிதமே பாடல் அடுத்ததா வருது, வாரிசு வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இரட்டை அடுக்கில் உயிர் உள்ள வேர்பாலம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்ற இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க.

0: சொன்னா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு த ஷோ, கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக வந்திருக்கிறது யாருன்னு கேக்கலாம். ஹாய், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து அந்தோனி பேசுறேன்.
2: ஓகே அந்தோனி ராஜ், எப்படி இருக்கு சென்னை கிளைமேட்லாம்?
3: மரங்களுடைய
2: வேர்களால உருவாக்கப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சோ
3: நீங்க நன்றி மேடம்.
2: ஓகே, அப்படியே கிளம்பிடாதீங்க. லாஸ்டா உங்களுடைய ஒபினியன், இந்த ஒரு பார்ட்ட வந்து, இந்த ஒரு பிளேஸ வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கே அப்படின்னு நீங்க வந்து வாவ் அப்படின்னு யோசிச்ச ஒரு இடம் நீங்க சொல்லுங்க.
3: தெரியாம இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சது வேணா ரெண்டு சொல்றேன். வானவில் வந்து அதிசயமா இருக்கும், ஏழு கலர் வருது. அதே மாதிரி சுற்றான சைட்ல ஐந்தருவின்னு ஒண்ணு இருக்கும், அதுல வந்து ஐந்து அஞ்சு இடத்துல தண்ணி வரும். அது வந்து எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது, மேல இருந்து வந்து அஞ்சா தெரியும்.
2: கொஞ்சம் ஓகே மக்களே, இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா அதிசயங்களால நிறைஞ்சு வழியுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி நிறைய ஒண்டர்ஸ் உங்க கண்ணு முன்னாடியே இருந்துகிட்டு இருக்கு, அதை எல்லாமே பாருங்க, ரொம்ப ரசிச்சுக்கோங்க. ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான இந்த வாழ்க்கையை ரசிச்சு நீங்க ஹாப்பியா வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது கூடவே ஒரு இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் மறைந்திருக்கும் அதிசயங்கள் வரிசையில இன்னும் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வந்தேன். அதெல்லாமும் உங்களுக்கு வந்து நான் அப்படி சொல்லிடுறேன். இந்தியாவில வந்து ஆயிரக்கணக்கான ஒரே வடிவ எலி வலைகள் காணப்படக்கூடிய ஒரு மர்மமான ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாடிங்கா, ஜாடிங்கா பறவைகளுடைய மர்ம நடனத்தை உலக புகழ் பெற்றிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலங்கள்ல பறவைகள் ஒளியை நோக்கி பறந்து வருவது குறித்து பல ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. சோ இந்த ஜாடிங்கா கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே வடிவ எலி வலைகள் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, எலும்பு கூடுகள் நிறைந்த ஏரி அப்படின்னு ஒரு இடத்த அழைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூப்குண்ட் லேக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரியில நூற்றுக்கணக்கான மனித எலும்பு கூண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதான். இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட இயற்கை பேரிடரால உயிரிழந்தவர்களுடைய எலும்பு கூடுகள் இங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

ஆய்வுகள் வந்து தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய உப்பு பாலைவனம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா கிரேட் ரன் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வெண்மையான உப்பு பரப்பால சூழப்பட்ட இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நில ஒளியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கண்ணை கவரக்கூடிய ஒரு காட்சியா நமக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கெட் செட் கோ கேம் ஷோவை கேட்டு கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கால் பண்ணி பேசின அத்தனை நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வர பாடலோட நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்வது நான் உங்கள் அன்பு தொழியாரசி அன்பரசி. தொடர்ந்து இணைந்திருங்க FM Rainbow புதுவை 102.8 கோல்டன் ஸ்பாரோ பாடல் கேட்கலாம்.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில்

0: நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
1: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
2: இனி கேட்கலாம் காலை 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய அதிபருடன் யோகியகார்த்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரம்மணன் கோவிலுக்கு சென்றார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் இந்தோனேஷியாவின் மிகப்பெரிய இந்து கோவில் வளாகமாகவும் தென்கிழக்கு ஆசியாவின் மிகச்சிறந்த கட்டிடக்கலை படைப்புகளில் ஒன்றாகவும் திகழ்கிறது. 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவையும் இந்தோனேஷியாவையும் இணைத்துள்ள ஆழமான கலாச்சாரம் மற்றும் நாகரீக பிணைப்புகளை எடுத்துக்காட்டுவதாக பிரதமரின் இந்த பயணம் அமைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னுக்கு செல்கிறார். 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா செல்லும் அவர் அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பனேஸை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். தொடர்ந்து இந்திய ஆஸ்திரேலியாவின் 3வது வருடாந்திர உச்சிமாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். ஹார்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டிற்கான அமர்நாத் புனித யாத்திரை பகல்காம் பாதை மற்றும் பால்டால் பாதை வழியாக கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. 57 நாட்கள் நீடிக்கும் இந்த யாத்திரை ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிறைவடையவுள்ளது. இந்நிலையில் யாத்திரையின் முதல் 4 நாட்களுக்குள் குகை கோவிலில் வழிபட்ட பக்தர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியுள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேரளம் வயநாட்டின் மேப்பட்டி அருகேயுள்ள கல்லாடியில் சுரங்கப் பணிகளின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 10 பேர் படுகாயமடைந்தனர். இடிபாடுகளில் சிக்கிய 5 பேரை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரில் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய

நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.

0: தங்க சேமிப்பு இன்றே தொடங்குங்க.
1: நேரம் 11:09 23 நொடிகள். மெலடி மேஜிக் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஹரிஹரன் குரலில் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 11:14:42. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
0: நேரம் 11:15:16. மேடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 11:21:30. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா கே எஸ் சித்ரா குரலில் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நேரம் 11:27. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஹரிஹரன் குரலில் உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நேரம் 11:32. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 11:33. FM Rainbow-வின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஹே ராம் திரைப்படத்திலிருந்து அஜய் சக்கரவர்த்தி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேர்களே, இன்று பகல் 12:50 புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடரின் நூல் மற்றும் நூலாசிரியர் அறிமுகம் வழங்குபவர் AB எலிசபெத் அவர்கள்.

நேரம் 11:40. மெரடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பிபி மற்றும் சாதனா சர்க்கம் குரலில் தெனாலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி.
4: மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ரிதம் திரைப்படத்திலிருந்த சங்கர் மகாதேவன் குரலில். நேரம் 11:46, 30 நொடிகள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
4: நேரம் 11:52 நிமிடம். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக லிட்டில் ஜான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: நேரம் 11:57. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். தில் திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பொன்னான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் RJ சுபா. நன்றி.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதில் இந்திய பொருளாதாரம் பெரும் பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய

வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் மற்றும் ஆகியவற்றை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மேலும் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் நினைவு தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். சமூக நீதி, ஜனநாயக விழுமியங்கள் மற்றும் தேசிய நலன் ஆகியவற்றில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இந்திய அரசியலில் ஒரு விலைமதிப்பற்ற பாரம்பரியத்தை உருவாக்கியது என்று திரு கிரண் ரிஜிஜு தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதம் 24ஆம் தேதி ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஆபரேஷன் அமிஸ்தாத் திட்டத்தின் கீழ் இந்தியா வழங்கிய மனிதாபிமான உதவியை அங்கீகாரம் செய்ததற்கு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெனிசுவேலாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த நிவாரணப் பணி இரு நாடுகளுக்கும் இடையிலான நீடித்த நட்பை பிரதிபலிப்பதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அமர்நாத் யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்கள் பதிவு செயல்முறை மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி நிர்ணயிக்கப்பட்ட தினசரி யாத்ரீகர்களின் உச்சவரம்பு நடைமுறையில் உள்ளது என்றும், பக்தர்கள் முன்கூட்டியே பதிவு செய்து தங்கள் அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பிரீமியர் லீகின் 3வது சீசன் T20 கிரிக்கெட் போட்டி நேற்று துவங்கியது. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 50 ரன் வித்தியாசத்தில் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான வணக்கம். நேரம் 12:35 ஆயிற்றுக்கு. FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று சரித்திரம். இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு. ஒவ்வொரு நாளுமே கோடிக்கணக்கான நிகழ்வுகள் அப்படிங்கறத நடந்தாலும் அதுல ஒரு சிலது மட்டும்தான் சரித்திரத்துல இடம்பெறும். அப்படி சரித்திரத்துல இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகள் என்ன, இந்த டேல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்பற்றாங்க, ஃபாலோ பண்றாங்க, இந்த டேவோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறதுலாம் நம்ம டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஷோவுடைய நோக்கம். சோ வரலாற்றில் இன்று அப்படின்ற இந்த டாபிக் வச்சு நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு வரலாற்றில் இன்று இந்த நாள் July 8 வரலாற்றுல என்ன விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயணம் அப்படிங்கறது நிறைய பேரோட விஷயத்துல நிறைய பேரோட லைஃப மாத்தும், மைண்ட மாத்தும், மனசை மாத்தும் அப்படிங்கறத தாண்டி வரலாற்றின் பக்கங்களையே மாத்திருக்குது. சோ அப்படிப்பட்ட ஒரு பயணம் என்ன அப்படின்னா, இந்தியாவிற்கான வாஸ்கோட காமாவின் பயணம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த நாள்ல நடந்திருக்கு வரலாற்றுல. சோ வாஸ்கோட காமாவுடைய இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கறது என்னன்னா, போர்த்துகீசிய மாலுமியான வாஸ்கோடகாமா ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை நேரடியா இணைக்கக்கூடிய கடல் வழியை கண்டறிஞ்சிருக்காரு. July 8, 1497 அன்னைக்குதான் போர்ச்சுக்கலுடைய லிஸ்பன்ல இருந்து தனது பயணத்தை தொடங்கின அவர் ஆப்பிரிக்காவுடைய நன்னம்பனை முனையை சுத்தி May 20, 1498 அன்னைக்கு கேரளாவுடைய கோழிக்கோடு கேலிக்கட் அருகே இருக்கக்கூடிய கப்பாட் பகுதியை

அவர் வந்து அடைந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல இந்த விஷயத்த படிக்காம நம்ம வந்திருக்க மாட்டோம். எஸ் போர்ச்சுகீசிய மாலுமியான வாஸ்கோடகாமா நம்ம இந்தியாவுக்கு நேரடியா பயணம் புரிஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்த டேவை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறோம். ஜூலை 8 தேதி. இது பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்த சாதனா சர்க்கம் மற்றும் ஹரிஹரனோட வாய்ஸ்ல.

0: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரலாற்றில் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வாஸ்கோட காமாவின் இந்திய பயணம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ இந்த பயணத்தை பத்தினா ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். கோழிக்கோட் காலிகட்ல இருக்கக்கூடிய கப்பாட் அப்படிங்கிற பகுதியை வந்து அடைஞ்ச வாஸ்கோட காமா, அதுக்கப்புறமா அவருடைய பயணத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி அடுத்தத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதோட தாக்கம் என்னென்ன விஷயத்திலாம் நம்ம நாட்டில் ஏற்படுத்துச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்தது எதுக்காகனா, ஐரோப்பிய நாடுகளுக்கு நறுமண பொருட்களான மிளகு, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அது வந்து ஐரோப்பா, அதாவது அரேபியா மற்றும் வெனிஸ் நாட்டு இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியா இந்தியாவிலே வந்து நம்ம இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடற்பயணத்தை தொடங்கியிருக்காரு. இதுதான் இதோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. சோ இந்த பயணத்துல எத்தனை பேர் கொண்ட குழு எல்லாம் வந்தாங்க, அதாவது எத்தனை பேர் இதுக்கு வந்து பயணம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 கப்பல்கள் மற்றும் 470 மாலுமிகளோட இந்த பயணம் தொடங்கிச்சு. சோ கடுமையான காத்து, நமக்கு நல்லா தெரியும் அந்த பயணம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கடல் வழி பயணம் அப்படின்னா இன்னும் சொல்லவே வேண்டாம், நிறைய விஷயங்கள்ல நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கடுமையான காத்து, நோய், அது மட்டும் இல்லாம உணவு குறைபாடு, இது எல்லாத்தையும் காரணமா ஏற்பட்டுச்சு. அதனால வந்து பாதிக்கும் மேற்பட்ட மாலுமிகள் வழியிலேயே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கோழிக்கோடு பகுதியை ஆண்ட சாமரின் அப்படிங்கிற மன்னர் தான் வாஸ்கோட காமாவா வரவேற்கிறாரு. ஆனா வந்து வாஸ்கோட காமா என்ன பண்றாருன்னா, அவங்க அங்கிருந்து வராங்க, நம்மள்ட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அவங்க ஒரு சில பொருட்களை கொண்டு வரணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில பொருட்களையும் அவர் கொண்டு வந்தாரு. ஆனா அந்த பொருட்கள் வந்து மன்னர் சாமரின் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதுக்கப்புறமா வர்த்தக மோதல்கள் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அரேபிய வணிகர்களுடைய எதிர்ப்பு பால போர்ச்சுகீசிய பொருட்களுக்கு சந்தையில வரவேற்பே கிடைக்காம போயிடுச்சு. இதனால ஏற்பட்ட மோதல் காரணமா வாஸ்கோட காமா வந்து கோழிக்கோட்ல இருந்து சில பயண கைதிகளோட போர்ச்சுகலுக்கு திரும்பிட்டாரு. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கடல் வழி பயணம் ஐரோப்பிய காலனியத்துவத்திற்கு ரொம்பவே வித்திட ஆரம்பிச்சிருக்கு. வாஸ்கோட காமாவுடைய வருகைக்கு பின்னாடி போர்ச்சுகீசியர்கள் இந்திய பெருங்கடல்ல தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 1510 கோவா கைப்பற்றின அவங்க அதுக்கப்புறம் 1530 தமிழக கடற்கரை பகுதிகளிலையும் தங்களுடைய வர்த்தக மற்றும் மத நடவடிக்கைகளை தொடங்கினாங்க. இதுதான் பின்னாடி டச்சு மற்றும் ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கும் வழிவகுத்தது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, ஒரு சின்ன பயணம் வரலாற்றிலேயே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது வரலாற்றில். இந்த நிகழ்ச்சியில இந்த டே ஸ்பெஷல் என்னன்னு அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கறத இந்த பாடல கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். நேரம் 12:14, 12 நொடிகள் ஆயிட்டு இருக்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம் இல்லையா. சோ வாஸ்கோ டி காமா இந்தியாவுக்கு வந்த டே அப்படின்றத பார்த்தோம். சோ அடுத்ததா மிகப்பெரிய ஒரு விஷயம், இது வந்து ஒரு கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 1857 1855 நடைபெற்ற பெரும் கிளர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிப்பாய் கழகம் அப்படிங்கறதும் இந்த ஜூலை 8ல தான் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. சோ வட இந்தியாவில தீவிரமா இருந்த போது சென்னை மாகாணம் அதாவது தமிழ்நாடு ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. ஆனா இந்த கிளர்ச்சி 1858 ஜூலை 8 அன்னைக்கு அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் அதிகாரப்பூர்வமான ஒரு முடிவுக்கு வந்துச்சு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு நேரடி புரட்சி அப்படின்றது நடக்கல. அப்படின்னாலுமே கூட இந்த கழகத்திலுடைய எச்சங்களும் அதனுடைய முடிவுகளும் இந்த பகுதியை ரொம்பவே பாதிச்சது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் அதிகாரப்பூர்வமான ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதை பத்தின ஒரு சில தகவல்கள் தான் அடுத்ததை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கிளர்ச்சி நடக்கும்போது சென்னை ராணுவம் வந்து ஆங்கிலேயர்கள் கூட இருந்ததுனால வட இந்தியாவை போல தமிழகத்தில் பெரிய அளவில் ஆயுத கிளர்ச்சிகள் வெடிக்கல அப்படின்னு சொல்ற பொழுது ஆங்கிலேயர்களுடைய அடிமைப்படைகளாக இருந்த உள்ளூர் வீரர்கள் வட இந்தியாவில் கிளர்ச்சியை ஒடுக்கவே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து நேரடி போராட்டம் இல்லை அப்படின்னாலுமே திருவள்ளிக்கேணி பகுதியில் வசித்த ட்ரிபிள்கன் சொல்றோம் இல்லையா, அங்க வசித்த சையத் ஹமீது ஜில்லா அவங்கள போன்றவங்க வட இந்தியாவினுடைய நிகழ்வுகளை பொதுமக்கள் கிட்ட சொன்னதுனால கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளர்ச்சி பயங்கரமா அதிகமாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து 1857 இந்த கிளர்ச்சியை தொடர்ந்து இந்தியாவில் இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி வந்து ஒழிக்கப்பட்டு பிரிட்டானிய ஆட்சியருடைய அரசினுடைய நேரடி ஆட்சியின் கீழ் வந்து இந்தியா கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறமா 1858 நவம்பர் 1 அன்னைக்கு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை, அதாவது ராணி விக்டோரியா ஒரு பேரறிக்கை விடுறாங்க. அந்த அறிக்கையின் மூலமா இந்தியர்களுடைய மத சுதந்திரம் மற்றும் சம உரிமை மதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் உறுதியளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சென்னை மாகாணத்தில் உள்ளூர் மக்களுடைய கோரிக்கைகளை எடுத்துரைக்க 1852 வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசு செட்டியாரால் தொடங்கப்பட்ட மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் போன்ற அமைப்புகள்லாம் புதிய அரசுக்கு தங்களுடைய மனுக்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கிளர்ச்சிலாம் நடந்து இவ்வளோ பெரிய ஒரு முடிவுக்கு வந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டே வந்து இன்னொரு ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு டேவாகவும் இருந்துட்டு இருக்கு. வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில இன்னும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு, தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நிகழ்ச்சியில. இப்போவே பாடல் கேட்கலாம், மது பாலகிருஷ்ணன் மற்றும் ஹரணியுடைய குரல்ல.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரெண்டு ரொம்ப பெரிய விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கான டேல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜூலை 8 இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனும் கிரிக்கெட் ஜாம்பவான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய சௌரவ் கங்குலியுடைய பிறந்த நாள் ஜூலை 8. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1972 மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிறந்திருக்காரு. தாதா அப்படின்னு அன்பா அழைக்கப்படக்கூடிய இவர் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மிக சிறந்த கேப்டன்கள்ல ஒருவராகவும் கருதப்படுறார். எஸ், சோ இந்திய முன்னாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஜம்பவான் சௌரவ் கங்குலியுடைய பிறந்த நாள் ஜூலை 8 இன்னைக்கு. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கங்குலியோடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்றத விட ஃபேன்ஸ்லாம் இருக்கிறீங்க. ஸோ நேற்று வந்து தல தோனி அவங்களுக்கு பர்த்டேவாக இருந்துச்சு, இன்னைக்கு கங்குலி அவர்களுடைய பர்த்டேவாக இருந்துட்டுருக்கு. ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ ரொம்ப சீரியஸான விஷயத்தை கடந்து அடுத்ததாக ஒரு ஜாலியான விஷயமும் நம்ம வந்து அடுத்ததாக வரலாற்றில் இன்றில் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓகே ஸோ ஃப்ரீசர் பாப் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷனல் ஃப்ரீசர் பாப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொண்டாடப்படுது. இது எதுக்காகனா, கோடைக்கால வெப்பத்தை தணிக்கும் வண்ணமயமான டியூப் வடிவ ஐஸ் கட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடும் விதமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960 அறிமுகமான இந்த இனிப்பு வகைகள் கோடையில் சிறு வயது நினைவுகளை மீட்டெடுக்கும் வகையில் ஜெல்செட் நிறுவனம் அவங்க வந்து 2020 இந்த தினத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேவை எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃப்ரீசர் பாப் வகைகளை வந்து ஃப்ரிட்ஜில் உறைந்த நிலையில் வச்சு குடும்பத்தோட நீங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில க்யூட்டான டேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் பேருந்தில்

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய பாதாம் கலந்த சாக்லேட் தினம் ஒவ்வொரு வருஷமும் July 8th கொண்டாடப்படுது. சாக்லேட் மற்றும் பாதாம் ஆகியவற்றுடைய ஊட்டச்சத்து நன்மைகளையும் அதோடைய சுவையையும் இணைப்பையும் கொண்டாடும் விதமா இந்த சிறப்பு நாள் அனுசரிக்கப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆளும் July 8th அன்று கமிக் அன்பிளக் த டிராமா தினம் கொண்டாடப்படுது. எதுக்காக அப்படின்னா, தேவையற்ற நாடகங்களை ஒதுக்கிவிட்டு, அதாவது வாழ்க்கையுடைய ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள், கவலைகள், வீண் வாதங்கள், இது எல்லாத்தையும், அதுவும் இல்லாம அதீத உணர்ச்சி வசப்படுதல், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நாடகத்தை தவிர்த்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நகைச்சுவையான தருணங்களை ரசிச்சு வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளுடைய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சோ வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய விஷயங்கள், இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சி நிறைவே செய்து கொள்வது. நான் உங்களும் அன்பரிசி தொடர்வது தமிழில் செய்திகள் சனையஞ்சல்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 500,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா

0: வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1,00,000 கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப்பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப்படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான

0: இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசர் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளைக் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானபுரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின்போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானமுடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சேல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா, இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் நாளை முதல் மாக்ஸிம் கார்கி அவர்களின் தாய் நாவல் இடம்பெறுகிறது. இந்நாவலின் தமிழாக்கம் தோமூசி ரகுநாதன் அவர்கள். படைப்பாளிய பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. உலக இலக்கிய படைப்புகள் வரிசையில் முன்னிற்பவர் மாக்ஸிம் கார்கி. மாக்ஸிம் கார்கியின் படைப்புகளில் முதன்மையானது தலையாயது தாய். ரஷ்ய மன்னர் ஜார் ஆட்சியின் கொடுமைகளை எதிர்த்து 1905 வெடித்தெழுந்த புரட்சி அடக்கி ஒடுக்கப்பட்டது. இப்புரட்சியின் உண்மையை பற்றி விளக்கி சொல்ல ரஷ்ய தொழிலாளி வர்க்க இயக்கத்திற்கு நிதி திரட்ட அமெரிக்க அரசு ஜார் மன்னனுக்கு ஆதரவு தராமல் இருக்க உறுதி செய்ய போல்ஷ்வெக் கட்சி கார்கியை அமெரிக்காவிற்கு அனுப்பிற்று. இதற்கு ஓராண்டுக்கு முன் 1904 கார்கியின் எண்ணத்தில் தாய் உரு பெற்றது. அவருடைய வாழ்க்கை துணைவியாகிய எக்டரினா பாவ்லோனா வால்ஷினா நல்ல இலக்கியவாதி, சம்ரஸ்கயா கிசாட்டா என்னும் இதழின் அச்சுப்பிழை திருத்துபவராக திருமணத்திற்கு முன் பணி செய்தவர். கருத்தில் உருப்பெற்ற தாய் புதினத்தை குடும்பத்தினருக்கு விளக்கி சொன்னார். அமெரிக்காவில் கார்கி இலக்கிய வரலாற்று மேதை ஹெச்ஜி வெல்ஸ், ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், மெய்யியல் வல்லுநர் வில்லியம் ஜேம்ஸ் ஆகியோருடைய நட்பை பெற்றார். அன்றைய அமெரிக்கா பிரிட்டிஷ் மேலாட்சியை எதிர்த்து காலனி அமைப்பு முறையிலிருந்து விடுபட்ட பின்னர் அடிமை முறையை எதிர்த்து வெற்றி கண்ட பின்னணியில் மக்கள் முற்போக்கு விடுதலை இயக்கங்களையும் போராட்டங்களையும் ஆதரித்தனர். பணி முடித்து கார்கி நாடு திரும்பினார். ஓய்வெடுக்க மனைவியுடன் கேப்ரி இத்தாலி சென்றார். 1906 டிசம்பரில் நியூயார்க்கிலிருந்து வெளியாகும் ஆப்பிள்டன் இதழில் தாய் முதற் பகுதியின் முன்பாகமும், 1907 தாய் முழுவதும் வெளிவந்தன. கார்கியின் தாய் முதலில் வெளிவந்தது அமெரிக்காவில்தான். ரஷ்ய முற்போக்காளர்கள் ஆர்வத்துடன் வரவேற்றனர். லெனின் உறங்கி கிடக்கும் கோடானு கூடி உழைப்பாளிகளை தட்டி எழுப்பி ஆர்வமும் வர்க்க உணர்வூட்டி போராட்டத்தில் தம்மையும் அறியாமல் ஈடுபடுத்த வல்ல ஆற்றல் படைத்தது தாய் என்று சொல்லி பாராட்டினார்கள். உண்மையில் தாய் இந்த பணியை 3 தொடர்ந்து செவ்வனை செய்து வந்துள்ளது. மாஸ்கோ முன்னேற்ற பதிப்பகம் 1962 கார்கியின் படைப்புகளை 10 ஆங்கிலத்தில் வெளியிட்டது. கார்கியின் தாய் போல கோடிக்கணக்கான மக்களை விழிப்படைய செய்த நூல்கள் இவ்வுலகில் சிலவே. ரஷ்ய மொழியில் மட்டும் 200 பதிப்புகள் வெளிவந்துள்ளன. வேற்று மொழிகள் 127 மொழிகளில் 100 பதிப்புகள் வந்துள்ளன. இந்த விவரங்களே தாய் சிறப்பை எடுத்து சொல்ல போதுமானதாக நான் கருதுகிறேன். தமிழ் மொழியில் முற்போக்கு இலக்கிய முன்னோடிகளில் ஒருவர் தோமூசி ரகுநாதன். இவரே தாய் புதினத்தை தமிழில் ஆக்கியுள்ளார். முதல் பதிப்பை 1975 மாஸ்கோ முன்னேற்ற பதிப்பகம் வெளியிட்டது. 3 பதிப்பை 1987 ராதுகா பதிப்பகம் வெளியிட்டது. 1990 பிறகு சோவியத் நாடும் கிழக்கு ஐரோப்பிய மக்கள் ஜனநாயக சோசியலிச நாடுகளும் சிதறிப்போன பின்னணியில் புதிய பொருளாதார கொள்கையான உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல் கடுமையாக இந்நாட்டில் பின்பற்றப்படும் வேளையில் மீண்டும் தாய் வேண்டப்படுகின்றாள். வழக்கம் போல் நல்லது பேணும் தமிழ் மக்கள் ஆதரவு, உறுதி என்னும் நம்பிக்கையில், எதிர்பார்ப்பில், பெருமிதத்தில் இந்த பதிப்பாளர்கள் இதனை வெளியிட்டுள்ளனர். கதை சுருக்கம். படிக்காதவள், உலகம் அறியாதவள், தொழிலாளியின் மனைவி, குடிப்பழக்கத்திற்கு ஆட்பட்ட கணவனால் நிறைய அடி உதைப்பட்டு அலக்கழிக்கப்பட்டவள், இவளே பிற்காலத்தில் புரட்சி புயலான தாய் ஆகிறாள். மாக்ஸிம் கார்கியின் ஒப்புயர்வற்ற அரிய படைப்பு. கணவனை இழந்த தாய் குடித்துவிட்டு வீடு திரும்பிய தன் மகன் பாவல் விலாசுவ் ஏக்கத்துடன் பார்த்து அரவணைத்துக் கொள்கிறாள். மகன் மாறுகிறான். தோழர்கள் பலர் வீடு வருவதையும் எப்பொழுதும் மகன் படித்துக்கொண்டே இருப்பதையும் பார்த்த தாய் தன் மகன் தடை செய்யப்பட்ட புத்தகங்களை படித்து வருவதும் துண்டு

0: சுரங்கள் விநியோகிப்பதும் அறிந்து மகன் புது வழியில் செல்வது அறிந்து மகிழ்கிறாள். அடிக்கடி அவள் வீட்டில் கூட்டங்கள் நடைபெறுகின்றன. வீடு போலீஸ் கண்காணிப்பின் கீழ் வந்துவிட்டது. போலீஸ் சோதனை இடுகிறது. ஆந்திரே நிக்கலாய் என்பவன் கைது செய்யப்படுகிறான். இவனிடமிருந்தே தாய் பின்னால் எழுத படிக்க தெரிந்து கொண்டாள். சோசியலிச புரட்சி கருத்துக்கள் விவசாயிகளிடமும் எடுத்து சொல்லப்படுகின்றன. காதலையும் நிராகரித்து புதிய சோசியலிச சமுதாயத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட மகன் பற்றி பெருமை கொள்கிறாள் தாய். புரட்சியில் சத்திய ஒழுக்கம் இருப்பது உணர்கிறாள். தானும் இணைகிறாள். பல போராட்டங்கள் தாய் துண்டு பிரசுரங்கள் விநியோகிப்பதில் பெரும் துண்டாற்றுகிறாள். தொழிலாளர் தினமான மே தினம் ஆர்வத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினர். பாவல் கூட்டத்தில் பேசினான். பேசியதற்காக அவனும் தோழர்களும் கைதாயினர். தோழர்கள் கைதான பின் துண்டு பிரசுரங்களை எடுத்து செல்ல ஆள் இல்லை. அவை நகரங்களுக்கும் செல்ல வேண்டும். இதை தாய் செய்து முடிக்கிறாள். மேதன பேச்சுக்காக பாவல் மற்றும் அவன் தோழர்கள் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகின்றனர். அனைவருக்கும் திவாந்திர சிக்ஷை வழங்கப்படுகிறது. பாவல் நீதிமன்ற பேச்சு அச்சடித்து விநியோகம் செய்யப்பட வேண்டும். பிரதிகளை எடுத்துக்கொண்டு விநியோகம் செய்ய தாய் புறப்படுகிறாள். உளவாளி ஒருவன் பின்தொடர்ந்து சென்று அவள் முகத்தில் ஓங்கி அறைகிறான். நாலா பக்கமும் போலீஸ் தாக்குகிறது. இரத்த சரித்திரமே திரண்டு வந்தாலும் சத்தியத்தை முறியடிக்க முடியாது. உங்களுடைய கொடுமைகள் எல்லாம் உங்கள் தலையிலேயே வந்து விடியும் என்று முழங்குகிறாள் தாய். போலீஸ்காரன் குரல் வளையை பிடித்து நெருக்கிறான். தாய் திணறினாள். கதை இப்படியாக செல்கிறது. நாளை முதல் மார்க்சிம் கார்கி எழுதி தூமூசி ரகுநாதன் அவர்கள் தமிழாக்கத்தில் வெளிவந்த நாவல் தாய் புதின தொடராக இடம்பெறுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
5: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
6: பாட்டு பாடவா?
7: வேணா வேணா.
6: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
8: மனம் விரும்புதே.
9: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
7: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
9: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
7: மனம் விரும்புதே.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். நேற்று ஜகர்த்தாவில் இந்தோனேஷிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றிய அவர் இந்தியாவை ஜனநாயகத்தின் தாய் என்று வர்ணித்தார். இந்தோனேஷியாவுடனான ஜனநாயக தொடர்புகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக கூறிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான கருத்து பரிமாற்றம், வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கை ஆகியவை நீடித்த உறவுக்கு அடித்தளமிட்டுள்ளதாக கூறினார். இந்தியா பஹ்ரைன் நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாக

0: மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேற்று பஹ்ரைன் மன்னர் திரு ஹமத் பின் ஈசா அல் கலீபாவை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். தொடர்ந்து அங்குள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடிய திரு ஜெய்சங்கர் பஹ்ரைன் சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டினார். எல் நீனோவால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் மற்றும் அதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக பிரதமர் அலுவலகம் நேற்று உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியது. பிரதமரின் முதன்மை செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் சேவா தீர்த்தத்தில் இக்கூட்டம் நடைபெற்றது. 15க்கும் மேற்பட்ட அமைச்சகங்களின் செயலாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். புதுச்சேரியில் தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றி வரும் திரு ரவி பிரகாஷிற்கு கூடுதலாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயலர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் உத்தரவின் பேரில் இதற்கான ஆணையை தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் பிஆர்க் படிப்பில் சேர்வதற்கான இணையவழி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் 10ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் விவரங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் www.sentacpuducherry.in என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 1:02:33. ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 என் நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறை தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை கேட்க போறீங்க.
3: இப்ப கர்ப்ப காலத்துல பெண்கள் வந்து அதிகமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன மேம் அவங்களோட ஃபிட்னஸ் ரிலேட்டட்ல?
4: கர்ப்ப காலத்துல நீங்க சினிமா படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ நடக்காத நடக்காத, இதை இதை எடுக்காது அதை எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப கர்ப்ப காலத்தையே வந்து 3 trimesters பிரிப்போம்.
3: ஓகே,
4: ஃபர்ஸ்ட் 3 மந்த், செகண்ட் 3 மந்த், தேர்ட் 3 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 3 மந்த் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கலாம், பட் ஒர்க்கிங் உமன் பாத்தீங்கன்னா அவங்க கன்சீவ் ஆகினத கன்ஃபார்ம் பண்ண அடுத்த நாளே வேலைக்கு போவாங்க. இல்லை, அதுதான் அவங்க போய் ஆகணும், வேலைக்கு போனாதான் அவங்க வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ என்னன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்பப்போ சாப்பாடு தான் மேம் எல்லாத்துக்கும், ஃபியூவல் போட்டால் தான் வண்டி ஓடும். அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டில் வந்து எப்போவுமே கான்ஷியஸாக இருந்து அதை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நல்ல ரெஸ்ட், ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. நல்ல விதமான தாட்ஸை வந்து மைண்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம மைண்டுக்கு போகிற விஷயம் தான் நம்ம குழந்தைக்கு போய் சேரும், ஓகேங்களா? ஸோ அது பாசிட்டிவான விஷயம், எது பார்த்தா அவங்க நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல். சில பேர் சாமி கிட்ட கடவுள் கும்பிடுறது, கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் அவங்க செய்கிற வேலையை ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயத்த செய்யுங்க. மன ரீதியாக ரிலாக்ஸ்டாக இருங்க, உங்களோட மனசு நீங்களே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு வேற யாரும் வரமாட்டாங்க. உங்க மனசை ஹாப்பியா வச்சுக்கிட்டாலும் சரி கஷ்டப்படுத்தினாலும் சரி அது நீங்க மட்டும்தான். என் மனசு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்பாங்க. யாரும் உங்களை கஷ்டப்படுத்தல, உங்க கையில தான் இருக்கு உங்க மனசு. அதை ஹாப்பியா வச்சுக்கிறதோ கஷ்டப்படுத்துறதோ அழுத்தம் கொடுக்கறதோ எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கர்ப்ப காலத்துல நல்ல சத்தான உணவு சாப்பிட்டு நல்ல ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்ல தூக்கம், மனநிலையை வந்து கொஞ்சம் சீராக வச்சுக்கிட்டு ஹாப்பியாக வச்சுக்கிட்டு சமூக நலன், அதாவது யார் கூடலாம் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணதோ அவங்க கூட ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது என்னோடது.
3: இப்போ அவங்களோட ஃபிட்னஸ்லாம் எப்படி மேம் மெயின்டைன் பண்ணலாம்? ஒரு சிலவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒபீஸ் ஆவாங்க. ஸோ அவங்க உங்க ஃபிட்னஸை எப்படி மேம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றது?
4: அது என்னங்க மேம், டிபெண்ட்ஸ் ஆன் த டெலிவரி.
3: ஓகே,
4: நார்மல் டெலிவரியாக இருந்தால் ஒன்று, அது நம்ம கையில் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ சிசேரியன் அந்த மாதிரி டெலிவரி போகும்போது கண்டிப்பாக டாக்டர் சொல்லிடுவாங்க நீங்கள் ரெஸ்டில் தான் இருக்கணும்னு. அந்த டைமில் தான் வெயிட் கெயின் ஆகும். ஸோ அந்த சிசேரியன் வரும்போது ப்ரெக்னென்சிலே நான் சொன்ன மாதிரி முதல் 3 மாதத்தை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஃபிட்னஸை ஸ்டார்ட் பண்ணி அபவுட் டு டெலிவரி வரைக்கும் நீங்கள் நல்லா ஃபிட்னஸ் பண்ணலாம். ஃபிட்னஸ் என்னன்றது, நீங்கள் என்ன போயிட்டு ஜிம்மில் போயிட்டு 100 கிலோ தூக்க போகிறது கிடையாது, வாக்கிங் போங்க, அது போதும், அந்த ஃபிட்னஸ் போதும். வீட்டில் வேலை செய்யுங்க, அந்த ஃபிட்னஸ் போதும். வீட்டில் நம்ம டெய்லி ஒர்க் பண்ணாலே போதும், அதுவே நிறைய ஒரு நல்ல ஃபிட்டான ஒரு ஆக்டிவிட்டி தான்.
3: அதை சொல்லுவாங்க இல்லையா, ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க கீழே உட்காந்து இருந்தீங்க, அதுவே பெரிய எக்ஸசைஸ்.

0: ஆமாம், அவங்க வெயிட்டை தூக்கி அவங்க வெயிட்டை கீழே இறக்குங்க, அந்த வெயிட் ட்ரைனிங்கே போதும். ஸோ இந்த மாதிரி லைட்டான ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்சி டைமில் கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா மனசளவில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி பெயினை வந்து நம்ம போய் ஃபேஸ் பண்ண போகிறோன்றது தெரியும். ஸோ அப்போது அந்த அதுக்கேற்ற மாதிரி மனசை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமாக கர்ப்ப காலத்தில் இல்லை டெலிவரிக்கு அப்புறம் பெண்கள் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எல்லாரோடைய ஃபோக்கஸும் நம்ம மேலே இருக்கும்.
1: ஆமாம்,
0: ஐயோ ஒரு குழந்தை, புதுசாக ஒரு குழந்தை வரப்போகுது, எங்கள் வீட்டு வாரிசு, உங்கள் வீட்டு வாரிசு, அந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த பொண்ணை ஃபுல்லாக அவங்கள எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாருமே பார்த்துப்பாங்க ஃபோக்கஸ்டாக. இது சாப்பிடு, அது சாப்பிடு, இது பண்ணாது, அது பண்ணாது, எல்லாருடைய அரவணைப்பும் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் டெலிவரி ஆன உடனே எல்லாரோடைய அட்டென்ஷனும் அந்த குழந்தை பக்கம் ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ இந்த போஸ்ட் டெலிவரி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், அது என்ன ஆகும்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ நமக்கு யாருமே இல்லையே, நம்மளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்களோ, எல்லாருடைய எல்லாருமே இப்போ குழந்தை தான் முக்கியமோ, நான் வேணாமோ,
1: அட்டென்ஷன் வந்து
0: அப்படி குழந்தை பக்கம் ஷிஃப்ட் ஆகிடும். எல்லாம் குழந்தை அது சிரிக்கிறத பாரு, அது பார்க்கறத பாரு, கண்ணை பாரு, அந்த மாதிரி எல்லாம் ஷிஃப்ட் ஆனோடனே பெண்களுக்கு நார்மலாக வர ப்ராப்ளம் இது.
1: ஓகே,
0: சில கேர்ள்ஸ் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக இருப்பாங்க. இதே ஒர்க் பண்ணுற பொண்ணாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா டெலிவரி ஆயிடுச்சு, என் குழந்தைய பார்த்துங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. நான் சொல்கிறது இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் நேச்சர், அதாவது ப்ராப்ளம் வர பெண்கள் பற்றி சொல்கிறேன். மென்டலி இன்ட் ஆகிறவங்க இந்த மாதிரி ரீசனால. இதில் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆஃப்டர் டெலிவரியுமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலேயும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும். அப்பப்போ பார்த்துக்கணும், அதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம், அந்த மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவங்க கிட்ட உனக்கு என்ன வேணும், ஓகேவா, ஆர் யூ கம்ஃபர்டபுள், ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஹாப்பி அப்படின்ற மாதிரி கேட்டாலே போதும்ன்றது என்னோடது.
2: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.
3: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: வேலைக்கு செல்ற பெண்கள் வந்து ஆரோக்கியத்தை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு க்வெஸ்சன் இருக்குல்ல மேம்?
2: ஆமா மேம், கண்டிப்பா. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டை குழந்தைங்களை பார்த்துக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்.
1: ஓகே,
2: அது ஒரு டாஸ்க்கை பண்ணிகிட்டு இருக்கோம். அதையே நம்ம அது ரொம்ப பெரிய டாஸ்க் தான், அது சின்ன டாஸ்க்கும் கிடையாது. ப்ளஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆஃபீஸ்லேயும் டாஸ்க் இருக்கும். இப்போ இந்த ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இதையும் கரெக்டாக பண்ணணும், அதையும் கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இது ரெண்டுத்தையும் கரெக்டாக பண்ணும்போது அவங்கள அவங்க விட்டுருவாங்க. அதுதான் உண்மை. நம்ம வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. என்ன வீட்டெல்லாம் வேலையெல்லாம் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிடக்கூடாது. வேலையோட ஒர்க்கை கொண்டு போயிட்டு வீட்டில் உட்காந்து பண்ணக்கூடாது. என்ன, காலையில இருந்து ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து அந்த ஆஃபீஸ் அந்த ஒர்க்கு பார்க்கணுமா? ஸோ இதை இதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க உமன் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. அப்படி மேனேஜ் பண்ணும்போது என்னன்னா, அவங்கள பற்றி அவங்க விட்டுறது, சரியாக சாப்பிட்றது கிடையாது, சாப்பாடை ஸ்கிப் பண்ண மாதிரி ரெஸ்ட் கிடையாது. முக்கியமாக வேலைக்கு போகிற பெண்கள் என்ன ஆகும்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போய் படுக்க நினைக்கும் போது தான், அப்பாடா நம்ம ஃபோன் எடுத்து கொஞ்சம் நேரம் பார்ப்போம், ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது போய்டும் ஒரு 1 hour 1.5 hours. தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். நல்ல தூக்கம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு டைம் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். இப்போது ஏதாவது 6 o'clock எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 5:30 எந்திரிச்சிங்கன்னா ஒரு 1/2 hour உங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம். வெளியெல்லாம் போக வேண்டியதில்லை, வீட்டுக்குள்ளேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு யார் உங்களை பார்த்து சிரிக்க போகிறாங்க உங்கள் வீட்டில்? ரூமுக்குள்ளே சின்ன ஒரு ஸ்கிப்பிங் பண்ணலாம். இல்லை சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் எல்லா லேடிஸ்க்கும். அந்த கதவை சாத்திக்கோங்க, ரூம்குள்ள மொபைல் ஏதாவது ஒரு பாட்டை ப்ளே பண்ணுங்க. உங்க நீங்க பெரிய டான்ஸரா இருக்கணும் அவசியம் இல்லை, ஏதாவது மியூசிக் போட்டு ஏதாவது டான்ஸ் பண்ணுங்க. சிரிப்பா இருக்கும் உங்களுக்கு, அந்த சிரிப்பு வந்து உங்களுக்கு மென்டல் ப்ரெஷரை டோட்டலா காலி பண்ணிடும், ஃபிட்னஸும் கெயின் ஆயிடும். கையை காலை அசைச்சு கொஞ்சம் டான்ஸ் பண்ணுங்க போதும். நீங்க புதுசா எந்த எக்ஸசைஸும் பண்ண வேண்டாம், யூடியூப் பார்க்க வேண்டாம், 15 days வெயிட் லாஸ் ஆக வேண்டாம், 30 days வெயிட் கெயின் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி எந்த இதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் கை காலை நல்லா ஸ்விங் பண்ணி ஏதாவது ஒரு பாட்டை போட்டு ஏதாவது ஆடுங்க. உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு யாராவது பார்த்தா நீங்கள் கூச்சப்படுவீங்கன்னு ஃபீல் ஆச்சுன்னா கதவை சாத்திட்டு உள்ளாடுங்க. 10 minutes இந்த ஒரு ஃபிட்னஸை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ஜோ மூலமா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க.
1: இப்போ இதை யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்க வந்து இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour செல்ஃபாக நம்மளே நம்மளை க்ரூம் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க.
2: ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போது வீடியோஸ் சோஷியல் மீடியா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவில் சொல்லுவாங்க, ட்ரை திஸ் 2 exercises யூல் வெயிட் 5 kgs இன் அ வீக் அப்படின்னு ஒரு வீடியோ வரும் இல்லைங்களா? அதில் ஒரு 2 exercise சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து ஸ்கிப் பண்ணி அவங்க அதையும் இன்ட்ரெஸ்டட் லைக் திஸ் வீடியோஸ் அப்படிமா இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருவோம். அடுத்து உங்களுக்கு வர்றது பூரா அந்த ஃபிட்னஸ் வீடியோவே இருக்கும். ஐயோ அதில் 2 exercise பண்ணால் போதும்னு சொன்னாங்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கள சொல்லியிருப்பாங்க, இதில் வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, இந்த ஒரு எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்க உங்கள் வெயிட்டுக்கு வயிற்றில் இருக்கிற ஃபேட்டு குறைஞ்சிடணுவாங்க. அப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து இதை ஒன்று சேர்த்து 3 ஆகிடும் ஓகேங்களா? பட் இதை மாதிரி நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தால் எதையுமே பண்ண மாட்டோம். எதையாவது ஒன்று ட்ரை பண்ணணும். அதுக்கு பெட்டர் இந்த 10 minutes ஐசோலேட்டட் ரூம்குள்ளே ஆடுற டான்ஸை ட்ரை பண்ணலாம்ல. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு 1 week. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட மூட் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணிவிட்டு உங்கள் உடம்பும் எந்த அளவுக்கு லூசன் ஆகுது, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்கன்றது சொல்லுங்கள்.
0: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: 40 வயதிற்கு மேல் உள்ள பெண்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டிய பரிசோதனைகள்லாம் என்ன மேம்?
2: என்ன நீங்க ஆஸ் ஜெகதீஸ்வரியா கேட்டீங்கன்னா நான் எந்த டெஸ்ட்டும் பண்ண வேணாம்னு சொல்லுவேன்.
1: ஓகே,
2: பிகாஸ் நம்ம வந்து இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க 15,000 வர்த் டெஸ்ட் ஒன்லி 2,000. இந்த டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட உடம்பை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு. நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன், எதுவுமே இல்லாமல் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல். பட் ஜென்ரல் செக்அப் போகலாம், பட் இருந்தாலும் இந்த அது வந்து ஒரு மாதிரி என்னோட பார்வையில் ஐ மே வி ராங், எனக்கு அது நான் தப்பாக கூட இருக்கலாம். பட் என்னோட பர்ஸ்பெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டுன்ற பேரில் நம்மளை வர வச்சு எதுவுமே இல்லாமல் நம்மளை ப்ரெஷர் பண்ணிக்க வேணாமே அப்படின்றது என்னோட கருத்து. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா
1: என்னது மேம்?
2: உங்கள் உடம்புல உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா முதல்ல உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறது உங்களோட முடி தான். உங்கள் முடி சொல்கிறத கேளுங்க. இப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் டாக்டரை பார்த்தே ஆகணும். உங்களோட ஹேரோட டென்சிட்டி, அதாவது திக்காக இருந்திருக்கும் முடி, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும், ஈஸியாக உடையும். இந்த மாதிரி ஏதாவது அது காலேஜ் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அபவ் 40 இருந்தாலும் சரி, இல்லை மெனோபாஸில் அதாவது மாதவிடாயில் முடிஞ்ச ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் உடம்புக்கு வருது அப்படின்னா, முடியால் உங்களுக்கு ஒரு சிம்டம் வருதுன்னா முதல்ல நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும். முடி கொட்டுறது, வயசாகிடுச்சு முடி கொட்டுது, காலேஜ் போகிறா, முதல்லாம் ஸ்கூல் போகும்போது ரிப்பன் வச்சு கட்டியிருந்தோம், இப்போ வந்து திறந்து விட்டே முடியை வந்து பிரித்து விட்டுட்டே இருக்கிறதுனால முடி கொட்டுது, அந்த மாதிரி எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்காம ஒரு உடம்பு உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னா உங்கள் முடி மூலியமாக தான் சொல்லும். ஸோ அப்போ உங்களுக்கு சடன் ஹேர் லாஸ், சும்மா முடி கொட்டுறது அதெல்லாம் ஓகே, சடன் ஹேர் லாஸ் இருக்கும் போது அதை ஒரு சிம்டமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் முதல்ல செக்அப் போகிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம சுகாதாரத்துறை சொல்லிட்டு இருக்காங்க, மார்பகத்தில் ஏதாவது பெயின் இருந்தாலோ இல்லை ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஃபீல் பண்ணாலோ, அக்களு கீழே கட்டி மாதிரி ஃபீல் பண்ணாலோ முதல்ல போய் செக் பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி அபோவ் 40 இயர்ஸ்ன்னு சொல்லும் போது போய் செக் பண்ணிக்கலாம், நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கா அந்த அதை நம்ம செக் பண்ணுறது நல்லது, மார்பக புற்றுநோய் இருக்கா. ஏன்னா நீங்கள் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அது வந்தால் மட்டும்தான் டெஸ்ட் பண்ணால் தெரியும், இது வருமா வராதான் டெஸ்ட் பண்ண தெரியாது. ஸோ எதுக்கு இந்த செக்அப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னதாக இருக்கும் போதே போய் செக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சரி பண்ணிட முடியும். சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க 4th ஸ்டேஜில் தான் தெரிஞ்சுது, 3rd ஸ்டேஜில் தான் தெரிஞ்சிச்சு, ஒன்றுமே பண்ண முடியலன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்காம ஏதோ உடம்புல ஏதோ டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஒரு உங்களோட உடம்பு பார்ட்டில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த செக்அப்புக்கு போயிடுங்க. சில பேர் பார்த்துருப்போம் நம்ம, ஏற்கனவே ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு, கொழுப்பு கட்டின்னு சொல்லி நாங்கள் அப்படியே விட்டுட்டோன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்களே டயக்னோஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. ப்ளஸ் அபோவ் 40 அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்க வந்து ரத்த சர்க்கரை அளவு வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது, பிளட் ப்ரெஷர் அதாவது ரத்த அழுத்தத்தோட அளவு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது ரெண்டு டெஸ்ட் இப்போ ரொம்ப மேண்டேட்ரி ஆகிடுச்சு ஆக்சுவலி, எங்கே போனீங்கனாலும் பிளட் குளுக்கோஸ் லெவல் பிபி லெவல் இதில் பார்த்து தான் அனுப்புகிறாங்க. ஸோ அது பார்க்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அனிமியா டெஸ்ட், அதாவது ரத்த சோகைக்கான டெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ஸ்கூல்ஸில் காலேஜில் கம்பல்சரி பிளட் டெஸ்ட் எடுக்கலாமே. பிளட் டெஸ்ட்ன்றது என்னென்னா நம்ம ஹெல்த் கார்டு ஸ்கூலில் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லைங்களா, பிளட் குரூப்லாம் பேரண்ட்ஸ் கிட்டே கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு

0: அதை ஸ்கூல்லே எடுத்துடலாமே. ஒரு பிளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம பிளட் குரூப் தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு எமர்ஜென்சின்னும் போது நமக்கு உதவி பண்ணுறதுக்காச்சும் யாராவது வருவாங்க. ஸோ பிளட் குரூப்பை எல்லாருமே இப்போ வில்லேஜ் கேர்ள்ஸ் கண்டிப்பாக உங்களோட பிளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ராசி நட்சத்திரம்லாம் முக்கியம் கிடையாது, உங்கள் உடம்போட பிளட் குரூப் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பிளட் குரூப் தெரிஞ்சுக்கணும். பிளட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல், ரத்த சோகைன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்களோடது பிலோ 10 இருந்துச்சுன்னா, உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் பிலோ 10 இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஃபிசிஷியனை பாருங்கள். அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை மெடிசனாக தான் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை, ஃபுட்டு மூலியமாகவே சரி பண்ணலாம். நல்ல இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, பீட்ரூட் சாப்பிட சொல்கிறது, ஃப்ரூட்ஸில் வந்து முக்கியமாக நம்ம என்ன சொல்லுவோம், எந்த ஃப்ரூட், அத்திப்பழம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் ஃபுட்டு மூலியமாக மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் டேப்லெட் மூலியமாக போகாமல் ஃபுட்டுலேயே நம்ம வந்து உணவே மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம ஃபுட்டு மூலியமாகவே இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்றது என்னோட கருத்து. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இந்த அபோவ் 40 இயர்ஸில் இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு.
1: ஓகே மேம், ஏன்னா டேப்லெட்டுன்னும் போது அதை நம்ம வாயில் போட்டு முழுங்க தான் போகிறோம். இதை ஃபுட்டுனா நம்ம என்ஜாய் பண்ணி
0: என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக சாப்பிடலாம், டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம்,
1: தொடர்ந்து
2: பேசலாம்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
2: அதிகம் காணப்படும் உடல்நலப் பிரச்சனைகள்லாம் என்னென்ன மேம்?
3: கண்டிப்பா இது பேசிய ஆகணும். காலேஜில் இப்போ நான் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் கல்வித்துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 2012 நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு 14 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நான் அந்த ஸ்பெஷலி கேர்ள்ஸ் காலேஜுக்கு வர கேர்ள்ஸ் கிட்ட பார்க்குற முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனிமிக் சாப்பிட மாட்டாங்க காலையில். அவங்களுக்கு அந்த சாப்பிடாமல் இருக்கிறதுன்றது ஒரு ஏதோ, நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதே ஒரு ஸ்டைலான ஒரு விஷயமா நினச்சிட்டு இருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, ஓகேங்களா, இது ஒரு அனிமிக்கு முக்கியமான ரீசன். நைட்டு பூரா எம்டியாக இருக்கும் ஸ்டமக், ஓகேங்களா. நம்ம சாப்பிட்டு படுத்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து பவுல் வந்து எம்டி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வயிறு எவ்வளோ காலியாக இருக்கும்ல, அப்போது எவ்வளோ பசிக்கும், இந்த ஆர்கன்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ தேவையில்லை ஃபுட்டு. ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க கேர்ள்ஸ். நான் பார்க்குற விஷயம் இது, அனிமிக்காக இருப்பாங்க, ரத்த சோகை நோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரொம்ப பேலாக இருப்பாங்க. பார்த்தா இந்த பொண்ணு நல்லா கலராக இருக்குன்னு சொல்லுவாங்க, அது கலர் கிடையாது, அவங்க ரத்த சோகையாக இருக்காங்கன்றது அப்புறம் தான் தெரியும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க கேர்ள்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மனதளவில் ப்ராப்ளம் இருக்குது.
2: ஓகே,
3: அவங்க ப்ராப்ளம்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப சொல்லுவாங்க, எனக்கு இவங்க இவ என்கிட்ட பேசலை, இவ என்கிட்ட தான் க்ளோஸாக.

0: இருந்தா அடுத்து
1: ஓகே.
0: அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா. இந்த மாதிரி பியர் குரூப் ப்ரெஷர் சொல்லுவோம், நம்ம கூட இருக்கிறவங்களோட ப்ரெஷர், இந்த மாதிரி மென்டல் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இருக்க கேர்ள்ஸுக்கு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்ஸ் மேலே போடுற எஜுகேஷன் ப்ரெஷர், கம்பேரிசன். பக்கத்து வீட்டில் உன் கூட தானே படிக்கிறான், உனக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம், அவன் அந்த மார்க் எடுக்கிறான், நீ ஏன் இந்த மார்க் எடுக்கல, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வர எஜுகேஷனல் ப்ரெஷர். ஓகேங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ரெஷர், இந்த ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய கேர்ள்ஸ்க்கு இப்போ இருக்குது, பிசிஓடியும் இருக்குது.
1: ஓகே,
0: இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இப்போ கேர்ள்ஸுக்கு நிறைய காலேஜில் ஐடென்டிஃபை பண்ணுறது. நல்லா விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, சில சில கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு இருந்தா ஒரு பொண்ணு உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா எக்ஸாம் ஹாலில்.
1: ஓகே,
0: என்னன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்கார வச்சு தண்ணி முகத்தில் தெளிச்சு கேட்டால் எனக்கு இன்றைக்கி பீரியட்ஸ் மேம் அப்படின்னா, பீரியட்ஸ்னால் என்ன, பீரியட்ஸ் ஒன்றுமே இல்லையே அது, ஏன் பீரியட்ஸ்னால் என்ன, இப்போ அது அதுக்கே நீ மயக்கம் போட்டு விழுனா, இல்லை மேம் நான் சாப்பிடல, எனக்கு பீரியட்ஸ் டைமில் சாப்பிட்டா வாமிட்டிங் ஃபீல் வரும், பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, இதெல்லாம் கேர்ள்ஸ் சொல்கிற, இது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயம். சாப்பிட மாட்டாங்க, அந்த சாப்பிட்றதால மட்டும்தான் இவ்வளோ

0: பீரியட்ஸ் ஒன்றுமே இல்லையே அது. ஏன் பீரியட்ஸ்னால் என்ன இப்போ அது, அதுக்கே நீ மயக்கம் போட்டு வேணும்னா, இல்லை மேம் நான் சாப்பிடல, எனக்கு பீரியட்ஸ் டைமில் சாப்பிட்டா வாமிட்டிங் ஃபீல் வரும், பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, இதெல்லாம் கேர்ள்ஸ் சொல்கிற, இது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயம். சாப்பிட மாட்டாங்க, அந்த சாப்பிட்றதால மட்டும்தான் இவ்வளோ தூரம் வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் பருமனாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, உடல் பருமனாக இருக்கவங்க நிறைய சாப்பிடுவாங்க, அது உண்மையே கிடையாது. ஓகேங்களா, அது என்னென்னா உடல் பருமன் வந்து அவங்க ஜெனட்டிக்கில் அவங்க மரபியல் ரீதியாக வரலாம், ப்ளஸ் அவங்களோட வாழ்வியல் முறையால் வரலாம், ஹேபிச்சுவல் அதனால் இருக்கும், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் கூட இருக்கும், தைராய்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இல்லை பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பருமனாக இருக்கிறதே அழகாகவே இருக்கும், பட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரி நம்ம ஒல்லியாக இருக்கிற பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் ரொம்ப லீனாக இருக்கேன், எல்லாரும் எவ்வளோ ஸ்ட்ரக்சராக இருக்காங்க, நான் மட்டும் அப்படியே சப்பையாக இருக்கேன், எனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எடுக்காது. கொஞ்சம் பருமனாக இருக்க பசங்களுக்கு எல்லாரும் அழகழகாக ட்ரெஸ் போடுறாங்க, ஜீன்ஸ் அதெல்லாம் என்னால் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட முடியல, இந்த மாதிரி ப்ராப்ளம். முடி நீட்டாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஐயோ காலையில் காலேஜ் கிளம்பி வர்றதுக்குள்ளே இதை பின்னி முடிச்சு எடுத்து வர்றது, கம்மியாக இருக்க பசங்க அவளுக்கு எவ்வளோ முடியிருக்கு எனக்கு முடியல, இதெல்லாம் தான் இப்போ இருக்க கேர்ள்ஸுக்கு ப்ரெஷர், இது எல்லாம் மன ரீதியாக வர ப்ராப்ளம்ஸ். ஸோ என்ன நான் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் அவங்க மென்டலி அவங்க ஃபேஸ் பண்ணுறது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்துக்கும் காரணம் சோஷியல் மீடியா. ஏன்னா அவங்க கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, அந்த மொபைல் ஃபோனில் சில சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்குது, அதில் அவங்க இந்த அப் அண்ட் டவுன் ஸ்வைப் பண்ணுறாங்க இல்லையா, அதில் தான் அவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸும் வருது. ஓ இப்படி தான் இருக்குமோ, அந்த மொபைல் டிவி இதெல்லாம் பார்த்து பார்த்து, ஓ காலேஜ் லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் போல, இவ்வளோ ஜாலியாக இருக்கும் போல, எக்ஸாம் எழுத வேணாம் ஜாலியாக இருக்கும், மேரேஜ் லைஃப்னால் இப்படி தான் இருக்குமோ, எந்த பிரச்சனையுமோ இருக்காதோ, இவ்வளோ ட்ராமாட்டிக்காக இருக்குமோ, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிட்டே போகும் கேர்ள்ஸ்க்கு. ஒன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக என்ன ஆகும்னா, அதில் ஒன்றும் நடக்கலனா கூட டிசப்பாயின்மெண்ட் வரும். அந்த டிசப்பாயின்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுன்னா உங்களை ஐசோலேட் பண்ணும். ஐசோலேஷன் என்ன ஆகும்னா, நீங்கள் தனியாக உட்காரும் போது என்ன ஆகும்னா சரியாக சாப்பிட மாட்டீங்க. அந்த சாப்பிடாமல் இருக்கிறது என்ன ஆகும்னா சரியாக தூக்கம் வராது. தூங்காமல் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்கள் பாடி சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் நான் பார்க்குற பெரிய ப்ராப்ளம்ஸ். இன்னும் வந்து அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், அவங்களுக்கு சரியான பீரியட்ஸ் வராது. அதுக்கும் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் இருப்பாங்க. சாப்பிட ஒன்று பீரியட்ஸ் ரெகுலராக வராதது, இன்னும் ஓவர் ஃப்ளோவாக இருக்கிறது, இன்னொன்று ரொம்ப கம்மியாக வர்றது. இது எல்லாமே இவங்க ப்ராப்பராக பேரண்ட்ஸ் கவனித்து டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்தால் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இப்போ நான் அஸ் அ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப எலும்பு ஆரோக்கியம்ன்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் சொல்றாங்கல்ல மேம், அது ஏன் மேம்?
2: எலும்பு ஆரோக்கியம் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு 40-45 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்மளுடைய போனோட டென்சிட்டி, அதாவது எலும்போட அடர்த்தி குறைய ஆரம்பிச்சிடும், வீக்காக ஆரம்பிச்சிடும். ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்ல இருந்தா ஸ்லிப் ஆனாங்க, எந்திரிக்கும் போது வழுக்கி விழுந்தாங்க, எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்க? அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏஜ் ஆக ஆக அவங்களுடைய போனோட டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சதால எலும்பு சம்பந்தமான நோய் வரும், மூட்டு வலி வரும், தேய்மானம் வரும், எலும்பு தேய்மானம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குதிகாலில் வந்து ஒரு எலும்பு வளர்றது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பெட்டர், அதையும் நான் ஃபுட்டுலேயே சொல்லிடுறேன், நல்ல பால் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சன்லைட்ல டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் சூரிய ஒளி மேலப்பட்டு ஒரு விட்டமின் டியை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கால்சியம் ஜாஸ்தி

0: இருக்கிற ஃபுட், அதில் முக்கியமாக பால் வந்துடும், மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முடவாட்டுக்கால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அது வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எலும்பூட்டின்னு ஒன்று இருக்கும், அது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எலும்போட ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது அபவ் 40-45 இயர்ஸில் இருக்கிற உமனாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒன்று தான், பட் எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். இன்னொன்று, பைக் ரொம்ப ஓட்டுறவங்க, கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, அப்போ என்னாகனா கழுத்து எலும்பு தேய்மானம் ஜாஸ்தி ஆகிடும். சின்ன சின்ன யோகாசனாஸ் இருக்குது, பில்லோ வந்து ரொம்ப ஹைட்டாக வச்சு படுக்கிறது, அது மாதிரி இல்லாமல் நார்மலாக ஃப்ளாட்டான இடத்துல படுத்து, நம்ம ஃப்ளாட்டாக தரையில் படுத்து நம்ம ரெண்டு காலையும் நம்ம முட்டி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி படுத்துக்கிட்டு முட்டி போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணாலே ரிலாக்ஸ் ஆகும் உடம்பு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் இது வந்து பண்ண முடியும் அப்படின்னா நான் டெமோ பண்ணியே காமிப்பேன். உடம்பு ரிலாக்ஸேஷனுக்கு போன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஆசனாஸ் என்னென்ன, லைட் எக்ஸசைசஸ் என்னென்ன, அபோவ் 40 அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்க எக்ஸசைஸ் என்னென்னன்றது நிறைய எல்லா வீடியோவும் பார்க்காம ஒரு சில ரெக்கக்னைஸ்டு வீடியோ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க மேம். ஆரோக்கியமே அழகு அப்படின்ற தலைப்பில் எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம் என்ன மேம்?
0: என்னோட அன்பான வேண்டுகோள், உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்காக நீங்கள் இருங்க. அதுக்காக யாருமே வேணான்னு நான் சொல்லலை, உங்களுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, நீங்கள் தான் உங்களுக்கு முதல்ல, அதுக்கப்புறம் யார் வேணால் இருக்கலாம். ஸோ நான் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள், உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, சத்தான உணவாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க. இது என்னங்க இவங்க வந்து டாக்டர் மாதிரி உட்காந்துட்டு சாப்பிடுங்க தூங்குங்கன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்க வேணாம், பட் இதெல்லாமே நம்ம பண்ணுறதில்ல, அதை பண்ண மறந்துட்டோன்றதை நான் ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே இப்போது என்ன சொல்கிறது, இப்போ இருக்க லைஃப், இந்த பொல்யூஷன், இந்த தண்ணியில் இருக்க கண்டாமினேஷன், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. பெண்களுக்கு தான் ஜாஸ்தி ப்ராப்ளம் வருது, எதை தொட்டாலும் கேன்சர், எந்த இது தொட்டால் இது கேன்சர், இதை தொட்டால் புதுசு புதுசாக வருது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும், நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம ஒர்க்கிங் உமனாக இருந்தால் உங்கள் என்வாயன்மெண்ட்டு நல்லாயிருக்கும், அது காலேஜாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும். ஸோ உங்களை உங்கள் பார்க்கும்போது வா இவங்களாம் எப்படி தான் எனர்ஜி வருதுனே தெரில, இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க, இப்போ இவங்கக்கிட்ட பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்க வேணாம், அது மற்றவங்களுக்காக இல்லை உங்களுக்காக. உங்கள் மனசை சந்தோஷமாக நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் நிம்மதியாக இருங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க, அப்போ எல்லாமே ப்ராப்பராக பண்ண முடியும். இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேபி உங்களோட காரணத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட், இன்னும் பண்ணலைன்னா இன்னும் இருக்குது உங்களுக்கான டைம். ஸோ அதனால் இந்த உலகத்துக்கு நீங்கள் எந்த விஷயத்துக்காக எந்த ரீசனுக்காக வந்தீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம நம்மளை ஸ்ட்ராங்காக வச்சுப்போம், அவ்வளோதான். ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். யார் யாரையோ பற்றி பேசுகிறோம், எந்த மாதிரி ப்ரோக்ராமாக பண்ணிகிட்ருக்கோம், பட் ஒரு உமனை பற்றி பேசுகிறோம், அவங்களோட ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறோம், அவங்களோட மனநிலையை பற்றி பேசுகிறோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஸ் அ ஃபிசிக்கல் எஜுகேஷனிஸ்டாக, ஒரு உடற்கல்வி ஆசிரியராக இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த தகவல்கள் போய் சேர்ந்து அவங்களோட வாழ்க்கை முறை மாறுச்சுன்னா அது என்னோட பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஷோ.
1: ஒரு பெண்ணின் உண்மையான அழகு எதில் இருக்குது அப்படின்னா நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் இருக்குது. சத்தான உணவு, உடற்பயிற்சி, போதுமான உறக்கம் மற்றும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளணும். ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்ட புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறை தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மேம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16, 3 மணித்துளிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கூடிய அனைத்து அன்பு நேயர்களுக்கும் இனிய பிற்பகல் வணக்கங்களோடு. இன்றைய காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக உங்களோடு நான் ஆர்ஜே அருள். நிகழ்ச்சியின் துவக்கமாக தென்னிலவு திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா மற்றும் பி. சுசிலா குரலில் பாடல்.

மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலத்தை விட்டு காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கு கேட்கலாம் பாடல் தெய்வ பிறவி திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:29 8:00.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் பாடல். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து நேரம் 2:33 நிமிடம் 13 மணி துளிகள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வருஷத்து கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்டல்லாமா.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: காலத்தை வென்று காணுங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நேரம் 2:41, 4:00.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க. டைம் சரியா 2:45 நிமிடம் 21 மணி தொழில் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததா கே ஜெயசுதாஸ் இல்ல ஹரீஸ்வரி மற்றும் பி சுசிலா குரல்ல பாடல் வந்துட்டு இருக்கு. காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்தில் இருந்து

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம், வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம், வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா ஆடை கொஞ்சம்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து.

0: படைத்த பின்னே கண்ணை மூடிக்கொண்டே
1: பித்தம் மண்டே பித்து சேர்த்தேன்.
0: நம்ம போவோம் ஜாலியாக பாமா,
1: என்ன வேகம்
0: பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு உள்ளம் என்ன வாடலாம்.

சொன்ன பாடம் என்பதென்ன?

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01, 2 துளிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்றத ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8

0: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவர்கள்ட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து உடல் நலம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அந்த உடல் நலன்ல நம்ம வந்து எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோமோ அதனுடைய மிகப்பெரிய பலன் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்நாள் அப்படின்றது ஒரு நீட்சி, அந்த எப்படி வந்து நம்ம வாழ்நாளை கூட்டிகிட்டே போகலாம் அப்படின்ற அளவுக்கு வரைக்கும் போகும். ஸோ நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது, எந்த செக்கப்ஸும் வந்து தேவைப்படாது, நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான யோசனையும் போகாது. ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தலைவலியோ இல்லை ஏதோ ஒரு கால் வலியோ, ஒரு சின்னதாக வந்து கையில் ஏற்படக்கூடிய காயங்கள் ஆறாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு பெரிய டவுட் வந்துடும். ஒருவேளை நமக்கு சுகர் வந்துச்சோ, ஒருவேளை நமக்கு வந்து ஏதாவது ப்ரெஷர் இருக்கோ, கொலஸ்ட்ரால் இருக்கோ, இப்படி நிறைய டவுட்ஸ் வந்துடும். ஸோ அந்த டைமில் நம்ம போய் செக்கப்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி டாபிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அது துறை சார்ந்த மருத்துவர் வந்திருக்கிறாங்க. பொதுவான உடல்நல பரிசோதனைகளுடைய முக்கியத்துவம் என்ன, பொதுவாக இருக்கக்கூடிய உடல்நல பரிசோதனைகளின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். இதற்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க புதுச்சேரியை சேர்ந்த பொது மருத்துவர் டாக்டர் மனோ அவர்கள். டாக்டர் வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: சார். அதாவது வந்து பரிசோதனைகள் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம், எந்தெந்த பரிசோதனைகள்லாம் அவசியம் ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க.
1: ஓகே. ஸோ பொதுவான உடல்நல பரிசோதனைகள் நம்ம ஆங்கிலத்தில் ஜென்ரல் ஹெல்த் செக்அப்னு சொல்லுவோம். ஸோ இதோட ரோல் என்னன்னா, நம்ம எல்லா நோய்களும் நமக்கு காமனான வரக்கூடிய சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு எந்த அறிகுறியும் தராது, சரிங்களா? ஸோ அது நீண்ட நாட்களுக்கு பிறகு தான், அந்த சுகர் ஒரு 300 அளவுக்கு போகுது, பிபி ஒரு 140 இருக்கணும், ஒரு 170 180 மேலே போகுது, அப்போ தான் நமக்கு முத உடம்புல ஏதாவது அறிகுறியே தெரியும். ஸோ அந்த நேரத்தில் போய் நம்ம அதை கண்டுபிடிச்சி அதுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு விட, ஸோ அது முன்கூட்டியே நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பொது சிகிச்சை ஆங்கிலத்தில் வருமுன் காப்பதே நலம். ஸோ ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே அது அறிகுறி அதோட சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கிறதோட இதுக்காக தான் இந்த ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்றோம், சரிங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுலயே நம்ம ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணி நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே சுகரோ பிபியோ கண்டுபிடிச்சிட்டோம்னா அதோட சிகிச்சை இன்னும் ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும்.
0: ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
0: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து பொதுவான உடல்நல பரிசோதனைகளின் முக்கியத்துவம் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது ஜென்ரல் செக்அப்ஸோட அவசியம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க டாக்டர். இப்போ ஜென்ரல் செக்அப் அப்படின்னா எப்படி போகணும், அதாவது கால நேரம் ஏதாவது இருக்கா, பெருமயத்தில் போகணும், இல்லை வந்து சாப்பிட்டுட்டு இந்த மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு கால நேரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
1: ஸோ இப்போ ஜென்ரல் ஹெல்த் செக்அப்ல நம்ம முதல்ல என்னென்ன டெஸ்ட் பண்றோம்னு பார்த்தோம். ஸோ இது வெறும் ரத்த டெஸ்ட், யூரின் டெஸ்ட் தவிர்த்து நம்மளோட உடல் நிலை எப்படி இருக்குது, ஸோ பாடி வெயிட்டு, நம்ம உடல் உயரம், உடல் எடை, ஸோ இதை வச்சு நம்ம பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுவோம். பிஎம்ஐன்றது பாடி மாஸ் இண்டெக்ஸ். அது நம்ம வெயிட்டும் ஹைட்டும் சார்ந்து, உடலுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குமா இல்லையான்னு பார்க்குறது. ஸோ இந்த பிஎம்ஐன்றது ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவாங்க. ஸோ 25 மேலே இருப்பவர்களுக்கு உடல் பருமன் அதிகம் இருக்குன்னு அர்த்தம், பிஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு நம்ம வெயிட் லாஸ் அட்வைஸ் பண்ணணும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்க்கணும். இன்னும் முக்கியம் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஸோ இடுப்போட டயமீட்டர் 85 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கிற வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ பேசிக்காக நம்ம இந்த உடல்நிலை அதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம டெஸ்ட்டுகள் சில டெஸ்ட்டுகள் பரிசோதிப்போம். ஜென்ரல் ஹெல்த் செக்அப்பில் காமனாக டெஸ்ட் வந்து ரத்த அணுக்களோட அளவு, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். நெக்ஸ்ட் வந்து யூரின் பரிசோதனை சொல்லுவோம். யூரினில் ப்ரோட்டீன் ஏதாவது, புரோதச்சத்து வெளியே போதா, குளுக்கோஸ் ஏதாவது வெளியே போதா, இல்லை யூரின் வழியாக சில டைம் மைக்ரோஸ்கோப்பிக்கலாக ரத்த அணுக்கள் வெளியே போகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா, யூரினில் பாக்டீரியா இருக்கா, ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டுகள்லாம் ஜென்ரல் ஹெல்த் செக்அப்பில் வரும். ஸோ இது ஜென்ரல் ஹெல்த் செக்அப்ன்றது நம்ம ஒரு 20 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ முந்தைய காலகட்டத்தில் 40 வயசுக்கு மேலே தான் டாக்டர்களே அட்வைஸ் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முத பாருங்க. ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் நம்ம இருதய நோய், மாதடைப்பு, கிட்னி ப்ராப்ளம்லாம் ஒரு 20-30 வயசுலேயே வர்றதுனால இப்போ 20 வயசுலேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இது காலகட்டம்னா, இப்போ நீங்கள் கொலஸ்ட்ரால் பார்க்குறீங்க, சுகர் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் வெறு வயிற்றில் பார்ப்பது நல்லது. கொலஸ்ட்ரால் எப்பவுமே ஃபாஸ்டிங் ஸ்டேட்ல காலையில ஏதோ எம்டி ஸ்டொமக்ல பார்த்தா தான் கரெக்டான வேல்யூ நமக்கு கிடைக்கும்.
0: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். நீங்க இல்லாம எப்படி ஷோ கண்டிப்பா

0: நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னா 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற தொலைபேசி எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க வெளியூர் நேர்களா இருக்கும் பட்சத்துல 0413 அப்படின்ற புதுவையோட முன்குறிட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் பொதுவான உடல்நல பரிசோதனைகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறாங்க. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா டாக்டர், அதாவது வந்து எல்லாருமே ஹெல்த் ஜென்ரல் ஹெல்த் செக்அப் அப்படின்றது பண்ணிக்கணுமா இல்லை அவங்களுடைய டிசிஷன் தானா?
1: அனைவரும் பண்ணுறது நல்லது, ஏன்னா சொன்ன மாதிரி வதுமுன் காப்பது நிலம். ஒரு நோய் வந்த பிறகு நம்ம போய் அதுக்கு வைத்தியம் பார்த்து அதுக்கு செலவு பண்ணிட்டு அது முத்தி போன ஸ்டேஜில் போய் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த நேரத்தில் வைத்தியம் பார்க்கறத விட நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கும் சுலபம், மருத்துவர்களுக்கும் சுலபம், அது சரிங்களா, அவங்க ஃபேமிலிக்கும் அது ப்ராப்ளம் இல்லாம போகும்.
0: ஓகே டாக்டர், நம்ம பேசிட்டு இருக்கும்போதே ஒரு நேர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம். ஹலோ
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்துமா பேசுறீங்க?
2: வாழப்பட்டமலையில கலா பேசுறேன்
0: சார். நலமா இருக்கும். உங்களுடைய கேள்வியை மருத்துவர்கிட்ட கேளுங்க.
1: சொல்லுங்கம்மா.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
2: சார், இப்ப வந்து ரெகுலர் செக்அப் பண்றாங்களா சார், பிபி பாக்குறது, சுகர் பாக்குறது? இது வந்து பிபி வந்து இப்ப நான் இருக்கிறேன்னா நானே பாத்துக்கிட்டு சரியா சரியா தவறா, அது அதுக்கு ஒரு கேள்வி சார். அப்புறம் வந்து இப்போ மஞ்சக்காமலன்னு வருது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு மஞ்சக்காமலை சரியாயிடுச்சுன்னு ஒருத்தர் சொல்றாங்க சார், எப்படி சரியாயிடுங்களா? அது எவ்வளவு நாள் வரைக்கும் மெடிசன் எடுக்கணும், இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் ரேடியோ
0: நன்றிமா.
1: ஸோ உங்களோட முதல் கேள்வி, பிபி நீங்களே பார்க்கறது சரியா தவறான்றது. ஸோ முதல் முதல்ல நீங்கள் பிபி பார்க்குறீங்கன்னா ஒரு மருத்துவத்தை ஆலோசித்து மருத்துவத்தை பார்க்கறது தான் கரெக்ட். ஏன்னா இப்போ வீட்டில் எல்லாருக்கும் டிஜிட்டல் பிபி ஆப்பரேட்டர்ஸ் வந்துருச்சு, அது சில சமயம் அதில் உங்களுக்கு தப்பான வேல்யூ காட்டலாம். ஸோ முதல் முதல்ல நீங்கள் பிபி பார்க்குறீங்க இல்லைனா பிபிக்கான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது, பிபி எனக்கு இருக்குமோன்னு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் மருத்துவத்தை பார்க்கறது நல்லது. ஸோ நீங்கள் மருத்துவத்தை பார்த்து உங்களுக்கு பிபி இருக்குது, அதுக்கு நீங்கள் சிகிச்சை மாத்திரை வந்து சாப்பிட்டுட்டு வரீங்க, அப்படி அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் மானிட்டர் பிபி உங்களுக்கு மாத்திரை போட்டு குறையுதா அந்த மாதிரி சமயத்தில் அது ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு நீங்களே வீட்டில் பார்க்கலாம். அது வீட்டில் பார்த்து இன்னொன்னா சிலவங்க அதே மைண்டில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு 5 தடவை 10 தடவை பிபி பார்த்துட்டே இருப்பாங்க, அந்த டென்ஷன்லேயே பிபி
0: அதிகமாகிடும். இன்னொரு விஷயமும் இதில் சொல்ல வேண்டியதற்கு, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இந்த யூடியூப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கூட எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க.
1: ஆமாம் ஆமாம்.
0: ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க யாரும்.
1: முதல் முதல் நீங்கள் பார்க்கும்போது மருத்துவத்தை பார்த்து பார்க்கறது நல்லது. அவங்க கேட்ட ரெண்டாவது கேள்வி மஞ்சக்காமலை பற்றி கேட்டாங்க. ஸோ மஞ்சக்காமலை வைத்தியம் எடுத்தாது கம்மியான பிறகு நிறுத்திட்டு அவதே தனிச்சையாக நிறுத்திட்டாதுன்னு கேட்டாங்க. ஸோ மஞ்சக்காமலைக்கான காரணங்கள் நம்ம பார்க்கணும், எதனால் அவருக்கு மஞ்சக்காமலை வந்ததோ அதை பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும் வைத்தியம் மஞ்சக்காமலை கம்மியாக பிறகும் வைத்தியம் தேவையா இல்லைன்னா மஞ்சக்காமலை கம்மியான பிறகு வைத்தியம் நிப்பாட்டி இல்லாமல். ஏன்னா பல காரணங்கள் இருக்குது, காமனான நம்ம ஊரில் காமனான காரணமும் ஆல்கோஹால் ட்ரிங்க்ஸ் காமனான காரணமும், மஞ்சக்காமலை உருவாக்குற வைரஸ் இருக்கலாம், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், சி வைரஸ். ஸோ அந்த வைரஸ்கள் இருந்தால் நீங்கள் மஞ்சக்காமலை இல்லாத சமயமும் மாத்திரை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதோட காரணத்தை பொறுத்து இருக்கு.
0: ஓகே டாக்டர். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இந்த செக்அப்க்கும் இன்னொரு செக்அப்க்குமான இடைவெளி அப்படின்னு ஏதாவது இருக்கா? கால இடைவெளி, இத்தனை மாதத்துக்கு அப்புறம் இல்லை இத்தனை நாட்களுக்கு அப்புறம் இல்லை இத்தனை மணி நேரங்களுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் எடுக்கணும்?
1: ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆரோக்கியமான நபர், உங்களுக்கு முன்கூட்டி பிபி இல்லை, சுகர் இல்லை, ஆல்ரெடி ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டீங்க, அதிலும் உங்களை உடல்நிலை நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் 40 வயசுக்கு மேல்பட்டோதாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு முதல் பண்ணால் போதும்.
0: ஓகே.
1: ஸோ அந்த அந்த இயர்லி ஒன்ஸ் என்னென்ன பார்க்கணும்னா நீங்கள் பிபி பார்க்கணும், சுகர் பார்க்கணும், கொலஸ்ட்ரால் லெவல் பார்க்கணும், ரத்த பரிசோதனையில் அந்த சிபிசி வெள்ளணுக்கள் ரத்த அணுக்கள் தட்டணுக்கள் அது பார்க்கணும். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பார்க்கணும், உங்கள் குடும்பத்தில் யாருக்கா சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ வந்தால் நீங்கள் ரத்த பரிசோதனையிலே கூட கொலஸ்ட்ரால் லெவல், யூரியா லெவல், கிரியாட்டினின் சிறுநீரக பரிசோதனை, யூரியா கிரியாட்டினின் லெவல் பார்க்கணும். ஃபேமிலியில் யாருக்கோ தைராய்டு இல்லைன்னா தைராய்டு சிம்டம்ஸ் இருந்தால் இயர்லி ஒன்ஸ் தைராய்ட் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு 30 to 40 வயது சார்ந்தவங்கன்னா 3 வருடத்துக்கு ஒரு முறை பார்த்தா கூட போதும். ஆனால் பிபி சுகர் மட்டும் இன்றைய காலகட்டத்தில் இயர்லி ஒன்ஸ் பார்ப்பது நல்லது.
0: இயர்லி ஒன்ஸ். ஆமாம். சரி, இப்போ வந்து நான் வந்து ஒன்ஸ் நான் செக் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பிபியோ இல்லை கொலஸ்ட்ராலோ இல்லைன்னா சுகரோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இவங்க எவ்வளோ நாளுக்கு இடைவெளிக்கு நம்ம செக்அப் பண்ணணும், எந்த அளவுக்கு இருந்தால் அவங்க வந்து சேஃபர் சைடில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும்?
1: ஸோ உங்கள் பிபி சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவம் உங்களுக்கு உடல் எடை குறைப்பது எக்ஸஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒன்று உங்கள் டயட் மாடிஃபை பண்ணுவாங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் ஏதோ மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க, டெய்லி வாக்கிங் சொல்லுவாங்க, எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம்

0: ஜாஸ்தியாக இருக்கும்போது மருந்துகள் ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் மருந்துகள் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா, அட்லீஸ்ட் மினிமம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் சுகர் பிபி திரும்ப திரும்ப செக் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர் ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வியை மருத்துவர்கிட்ட கேட்கலாம்.
2: பொதுவாக என்ன வகையான ஆகாரங்கள் அப்படிங்கறத கொடுக்கணும், இப்ப எதனால வருதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ஆல்கஹால் அது இதெல்லாம், இவங்களுக்கு வந்து பட்டிக சாப்பாடு மாதிரி கொடுக்கணுமா, அல்லது என்ன உணவு
0: அதிகப்படியாக இந்த வரலாம். இன்னொன்று லிவர் சிரோசிஸ் சொல்லுவாங்க, இப்போ ட்ரிங்க்ஸ் அதிகம் சாப்பிட்டு சாப்பிட்டு கல்லீரல் சுருங்கி
1: போகிறது,
0: அது ஒரு நீண்ட நாளில் ஒரு 20 வருஷமோ 30 வருஷம் கழிச்சு அது கல்லீரல் கேன்சராக மாற வாய்ப்புகள் உண்டு.
1: ஓகே,
0: ஸோ கேள்வி அவங்க கேட்ட கேள்வி முதல் கேள்வி
1: ஆகாரங்கள் ஒன்று.
0: ஓகே,
1: ரெண்டாவது வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்
0: இல்ல, ஹெரிடிட்டரியான்னு கேட்டாங்க. ஹெரிடிட்டரி லிவர் கேன்சர் ஹெரிடிட்டரி கிடையாது. ஸோ லிவர் கேன்சர் இப்போ அப்பாவுக்கு இருக்குன்னா மகனுக்கு வரும்ட்டு அவசியம் கிடையாது. லிவர் கேன்சர் ஹெரிடிட்டரி கிடையாது. ஸோ நம்மளோட பழக்க வழக்கங்கள் பிளஸ் அந்த வைரஸ் தொற்று அதில் தான் இருக்குது. ஹெரிடிட்டரி லிவர் கேன்சர் ஹெரிடிட்டரி கிடையாது. இன்னொன்று லிவருக்கு தேவையான லிவர் கேன்சர் வந்தால் நம்ம அறிகுறிகள் கேட்டாங்க. அறிகுறிகள் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ், எடை குறைபாடு இருக்கும். ஒரு 3 மாதத்துலேயே 10 கிலோ குறைஞ்சிருக்கும். ஸோ ஆள் நல்லா மெலிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இந்த வயிற்றுக்கு ரைட் சைடு வலி வரலாம், நம்ம மார்புக்கு கீழே கல்லீரல் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த பகுதியில் வலி இருக்கலாம் சில பேருக்கு. மூன்றாவது மஞ்சக்காமல் வரலாம். நாலாவது ஆகாதம் ஏற்றுக்காது, எது சாப்பிட்டாலும் வாந்தி வரலாம். ஸோ அதான் ஊடு மெயினாக வெயிட் லாஸ் தான் மெயினான சிம்டம். ஆகாதம் வந்து பத்திய சாப்பாடு தான் கொடுத்தாகணும். நம்ம எண்ணெய் பொருள், ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு, காதம், உப்பு எல்லாமே குறைச்சாகணும். பத்திய சாப்பாடாக சாப்பிட்றது தான் நல்லது.
1: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதுக்கப்புறம் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருங்க. ஹலோ டாக்டர் நிகாஷி, இன்னைக்கு பொதுவான உடல்நல பரிசோதனைகளுடைய முக்கியத்துவம் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணலாம். 2-2-7-1-7-6-0-2-2-7-5-2-3-0 அப்படின்ற தொலைபேசி எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் டாக்டர்கிட்ட. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். என்ன ப்ராப்ளம் தெரியல, நேயருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சார், நம்ம வந்து இப்போ என்னன்னா இந்த உடல் நல சார்ந்த செக்கப்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லிட்டீங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடைவெளியில் செய்யணும் அப்படின்றத பற்றியும் சொல்லியாச்சு. அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர், ஹலோ வணக்கம். என்ன தெரியல, மறுபடியும் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஸோ நேயர்களே, கொஞ்சம் கால் பண்ணுங்க, பட் வந்து லைன் கிடைக்கிறதுக்கு சில தடங்கல்கள் இருக்கலாம், பட் இருந்தாலும் தொடர்ந்து கால் பண்ணுங்க, உங்களுடைய கேள்விகளும் நம்மளோட நிகழ்ச்சியில இடம்பெறும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2-2-7-1-7-6-0 மற்றும் 2-2-7-5-2-3-0 அப்படின்ற தொலைபேசி எண்கள்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்க வெளியூர் நேர்களா இருக்கும் பட்சத்துல 0-4-1-3 அப்படின்ற புதுவியோட முன்குறிட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வியை சார்ட்ட கேளுங்க.
3: லிபிட் ப்ரொஃபைல் சொல்லுங்க.
4: அந்த யூரின் சுகர், பிளட் சுகர், அந்த ஆல்புமின், யூரியா, கிரியேட்டினின், இது எதை சார், எதுக்காக சார் இது பண்ணணும்?
3: நீங்க லிபிட் ப்ரொஃபைல்ல கேக்குறீங்களா? தனி

0: இந்த டெஸ்ட் கேட்குறீங்களா?
1: லிபிட்
0: ப்ரொஃபைலில் வந்து கொலஸ்ட்ரால், லிபிட் ப்ரொஃபைல்ன்றது கொலஸ்ட்ரால் பார்க்குறதுங்க சார், கொழுப்பு அளவு பார்க்குறது. ஸோ அதில் நமக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால், நம்ம நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால், எல்டிஎல்னு சொல்லுவோம் அது கெட்ட கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல்னு சொல்லுவோம் அது நல்ல கொலஸ்ட்ரால், அந்த லெவல்லாம் பார்க்குறது. யூரின் சுகர், பிளட் சுகர்ன்றது நம்ம தான் டயபெட்டிக் ஸ்டேட், நமக்கு சக்கரை நோய் இருக்கா இல்லையான்ட்டு பார்க்குறது. பிளட் சுகர் நம்ம ரத்தத்தில் சத்த சக்கரை அளவு பார்க்குறது. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி 126க்குள்ளே இருக்கணும், சாப்பிட்ட பிற்பாடு 200க்குள்ளேயாச்சும் இருக்கணும். யூரின் சுகர் நம்ம சக்கரை யூரின் வழியாக வெளியே வருதான்னு பார்க்குறது. இப்போ ரத்தத்தில் சக்கரை அளவு 200க்கு மேலே போச்சுன்னா அது யூரின் வழியாக, கிட்னி வழியாக ஒன்றுக்கு மூலியமாக வெளியே வரும். ஸோ அதுக்காக தான் யூரின் சுகர் பார்க்குறது. யூரின் ஆல்புமின்ன்றது, ஆல்புமின்ன்றது புரோதச்சத்து, புரோட்டீன் சத்தில் ஒரு பகுதி ஆல்புமின். ஸோ யூஸ்வலாக நம்ம கிட்னி சிறுநீரகம் வந்து ஆல்புமினை நம்ம உடலுக்குள்ளேயே வச்சுக்கும், ஃபில்டர் பண்ணாமல் கிட்னியோட ஃபில்டர் மெக்கானிசத்தில் நம்ம உடம்புலே பதுக்கி வச்சுக்கோம், ஏன்னா ஆல்புமின் நமக்கு தேவையான சத்து. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சிறுநீரக பாதிப்பு ஆகுது, கிட்னி டேமேஜ் ஆகுதுன்னா யூரின் வழியாக ஆல்புமின் வெளியே வரும். ஸோ அப்படி யூரின் ஆல்புமின் உங்களுக்கு வெளியே வந்தால் நீங்கள் கிட்னி பரிசோதனையை எதாவது செய்யணும். கிட்னி கண்டிப்பாக கிட்னி பிரச்சனை தான் இல்லை, சில டைம் நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஹெவியாக ஒர்க் எக்ஸசைஸ் பண்ணால் கூட யூரின் வழியாக ஆல்புமின் வெளியே வரலாம். ஸோ யூரின் ஆல்புமின் உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துன்னா கிட்னி பரிசோதனையை ஒன்று செஞ்சுக்கணும். யூரியா கிரியாட்டின் தான் சிறுநீரகத்தோட பரிசோதனை. யூரியாவும் கிரியாட்டினும் கெட்ட உப்பு, கிட்னி ஃபில்டர் பண்ண வேண்டிய உப்புகள். ஸோ அது வந்து ரத்தத்தில் கம்மியாக இருக்கணும். யூரியா 40க்குள்ளே இருக்கணும், கிரியாட்டினின் 1.2க்குள்ளே இருக்கணும். ஸோ கிட்னியோட வேலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக யூரியா கிரியாட்டினின் பார்ப்போம். அதான் கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்துருவாங்க, ஆர்பி 2 இப்போ கம்ப்ளீட்டாக யூரின்லேயும் அதே பார்க்கறது, பிளட்லேயும் பார்க்கறது.
2: சரிங்க சார், நன்றி சார். சார் இப்போ வந்து கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பற்றி சொன்னீங்க, இப்போ இந்த கொலஸ்ட்ரால் வந்துருச்சு பாசிட்டிவாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கணும், அது லைஃப் லாங் டேப்லெட்ஸ் எடுக்கணுமா இல்லை அது குறைஞ்சதுக்கப்புறம் நிறுத்திக்கலாமா?
0: ஸோ அது அந்த கொலஸ்ட்ரால் அளவை பொறுத்து இருக்குது. நான் சொன்னபடி கொலஸ்ட்ரால் ரெண்டு வகை இருக்குது, நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால். ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து எல்டிஎல், அது பேட் கொலஸ்ட்ரால்னும், அதோட அளவு 100க்குள்ளே வச்சுக்கணும். ஸோ நல்ல கொலஸ்ட்ரால் வந்து ஹெச்டிஎல், அது 40க்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் லெவல் வச்சு இப்போது வந்து ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம்லாம் வந்துடுச்சு. ஸோ ஏஎஸ்சிவிடி ஸ்கோர்னு சொல்லுவோம், ப்ரிவென்ட் ஸ்கோர்னு சொல்லுவோம். அது வந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு இதே அடைப்பு வர சான்சஸ் எவ்வளோ அப்படின்ட்டு அந்த ஸ்கோரிங்கில் சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 130-150 இருக்குன்னா அந்த 10 அடுத்த 10 வருஷத்தில் உங்களுக்கு அட்டாக் வர சதவீதம் 20-30%. தட் மீன்ஸ் ஒரு 100 பேருக்கு அந்த கொலஸ்ட்ரால் லெவல் 130க்கு மேலே இருக்குன்னா அதில் 30 பேருக்கு அடுத்த 10 வருஷத்தில் அட்டாக் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்கில் கால்குலேட் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம மாத்திரை மருந்துகள், அட்வைஸ் ஸ்டாட்டின்ஸ் மருந்துகள்லாம் இருக்குது. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3 மாதத்துக்கு ஒரு முத கொலஸ்ட்ரால் லெவல் திரும்ப பார்க்கணும்.
2: ஓகே,
0: அந்த லெவலுக்கு ஏற்றபடி நம்ம டார்கெட் ரீச் ஆகணும். இப்போ எல்டிஎல் வந்து 70க்குள்ளே கொண்டு வந்தால் நமக்கு அடைப்பு வர சான்சஸ் கம்மி.
2: ஓகே,
0: ஸோ இப்போ ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. லோ இன்டென்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஏஎஸ்விடி ரிஸ்க் ஸ்கோர், 10 வருஷத்துக்கு அட்டாக் வர ரிஸ்க் ஸ்கோர் கொஞ்சம் குறைவாக இருக்குது, பட் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் பார்டரில் இருக்குது அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லணும். அவங்க டயட்டில் நம்ம அட்வைஸ் பண்ணலாம். ஸோ எண்ணெய் பொருள் கம்மி பண்ணணும், ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் கம்மி பண்ணணும். ஸோ கொழுப்பு சார்ந்த பொருட்கள் குறைவாக சாப்பிடணும். ப்ளஸ் எக்ஸசைஸ், நம்ம மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜஸ்ட் 1/2 hour எக்ஸசைஸ், 30 minutes வாக்கிங் பண்ணாலே பெரிய அதுவே நல்ல எக்ஸசைஸ் தான். 30 நிமிஷம் வாக்கிங் பண்ணாலே நல்லது ஒரு நாளைக்கு.
2: ஓகே சார், இப்போ சொல்லும்போது ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, இந்த டயட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த டயட்டிங் அப்படின்ற, நான் உடல் நலம் வந்து செக்கப்பில் வந்து இதெல்லாம் அதிகமாகிடுச்சு, இதெல்லாம் குறைக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஓவர் டயட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அதனால சில பாதிப்புகளும் வருது
0: கண்டிப்பாக.
2: ஸோ அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்?
0: ஸோ இப்போ வந்து ஃபேஷனாக வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வேளை சாப்பாடே ஸ்கிப் பண்ணிடுறாங்க.
2: ஆமாம்,
0: ஸோ அதுவும் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா உடம்புல நிறைய மெட்டபாலிக் சேஞ்சஸ் ஏற்படும், ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும், சரிங்களா? ஸோ நான் யூஸ்வல் ரெக்கமெண்டேஷன், நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா ஒரு 5 வேளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும்.
2: ஓகே,
0: நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற 3 heavy meals அது கட் பண்ண, ஒரு ஃபாஸ்டிங் ஒரு வேளை ஃபாஸ்டிங் இருக்க போதீங்கன்னா அதை விட பெஸ்ட் வந்து இன்டர்மிட்டன்ட் ஒரு மீல்ஸை வந்து ஸ்கிப் தனியாக பிரித்து டிவைட் பண்ணி அஞ்சு மீல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது இன்னும் நல்லது.
2: ஓகே,
0: அது உங்கள் செரிமானமே
2: ஃபுல்லாக சாப்பிடாம.
0: ஆமாம், அஞ்சு வேலையாக கொஞ்சம் சிறிது சிறிதாக சாப்பிட்றது, அது இன்னும் உங்களுக்கு உங்கள் சுகர் லெவலையும் மெயின்டைன் பண்ணும், பிபி அதிகரிக்காது, கொலஸ்ட்ராலையும் மெயின்டைன் பண்ணும், பாடியோட மெட்டபாலிசம் நல்லாகும்.
2: ஓகே
0: ஓகேவா, வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும்.
2: ரைட் சார். இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு

0: இந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஹார்ட்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளமுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் எந்த விதமான தொடர்பு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக்ன்றது என்னன்னா, நம்ம ரத்தத்தில் அடைப்பு ஏற்படுது. அந்த அடைப்பை காஸ் பண்ணுறது எதுனா நம்ம கொழுப்பு சத்து தான். ஸோ கொழுப்பு, எக்ஸ்ட்ரா கொழுப்பு அதிகமாக ஆக ஆக அது ரத்த நாணங்களில் போய் படிஞ்சிடும். ஸோ அது கூட கால்சியம், ஸோ கால்சியமும் ப்ளஸ்ஸு கொலஸ்ட்ரால் இது ரெண்டும் ரத்த குழாயில் போய் படிஞ்சு படிஞ்சு நாள் கடந்து வருடங்கள் கடந்து, இது ஒரே நாள் ரெண்டு நாள் ஆகுது கிடையாது, 10-15 வருஷத்தில் கூட ஆகலாம். ஸோ படிப்படியாக அந்த கொலஸ்ட்ரால் போய் ரத்த நாணங்களில் சேர்ந்து சேர்ந்து அது ஒரு அடைப்பாக ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம இதே மாதடைப்பு ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். ஸோ கொலஸ்ட்ரால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மியாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க்கு கம்மி.
0: ஓகே, இன்னொரு விஷயம் கேட்கணும் இந்த ஹார்ட் அட்டாக் சம்மந்தமாக. அதாவது வந்து அவர் வந்து நல்ல ஹெல்த்தியான லைஃப்பில் தான் இருப்பார், அவர் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார், அவருக்கு இந்த பிபி சுகர் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். பட் திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அவருக்கு கேட்டால் மைனராக ஒரு சின்னதாக அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்குக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, இல்லை யாராருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது?
1: ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யாரையாவது வரும்னு வாய்ப்பு கேட்குங்க. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம்.
0: ஓகே,
1: அது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று நம்மளால் மாற்றக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இன்னொன்று நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ மாற்ற முடியாது என்னன்னா நம்மளோட வயசு. ஸோ வயதானவர்கள் 60 வயசுக்கு மேலே யாருக்கு வேணால் வரலாம்.
0: ஓகே,
1: அது காரணங்கள் கிடையாது. ஏன்னா அந்த ரத்த நாணங்களோட
0: செயல்பாடு
1: கம்மியாகும், அடைப்புகள் ஃபார்மேஷன் அதிகமாகும். ஸோ வயது நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ நம்மளோட எத்னிசிட்டி, நம்ம இப்போ அமெரிக்கன்ஸ்க்கு கம்மியாகும், ஏஷியன் பாப்புலேஷன்ஸ்க்கு கொஞ்சம் அது ஜென்ரலாகவே ஏஷியன் பாப்புலேஷனுக்கு ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி.
0: ஓகே,
1: ஸோ வெஸ்டர்ன் பாப்புலேஷனுக்கு ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ் இந்தியாவில் ஜென்ரலாகவே நமக்கு ஃபேட் கண்டென்ட் அதிகம். ஸோ அதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ நம்மளால் மாற்றக்கூடிய எது எதுனா நம்மளோட பாடி வெயிட், ஓபிசிட்டி, நம்மளோட வெயிட்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், பிபி கண்ட்ரோலில் வச்சுக்கணும், சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கணும். முக்கியமாக ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். இன்னொன்று திடீர்னு அட்டாக் வரவங்களுக்கு டென்ஷனே ஒரு காரணம், ஸ்ட்ரெஸ் ஒரு மிகப்பெரிய காரணம்.
0: ஓகே, ஸ்ட்ரெஸ் வந்து
1: மன அழுத்தம், மன அழுத்தத்தினாலே ஹார்ட் அட்டாக் வரும். மன அழுத்தத்தினால நம்ம பிபி திடீர்னு அதிகரிக்கும். ஸோ பிபி அதிகரிக்கும் போது ரத்த குழாய் சுருங்கி ரத்த ஓட்டம் சீதா போகும்.
0: ஓகே,
1: ஸோ அதுவே ஒரு காரணம்.
0: ஓகே,
1: ஸோ
0: அந்த சிம்டம்ஸ் அப்படின்ற
1: சிம்டம்ஸ் வந்து அதான் மாது வலி, லெஃப்ட் சைடு, யூஸ்வலாக லெஃப்ட் சைடு நெஞ்சு வலி இருக்கும், அது வலி வந்து பதவக்கூடும். ஸோ கைக்கு தோல் பட்டைக்கு பதவும், நம்ம லெஃப்ட் சைடு கைக்கு பதவும். சில டைம் வந்து வெறும் வயிற்று வலியாக கூட வரும், சில டைம் வெறும் வாந்தியாக கூட வரும்.
0: ஓ, இதெல்லாம் இந்த சிம்டம்ஸும் கூட
1: சில டைம் ஹார்ட் அட்டாக்காக வரும். ஸோ இந்த வலி கூட நல்ல வேர்த்து கொட்டுதல் இருக்கும், வேர்த்து கொட்டும், நல்ல வேர்த்து கொட்டும், படபட போதும், சில டைம் மூச்சு கஷ்டம் வரும், வெறும் மூச்சு கஷ்டம் கூட வரலாம். இன்னொன்று சுகர் பேஷண்ட்ஸுக்கு வலி அவ்வளோவா தெரியாது.
0: ஓகே,
1: ஸோ சைலண்ட் எம்ஐன்னு சொல்லுவோம், சைலண்டான ஒரு ஹார்ட் அட்டாக். ஸோ சுகர் ஜாஸ்தியாகவங்களுக்கு அந்த வலியினோட தன்மை தெரியாது, வலி தெரியாது வெளியே. ஸோ அவங்களுக்கு வெறும் திடீர்னு வேர்த்து கொட்டும், மூச்சு கஷ்டம் வந்தாலே அது அட்டாக்காக இருக்கும்.
0: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதை தந்த ஒரு பாடல்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு பொதுவான உடல்நல பரிசோதனைகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
5: நான் தென்பேர் கணேஷ்ராஜ்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
0: ஹலோ,
5: ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு முதல் உதவி சிகிச்சை வீட்டுல இருக்கு, இருக்கக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்தனா டாக்டர் கிட்ட போறதுக்கு அவங்களுக்கு முதல் உதவி சிகிச்சை என்ன செய்யுங்க?
1: சரி, சோ இப்ப
0: ஓகே. ஓகே சார், நன்றி, கேளுங்க.
5: நன்றி நன்றி நன்றிங்க.
1: ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக்கு முதல் சிகிச்சை பற்றி கேட்குறாரு. ஸோ ஹார்ட் அட்டாக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டல் போக முடியுமோ போய் ஆகணும். ஹார்ட் அட்டாக் முதல்ல ECG எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அது ஹார்ட் அட்டாக் தானா. ஏன்னா எல்லா மாதடைப்பு மாது வலியுமே ஹார்ட் அட்டாக் கிடையாது.
0: ஓகே
1: சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சந்தேகம் அதிகம் இருக்குன்னா நீங்கள் லோடிங் டோஸ்ன்னு நம்ம செட் ஆஃப் மாத்திரைகள் இருக்குது, அதில் என்னென்ன

0: அதுதான் ஆஸ்பிரின், குளோபிடாக, லட்ரோஸ்டட்டின். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தால் முதல்ல கொடுக்க வேண்டியது அந்த மாத்திரைகள் தான். ஸோ
1: ஓகே.
0: செட் ஆஃப் 10 மாத்திரை இருக்கும், ஆஸ்பிரினில் 4 மாத்திரை, குளோபில்லட்டில் 4 மாத்திரை, அட்ரோஸ்டட்டினில் 2 மாத்திரை. சரிங்களா,
1: ஓகே.
0: நீங்கள் இப்போதைய காலகட்டத்தில் அதை நீங்கள் வீட்டிலேயே வாங்கி தற்பாக்க
1: ஒரு
0: ஒரு
1: சேஃப்டிக்காக
0: சேஃப்டிக்காக
1: வச்சுக்கலாம்.
0: நீங்கள் வச்சு வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். இப்போ
1: ஓகே.
0: உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சந்தேகம், வலி நான் சொன்ன மாதிரி அந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்குது, ஹார்ட் அட்டாக் போன்ற வலி இருக்குது, வலி ரொம்ப தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த மாத்திரைகளில் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போனால் தப்பு கிடையாது.
1: ஓகே.
0: அந்த லோடிங் டோசஸில் வீட்டிலேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம்.
1: ஓகே சார்.
0: ஸோ சேஃப்டிக்காக அந்த மாத்திரைகள் ஆஸ்பிரின், குளோபிடாகுதல், லட்ரோஸ்டட்டின் உங்கள் மருத்துவரை நீங்கள் ஆலோசனை செய்து அந்த மாத்திரைகளில் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர சான்சஸும் அதிகம். ஸோ அது முன்கூட்டியே நீங்கள் அது ஆலோசனை செய்து அந்த மாத்திரைகளை நீங்கள் சேஃப்டியாக வீட்டில் வச்சுக்கிறது அட்வைசபிள் தான்.
1: ரைட் சார். இப்போ வந்து இந்த அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து கூட இந்த தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த தைராய்டு இஷ்யூ எதனால வருது, அந்த தைராய்டுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார்.
0: ஸோ தைராய்டு பொதுவாக இப்போ ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஜாஸ்தியாகும்.
1: ஓகே.
0: குறிப்பாக இந்த பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு எடுத்தோடனே தைராய்டு டெஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனோடனே தைராய்டு டெஸ்ட்டும் பார்த்தோம்னா.
1: ஓகே.
0: சரிங்களா. ஸோ தைராய்டு டெஸ்ட்டில் நம்ம மூணு வேல்யூஸ் பார்ப்போம். டிஎஸ்ஹெச் பார்ப்போம், அதில் ஏதாவது அப்னார்மாலிட்டிஸ் இருந்தால் T3 T4 பார்ப்போம்.
1: ஓகே.
0: சரிங்களா. ஸோ தைராய்டுக்கான காரணம் வந்து ஒன்று அயோடின். நம்ம இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் யாருன்னா பீச்லேருந்து அயோடின், நமக்கு அயோடின் உப்பு, அது எல்லாமே ஒரு காரணம் தான். சரிங்களா. ஸோ தைராய்டுக்கு அறிகுறிகள் என்னென்னா, தைராய்டில் ரெண்டு வகை இருக்குது, ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு. ஹைப்போ தைராய்டுனா தைராய்டு ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், ஹைப்பர் தைராய்டுனா தைராய்டு ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுத்தில் எது காமன்னா ஹைப்போ தைராய்டு தான். தைராய்டோட ஹார்மோன் லெவல் கம்மியாகிறது தான் ரொம்ப காமன், அதுவும் பெண்களுக்கு தான் ரொம்ப காமன். ஸோ அதோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்னென்னா, நம்ம வெயிட் கெயின் இருக்கும், எடை கூடும், இன்னொன்று ரொம்ப சோர்வாக இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். ஸோ லேடிஸ்க்கு இந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இதெல்லாம் தைராய்டோட பிரச்சனைகள். ஸோ இதை நம்ம அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ், 30 வயசுக்கு மேலே லேடிஸு இல்லைன்னா ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்கன்னா ஒன்ஸ் இன் 1 இயர், இயர்லி ஒன்ஸ் கூட பண்ணலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி அந்த தைராய்டு லெவல் அப்னார்மாலிட்டி இருக்குன்னா அதுக்கு வெறும் மாத்திரை மட்டும்தான் தீர்வு.
1: ஓகே சார்.
0: அந்த ஹார்மோன் சப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி உணவு ரீதியாகவோ, வாக்கிங்கோ, எக்ஸசைஸ் மூலயமா தைராய்டு நீங்கள் மாற்ற முடியாது.
1: ரைட் சார். ஓகே. நம்ம வந்து இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக வந்து செக்மெண்ட்டில் என்னென்னா பெண்களுக்கு சம்மந்தமான ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். ஸோ நேர்களே, நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் 2271 7 6 0 மற்றும் 2275 23 0 அப்படின்ற தொலைபேசி எண்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

0: இன்னைக்கு பொதுவான உடல்நல பரிசோதனைகளுடைய முக்கியத்துவம் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். என்னென்ன பரிசோதனைகள் அவசியம், அது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். நேர்களான நீங்களும் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார், கடலூர்ல இருந்து என்ன பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம்.
1: டாக்டர் அவர் கேள்வி கேட்டு
0: சொல்லுங்க. கண்டிப்பா
1: டாக்டர். வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க.
1: ஒருத்தங்களுக்கு பித்தப்பையில கல் இருக்குன்னு சொன்னாங்க சார். கல் எடுத்துட்டாங்க, பித்தப்பைய எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க சார். சுத்தம் பண்ணி 2 வருஷம் ஆகுது. கொஞ்சம் நார்மலா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அடிக்கடி வயிறு வலிக்குது, வயிறு ஒரு மாதிரி எரியற மாதிரி இருக்குது, வாந்தி வர்ற மாதிரி. ஆனா வாந்தி எடுக்க மாட்டாங்க, அது தலைவலிக்குதுன்றாங்க. இந்த ப்ராப்ளம் இப்ப வந்திருக்கு சார். திருப்பி பித்தப்பை வர காத இருக்குமா, கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
2: பித்தப்பை எடுத்த பிறகு பித்தப்பை கல் வர வாய்ப்புகள் கிடையாது. அவங்க உணவு கட்டுப்பாட்டில் இருக்காங்களான்னு பாருங்க. ரொம்ப எண்ணெய் ஐட்டம், ரொம்ப காதமாக சாப்பிடாம இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுமாதிரி பித்தப்பை எடுத்தவங்க கொழுப்பு சார்ந்த பொருட்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது. ஃபேட்டி டயட் அதிகம் எடுத்துக்கூடாது. இப்போ மட்டன், ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். இந்த பிரச்சனை அவங்களுக்கு இது அசிடிட்டி இல்லைனா அல்சர் பிரச்சனையாக கூட இருக்கலாம். நீங்கள் மருத்துவத்தை ஆலோசித்து மேற்கொண்டு ஏதாவது டெஸ்ட் பண்ணுமா, எண்டோஸ்கோபி பண்ணுமான்ட்டு மருத்துவதா? இல்லை, அல்சர்லையும் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் வரலாமா? இதுமாரி சாப்பிட்ட வயது எரிச்சல் வரும், அது மாதிரி வாந்தி வரும். ஸோ இது பித்தப்பை சார்ந்த பிரச்சனையை இல்லாமல் அல்சதாக கூட இருக்கலாம்.
0: நன்றிமா.
1: நன்றிமா,
0: நன்றிமா. சரி, இப்போ வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு என்னென்ன செக்அப்ஸ் ஜென்ரலா இந்த டெஸ்ட் எல்லாம் பெண்கள் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன
2: செக்அப்ஸ்? ஸோ பெண்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும், அப்பார்ட் ஃப்ரம் இந்த காமனா பண்ற டெஸ்ட்டுகள் தவிர்த்து பெண்களுக்கு மட்டும் குறிப்பிட தனியா சொல்லணும்னா, எக்ஸ்ட்ராலாம் நம்ம மார்பக புற்றுநோய்,
0: ஓகே,
2: ஸோ பிரஸ்ட் கேன்சர், அது இல்லாமல் கர்ப்பவாய் புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பையில புற்றுநோய் வருது. ஸோ இது ரெண்டும் நம்ம இந்தியாவில் பெண்களுக்கு காமனாக வரக்கூடிய கேன்சர்ஸ். ஸோ கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு நம்ம பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் சொல்லுவோம்.
0: ஓகே.
2: ஸோ பேப்ஸ்மியர் டெஸ்ட் வந்து நம்ம கர்ப்பவாயிலேருந்து லைட்டாக சதை எடுத்து, அது ஒன்றும் வலி இருக்காது, வலி இல்லாத ப்ரொசீஜர் தான். சின்ன ஒரு ஸ்டிக்கில் அது சதை மட்டும் எடுத்து அது டெஸ்ட் பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. ஸோ அது வந்து 21 வயசு வரைக்கும் அந்த டெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ ஆஃப்டர் 21 வயசு நீங்கள் இப்போ மேரேஜ் பண்ண போதீங்க, உடல் உதவியில் இருக்கவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு டைம் அது பண்ணணும்.
0: ஓகே.
2: 30 to 40 வயசில் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது பண்ணணும்.
0: ஓகே.
2: ஸோ 40 to 65 வயசில் வருடத்துக்கு ஒரு முதல் அந்த பேப்ஸ்மியர்.

0: இதுக்கு ஏஜ் கிரைடீரியா அப்படின்றது ஒவ்வொன்றும் மாறுபடுது.
1: ஆமா, ஓகே. சோ மெயினா மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் அதான் அந்த பேப்ஸ் மீது பண்ணணும்.
0: ஓகே, மறுபடியும்
1: 65. ஆமா, 65. ஓகே, ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது 30 to 65 வயசில்.
0: ஓகே,
1: ஸோ 3 வருடத்துக்கு ஒரு முறையாவது அந்த டெஸ்ட் பண்ணணும்.
0: ஓகே, சூப்பர்.
1: 1 in 3 years. ஸோ தட் நம்ம கேன்சர் 4 stages போவோம். ஸோ ஸ்டேஜ் 1னா அப்போ தான் ஆரம்ப கட்டம், ஸ்டேஜ் 2 இன்னும் கொஞ்சம் பெருசாகுது, ஸ்டேஜ் 3னா அந்த கர்ப்பவாய் ஃபுல்லாகவே பதவிடுது, ஸ்டேஜ் 4னா மற்ற உறுப்புகளுக்கு பதவுது. இப்போ இந்த யூட்ரஸ்லேருந்து சர்விக்ஸ் கர்ப்பவாயிலேருந்து மற்ற உறுப்புகளுக்கும் பதம். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டுபிடிக்கிற போது வைத்தியமே இருக்காது உங்களுக்கு.
0: ஓகே,
1: ஸோ 3 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிங்கன்னா, ஸோ அதை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சி அது தீர்வு என்னன்னு பார்க்கலாம்.
0: ஓகே,
1: சரிங்களா? ஏன்னா ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 4 போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ ஆகும். ஸோ நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பேப்ஸ் மீது எடுத்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய்க்கு மேமோகிராஃபின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ நம்ம நெஞ்சுக்கு எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி மார்பகத்துக்கு மேமோகிராஃபின்ட்டு ஒரு பரிசோதனை இருக்கு. ஸோ அது இல்லாமல் செல்ஃப் பெஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் தானே அவங்களே அவங்களோட மார்பகத்தை புதுசாக ஏதாவது கட்டி இருக்கா, இல்லைனா இந்த மார்பகம் காம்புலேருந்து ஏதாவது ரத்தம் வருதா, வேற ஏதாவது நீர் வருதா, ஸ்கின் சேஞ்சஸ், தோல் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு அவங்களே செல்ஃப் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். மேமோகிராஃபியும் 40 வயசுக்கு மேலே 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது பண்ணணும்.
0: ஓகே சார், இப்போ வந்து பெண்களுக்கு சொல்லியாச்சு, ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இன்னும் அந்த டெஸ்ட்லாம் பண்ணணும்?
1: ஆண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக முதியோர்களுக்கு தான் மெயினாக. ப்ராஸ்டேட்ன்ற ஒரு உறுப்பு ஆண்களுக்கு மட்டும் தனியாக இருக்குது, பெண்களுக்கு அந்த ப்ராஸ்டேட் உறுப்பு கிடையாது. ப்ராஸ்டேட் உறுப்புன்றது நம்ம யூரின் பிளாடர், யூரினரி பிளாடர், யூரின் பை இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்க வேண்டிய மேலே இருக்கிறது ஒரு உறுப்பு. ஸோ அது வயதாக 40 வயசுக்கு மேலே அதோட சைஸ் கூடும்.
0: ஓகே,
1: அது சைஸ் கூடும்போது யூரின் பையை அது வந்து கம்ப்ரஸ் பண்ண அழுத்தும். ஸோ அதை அழுத்தும் போது நமக்கு யூரின் சிம்டம்ஸ்லாம் நிறைய வரும். இப்போ நைட்டில் அடிக்கடி யூரின் போவாங்க, அதுமாதிரி யூரின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் ஆகும், யூரின் சொட்டு சொட்டாக போவோம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்க ப்ளஸ் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் அந்த ப்ராஸ்டேட் உறுப்பை செக் பண்ணணும். ஸோ அது மருத்துவர் வந்து டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஆசனவாய் வழியாக விதல்களை விட்டு அதை எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, அந்த ப்ராஸ்டேட் உறுப்போட சைஸ் அதிகமாயிருக்கா இல்லையான்னு பார்க்க. இன்னொன்று வந்து ஸ்கேன் மூலயமா நம்ம பார்க்கலாம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலயமா அந்த ப்ராஸ்டேட் உறுப்போட சைஸ் எவ்வளோ இருக்குது. இப்போ யூரின் ஒரு டைம் போன உடனே கம்ப்ளீட்டாக போயிருக்குமா, இல்லைனா யூரின் இன்னும் யூரின் பையில் தேங்கியே இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்னொன்று பிஎஸ்ஏ லெவல்,
0: ஓகே,
1: ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென்ட்டு ஒரு டெஸ்ட், அது ப்ராஸ்டேட் உறுப்பில் ஏதாவது கேன்சர் இருக்கான்ட்டு கண்டுபிடிக்கலாம். அது
0: ஓகே சார். அடுத்தது வந்து இந்த வைட்டமின் சம்மந்தமான டெஸ்ட்டுகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம பார்க்கறது விட்டமின் டி, விட்டமின் பி12.
0: எஸ்,
1: ஸோ விட்டமின் பி12 கொஞ்சம் அவசியம் தான். விட்டமின் பி12 நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும். இன்னொன்று நம்ம அனிமியா கூட உண்டாகும், ரத்த சோவை இருக்கு இல்லையா, ஹீமோக்ளோபின் டெஸ்ட் பார்க்கணும். ஹீமோக்ளோபின் நார்மலாக 14 அப்படி இருக்கணும், 12 to 14.
0: ஓகே,
1: ஸோ பி12 லெவல் கம்மியானாலுமே நமக்கு அனிமியா வரும், ஹீமோக்ளோபின் ரத்த சோவை வரும். இன்னொன்று பி12 நரம்புக்கு முக்கியமான சத்து.
0: ஓகே,
1: ஸோ பி12வும் ஃபோலிக் ஆசிடும். ஸோ நம்ம கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு அனைவருக்கும் ஃபோலிக் ஆசிட் ஆரம்பிச்சிடும். இப்போ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கனாலே நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அது வந்து குழந்தையோட நரம்பு மற்றும் முதுகு தண்டு வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பி12 நரம்புக்கு முக்கியமான ஒரு பரிசோதனை தான். ஸோ முக்கியமாக வெஜிடேரியன் டயட்டில் இருக்கவங்க,
0: ஏன்னா
1: பி12 சத்து வந்து வெறும் அனிமல்ஸ் இந்த மீட்ஸில் மட்டும், நான்வெஜ் டயட்டில் மட்டும்தான் அதுக்கு பி12 சத்து. வெஜிடேரியன் ஃபுட்டில் எதுலேயுமே பி12 கிடையாது. ஸோ பியூர் வெஜிடேரியன் டயட் இருக்கவங்களுக்கு இந்த பி12 குறைபாடுகள் ரொம்ப காமனாகவே இருக்கும்.
0: ரைட் சார்,
1: சரிங்களா?
0: ஸோ வைட்டமின் டி வந்து பி12 முக்கியம்.
1: வைட்டமின் டி எப்போ நம்ம பார்க்கணும்னா, உங்களுக்கு அடிக்கடி மசில் கிராம்ஸ் வருது, தசை சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி வருது, எப்பயுமே சோர்வாக இருக்காங்க, டயர்டாக இருக்காங்க, மசில் கிராம்ஸ் அடிக்கடி வருது, அப்படின்னா வைட்டமின் டி பரிசோதனை பார்க்கறது நல்லது. வைட்டமின் டிக்கு மெயினாக நம்ம ஏர்லி மார்னிங் நம்ம ஊரில் வெயில் எதுக்குற வெயிலுக்கு நம்ம காலையில் போய் வெயிலில் நின்னாலே போதும், டெஸ்ட் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம்
0: கிடையாது.
1: ஸோ பி12 வந்து இந்த மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனை, கை கால் மறுத்து போகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளது, ப்ளஸ் வெஜிடேரியன் டயட்டில் இருக்கவங்க, ரத்த சோவை இருக்கவங்களுக்கு பி12 பரிசோதனை செய்யலாம். இது ஜென்ரல் ஹெல்த் செக்அப்பில் வராது, ஜென்ரல் ஹெல்த் செக்அப்பில் நீங்கள் வருடம் இதை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது.
0: ரைட் சார்,
1: மருத்துவத்தை ஆலோசித்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இந்த டெஸ்ட்டுகள் பண்ணுங்க.
0: ரைட் சார், ஓகே. நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஒரு பாடல்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை,
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு இருக்கீங்க. ஹலோ டாக்டர் நேஷினி, டைம் சரியா 3:53:36 தொழிலாயிட்டு இருக்கு. இன்னைக்கு டைம் போனதே தெரியல. பொதுவான உடல்நல பரிசோதனைகளுடைய முக்கியத்துவம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரியை சார்ந்த பொது மருத்துவர் டாக்டர் மனோ அவர்கள். டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைய தருணத்தில் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இப்போ வந்து நிறைய டெஸ்டஸ் பத்தி சொன்னீங்க. எது எதுக்கெல்லாம் வந்து டெஸ்ட் அவசியம், என்னென்ன ஜென்ரல் செக்அப் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, டாக்டரோட கன்சல்டேஷனே இல்லாமல் போயிட்டு நானும் ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபில் போயிட்டு எனக்கு ஜென்ரல் செக்அப் பண்ணுங்க, எஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லதா, பண்ணிக்கலாமா அந்த மாதிரி?
3: சில இடத்துல வந்து இந்த கவர்ச்சிக்காக அந்த மாஸ்டல் செக்அப் போது 50 டெஸ்ட் வெறும் இவ்வளோ ரூபாயில் அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் கவர்ச்சிக்காக விளம்பரம் போடுவாங்க.
2: ஓகே,
3: ஸோ அதில் என்னன்னா இப்போ பண்ணுறது ஓகே, பட் அதில் தேவையில்லாத நிறையா டெஸ்ட்டுகள் இருக்கும். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள் படிச்சிருப்போம், அதில் அந்த எலமெண்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம். இப்போ நமக்கு முக்கியமானது சோடியம், பொட்டாசியம் அந்த இதெல்லாம் தான். ஸோ அந்த சில டெஸ்ட்டுகள் என்ன வரும், ஆர்சனிக், குரோமியம், கேட்மியம், நம்ம பீரியாடிக் டேபிளில் படித்த எல்லாமே வரும். அவ்வளோ பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை.
2: ஓகே,
3: ஸோ நீங்கள் மருத்துவத்தை ஆலோசித்து உங்களுக்கு என்ன தேவையான டெஸ்ட்டு. ஸோ ஜென்ரலாக நம்ம சொன்ன பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இந்த இரத்த அணுக்கள், யூரின் பரிசோதனை, சிறுநீரக பரிசோதனை, அது தவிர்த்து அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கா, இல்லைன்னா வேறு ஏதாவது குடும்பத்தில் வேறு ஏதாவது புற்றுநோய் இருக்கா, ஸோ அதை சார்ந்து, ப்ளஸ் உங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி பிபி சுகரோ இருக்கா, ப்ளஸ் உங்களுடைய உடல் எடை பிஎம்ஐ, அதெல்லாம் பார்த்து அசஸ் பண்ணி மருத்துவ ஆலோசித்த பேக்கேஜ் நீங்கள் பண்ணால் பெட்டர். ஸோ ஜென்ரலாக நீங்களே போய் ஒரு மாஸ்டல் செக்அப் பண்ணி தேவையில்லாத டெஸ்ட் நிறைய பண்ணுறத விட, அது இல்லாமல் சில பேர் வருஷம் வருஷம் எக்ஸ்ரே எடுப்பாங்க, சிடி ஸ்கேன் எடுப்பாங்க, ஸோ அதெல்லாம் இன்னும் ஆபத்து தான். நமக்கு தேவையில்லாமல் கதிர்வீச்சு தான் இன்னும் உடம்புக்கு அதிகமாகும்.
2: ஓகே, ஸோ வந்து தேவையில்லாமல் டாக்டர்ஸோட கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து செக்அப் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றது தான் டாக்டரோட கருத்து. அடுத்து இன்னொரு விஷயம் கேட்கணும் டாக்டர். இப்போ வந்து நவீன காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஃபாஸ்ட்ன்றதை விட சூப்பர் ஃபாஸ்ட்டில் போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை மாற்றத்தில் நம்ம எப்படிலாம் மாற்றிக்கணும், நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தணும்?
3: ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதான், நம்மளை பார்த்துக்கிற டைமே இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப கம்மி ஆகிடுச்சு.
2: ஆமாம்,
3: சரிங்களா, நிறைய பேர் எதுவும் மொபைல் கையுமா தான் ஓடிட்டு இருக்கோம். இப்போ ஏஐ வந்ததுனால இன்னும் சுலபமாக ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய உடலை பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ஸோ மெயின் நம்ம சாப்பிட்ற ஆகாதம், ஸோ உணவே மருந்துன்ட்டு நினைக்கணும். ஸோ சாப்பிட்ற ஆகாதத்தை கரெக்டாக சாப்பிட்ணும். ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புதுவையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்ஸ் தான். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டை கம்மி பண்ணுங்கள். ரெண்டாவது நல்ல தூக்கம், மன அமைதி, அது தேவையானது. மூணாவது உடல் பயிற்சி. ஸோ உடல் பயிற்சி மிகவும் அவசியமானது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு 30 நிமிடம் வாக்கிங், நீங்கள் வீட்டில் வேலை செய்கிறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே நடக்கிறீங்க, அதை தவிர்த்து ஒரு எக்ஸ்ட்ராவோ 30 மினிட்ஸ் வாக்கிங்.
2: ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி உடற்பயிற்சி அப்படின்றது நான் இன்றைக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கே போயிட்டு நான் வந்து உடற்பயிற்சி
3: ஒரே நாள் பண்ணுறது இல்லை. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், தினமும் செய்யணும் அது.
2: ரைட்,
3: ஸோ தினமும் 30 நிமிஷம் அட்லீஸ்ட் நடைபயிற்சி செய்யணும். இன்னொன்று, இந்த மாதிரி நம்ம இப்போ பேசின டாபிக் தான் ஜென்ரல் ஹெல்த் செக்அப். இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஜென்ரல் ஹெல்த் செக்அப். ஸோ ஜென்ரல் ஹெல்த் செக்அப்ன்றது நம்ம நோயை உருவாக்குறது கிடையாது. ஸோ மறைஞ்சதுக்க நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ மக்கள் அதை மனசில் வச்சுக்கணும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி இல்லாத நோயை இதுக்குன்னு சொல்கிறதுக்காக நம்ம ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நமக்கு உடம்புல ஒளிஞ்சிருக்க நோயை நம்ம வெளிக்கொண்டு வந்து அதை சீக்கிரமாக சுலபமாக சிகிச்சை அளிக்கிறதுக்காக தான் ஜென்ரல் ஹெல்த் செக்அப்.
2: ஓகே சார். ஸோ நிகழ்ச்சி நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவாக நேயர்களுக்கு ஆஸ் அ டாக்டராக, ஒரு ஜென்ரல் டாக்டராக நீங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவா?
3: ஸோ எவ்வளவு நோயாக இருந்தாலும், பிபியோ, சுகரோ, கொலஸ்ட்ராலோ, நம்ம புற்றுநோயோ ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சா, ஸோ அது மருத்துவத்துக்கும் அதுக்கு வைத்தியம் கொடுக்கறது ஆப்ஷன்ஸ் ஈஸி. ஸோ உங்களுக்கும் செலவு கம்மியாகும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும்.

0: கஷ்டங்கள் குறையும். ஸோ ஒரு நோயும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது.
1: ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க, நேயர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் இருக்கு. இதுக்காக நம்மளுடைய கோ ஆர்ஜே தயாரா வந்துட்டாரு. ஸோ அவரே இன்ட்ரோ பண்ணிடுவாரு, கூட நானும் இருக்கேன். ஸோ டோன்ட் வரி, அடுத்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். 2271760 மற்றும் 2272530 அப்படின்ற தொலைபேசி எண்கள் இருக்கு. நிகழ்ச்சி நிறைவா ஒரு சிறிய பாடல்.

0: வணக்கம் மக்களே, நேரம் 4:10 FM ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நான் உங்கள் அஜய் ஆனந்த். மக்களே, கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் உங்களுடைய திறமையை அள்ளி கொட்டுறீங்க, அதை நாங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நிறைய வசனங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எங்க கூட இல்லை, என் கூட ஒரு கோ ஆர்ஜியர் இருக்கார். அவரை பற்றி சொல்லணும்னா, வருங்கால எழுச்சி நாயகன், பெண்களின் மனம் கலந்த நாயகன், வேற என்ன சொல்றது, உள்ளூர் நாயகன், எங்களின் ஆர்ஜி அவர்கள் வந்துட்டு இருக்காரு. பேசலாம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களே, நான் என்னத்த சொல்றது,
0: சொல்லணுமா?
1: இல்ல,
0: நிறைய எடுத்துட்டு வந்தா நீங்க கண்ணை கட்டதுனா அப்படி விட்டு,
1: நீங்க வேற அள்ளி கொட்டிட்டாங்க, தெளிச்சிட்டாங்க, இப்படிலாம் சொன்னீங்க. இதெல்லாம் எங்கெங்க அள்ளுறது, எந்த பையில அள்ளுறதுன்னு
0: வாசல் தெளிச்சு கோலம் போடுற மாதிரி பேசுறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு?
1: அதாவது வந்து நிறைய விஷயங்கள்
0: இருக்கிறதுன்றீங்க, அள்ளுறதுன்றீங்க, ஒண்ணும் புரியலையே.
1: இல்லங்க, நீங்க சொன்ன வார்த்தைகளை ஒரு குறிப்பு எடுத்துட்டு இருக்கேன்.
0: இதுக்கு ஒன்னும் குறைச்சல, நல்லா எடுப்பாரு. இப்பெல்லாம் சரி, இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பேச போறோம்னு நினைக்கிறேன்.
1: இந்த கூட்டணி வந்து அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்துருக்குதுங்க.
0: எப்படி இன்னைக்கு

0: முதல்
1: உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு, ஐயோ வருகே மூதேவி வருகே. எப்படி ஓட்டுற தெருவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறான் பாரு, பொம்பளை ரோட்ல போனா போதும் கொண்டாந்து நேரம் விடுறதுக்குன்னே வருவாங்க பொறிக்கு பசங்க.
0: அருள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2: எஸ், என் மனநிலை அப்படியே என் மனசுல ஓடுற டைலாக அப்படி கண்ணுக்கு அப்பட்டமா அப்படியே முன்னாடி அப்படியே ஓடினு
0: என் மனசுல இருந்த பாரமே இறங்கிடுச்சுங்களா. சரி, நம்ம டைலாக் போட்ட நேரம் ஒரு நேர் போனி பண்ண வந்திருக்கலாமா?
2: முதல்ல கடையை தொடங்க,
0: கடையை தொடங்கலாமா? இதோ உங்களுக்காக முதல் அழைப்பாளர். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். யாரு பேசுறீங்க?
3: பேசுறீங்களா?
0: அந்த என் தெய்வத்துக்காக போடுற, மத்தபடி யாருக்காகவும் போட மாட்டேன். என் தெய்வத்துக்காக திரும்ப இதோ கேளுங்க சார்.
1: உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு, ஐயோ வருகே மூதேவி வருகே. எப்படி ஓட்டுற தெருவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறான் பாரு, பொம்பளை ரோட்ல போனா போதும் கொண்டாந்து நேரம் விடுறதுக்குன்னே வருவாங்க பொறிக்கு பசங்க.
0: ஐயப்பன் சார் கேட்டீங்களா?
3: பேசலாமா?
0: உயிர் போக
3: மாட்டேங்க
0: போயிடும் சார். ஐயப்பன் சார் கிட்ட இன்னும் நல்லா நான் பெத்த பெத்த எதிர்பார்த்தேன். மக்களே, நீங்களும் பேசலாம். போனி பண்ணிட்டாரு ஒருத்தர், நம்பரை சொல்லிடுங்க மறக்காம. பிளீஸ் ஹெல்ப் மீ,
2: பிளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து எப்படி எப்படியோ என சிக்க வைக்கணும்னு பாக்குறாரு.
0: இன்னொரு காலர் வந்துட்டு,
2: இன்னொரு காலர் அட்டடா கோவில் பண்ணுங்க.
0: வணக்கம்.
2: இன்னொருத்தவங்க சொல்லுங்க மேடம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: பாண்டிச்செல்வி.
2: பாண்டிச்செல்வி,
0: தமிழ்ச்செல்வி. அழகான ஒரு பெயர். ஓகேங்களா மேம், எப்படி இருக்கீங்க?
4: ரெண்டு பேரும் சிரிக்கும் போதே எங்களுக்கும் சிரிப்பு வருது சார்.
2: நாங்க ரெண்டு பேரும் சிரிக்கும் போது
4: ₹1,000
0: எப்படி இருக்கீங்க?

0: அது கேளுங்களா சார், எப்படி
1: இல்ல இல்ல மிஸ்டர் ஆனந்த், அவங்களுடைய அந்த பேச்சு திறமை என்ன கட்டி போட்டு
2: லைட்டா தூங்கிட்டாரு, வேற எதுவும் இல்ல மேம். சரி போயிடலாமா?
1: எங்க பாருது, எங்க பாருது,
2: இதுக்கு ஒன்னும் குறைச்சல மேம். கட் கேமரா, இந்த ரோலிங் சொல்லுங்கப்பா.
1: எங்க ரோலிங்ன்றது அப்படி நம்ம நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. அங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க தான் கேட்கணும். கட் கேமரா அப்படி சொல்லுவாரா? நான் ரோலிங் மட்டும் நான் சொல்லணுமா? என்னங்க நியாயமா இருக்கு?
2: இன்னைக்கு என்னமோ சம்பவம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே போலாமா, மறுபடியும் கட் கேமரா ரோலிங்.
1: இது வந்து நீங்க டயலாக் சொல்ற மாதிரி தெரியல, இது ஒப்பாரி வைக்கிற வேற இல்ல
2: இருக்கு. ஒன்ஸ் போர் போயிடலாம்.
1: என்னை யாரும் தேட வேண்டாம்.
2: எங்க போறோம்?
3: தனியா ரோட்ல நடந்து போகக்கூடாது.
2: ஓப்பனிங் வேற மாதிரி இருந்தாலும் பினிஷிங் கரெக்டா முடிச்சிட்டாங்க.
1: அது கரெக்டா நச்சுன்னு முடிஞ்சிச்சு.
2: நான் ஸ்டார்டிங்ல கூட நீங்க ஏதோ அழுதுட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். காப்பாத்துங்க. பட் பினிஷிங் ஓகே,
1: சூப்பர், 100 out of 10.
2: ஓகேவா?
4: கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. முடிவு பண்றா இந்த கைப்பிள்ளையா அந்த கட்ட துறையான்னு வண்டிய அமுக்கிறான்.
2: தமிழ்ச்செல்வி மேடம், அதேதான் வடிவேலு தான். நம்ம வந்தாலே வடிவேலு சார் தான் வருவார். ஓகேங்களா? ஆரம்பிக்கலாமா?
3: ஆரம்பிக்கலாம்.
2: கடையில போனி பண்ணிட்டாங்க, வியாபாரம் ஆரம்பிங்க. கட் கேமரா ரோலிங்.
1: மேடம் ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு அந்த பதில மட்டும் சொல்லிட்டு ஓபனிங் வந்து சரி இருக்க மாட்டேங்குது, பினிஷிங் மட்டும் கரெக்டா இருக்கு. எப்படி
2: என்ன காப்பாத்துங்க?
3: அவரு வடிவேலுடைய ரசிகர்ல சார், அவருக்கு வந்து ஓபனிங் நல்லா இருக்காது, ஓபனிங் நல்லா இருக்கும், பினிஷிங் சரி இருக்காது. நமக்கு ஓபனிங் நல்லா இருக்காது, பினிஷிங் பக்கா.
2: பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட். மேடம் சரி, நீங்க பரவாயில்ல, உங்களோட டோன்லயே கொண்டு வாங்க.
1: ஆமா,
2: தல தல
3: இன்னைக்கு
2: இந்த கைப்பிள்ளையா அந்த
3: கட்டத்துறையான்னு
2: கண்டிப்பா 5 மணிக்கு டைம் இருக்கு, நாங்க பாக்குறோம்.
1: நீங்க கேக்குறீங்க
2: ஓகே, என் தெய்வத்துக்கு அழைத்தமைக்கு நன்றி மேடம்.
1: நன்றி மேடம், நன்றி. எங்களோட அலப்பறைகளை இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டீங்களே.
2: எல்லாரும் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள இதுக்கு நன்றி மேடம். தேங்க்யூ.
1: இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன்.
2: மக்களே, நீங்களும் நிமிஷம் பேசலாம். கால் பண்ணுடைய எண்கள் 2 2 7 1 6 0 மற்றும் 2 2 7 5 2 3 0. உங்களை ஒரு வார்த்தை பேச வைக்கலாம்னு பார்த்தா விட மாட்டீங்க போல இருக்கு.
1: இல்ல இல்ல ஆனந்த், அதாவது வந்து ஒரு ஃப்ளோல நீங்க போகும்போது நான் இடையில கட்ட கொடுக்க கூடாது, அதுக்காக தான்.
2: இன்னொரு நேரம் வந்து பேசலாமா?
1: கண்டிப்பா பேசலாம்.
2: இன்னைக்கு பாட்டு கேட்க முடியாது.
1: அப்படி இல்ல இல்லங்க, நம்ம நேர்களோட ஆர்வத்தை.
3: வணக்கம் சார.
1: வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: நிகழ்ச்சிக்குள்ள வருவோம்.
1: ஹலோ.

0: சூப்பர் மேடம், சூப்பர் மேடம், நீங்க எங்கயோ போயிட்டீங்க மேடம்.
1: நீங்க அதுக்கு சரிபட்டு வருவீங்க ஓகேங்களா. உங்களுக்காக அந்த அதே டயலாக் ஓகே மேடம் போட்டலாமா?
2: போடுங்க சார். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு, ஐயோ வருதே பூதேவி வருதே. எப்படி ஓட்டுற தெருவட்ட போய் சைக்கிள் ஓட்டலாம் பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேர விடுறதுக்குன்னே வருவாங்க போய்க்கு பசங்க.
1: மேடம் லதா மேடம்,
2: செகண்ட் டயலாக் போடுங்க. என்ன ஃபர்ஸ்ட் டயலாக்கே போடுங்க.
0: நாங்க ஆரம்பத்துல இருந்து வரோம்.
1: நாங்க வந்து எப்பவுமே படிப்படியாத மேல வரும். அதுக்காக
0: எப்பயுமே மேடம் வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும்
1: செகண்ட் டயலாக் போட்டுருங்க.
2: சக்கரம் தானே மேல சுத்திக்கிட்டே இருக்கணும்ல, சைக்கிள் சக்கரம் மாதிரி.
1: சரி உங்களுக்கு செகண்ட் டயலாக் வேணும் அவ்வளவுதானே?
0: அவ்வளவுதானே, தோ வந்துட்டே இருக்கு
1: அப்படிதானே. அது பாருங்க
2: செகண்ட் டயலாக் போடுங்க.
1: இது உங்களுக்காக.
0: நீங்க கேட்ட நீங்க உங்க சொல்ல தாங்க தட்டுவோமா?
1: போதும் மேம், டயலாக் இதை வந்துருக்கு கேளுங்க.
2: ஆரம்பிச்சலாமா?
0: பூச்சிபாண்டிய
2: போட்டு அந்த கட்டத்தோர ஆளுங்க அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா வாங்க, கட்டத்தோர
1: ஆளுங்க கிட்ட வந்துட்டீங்க.
2: இன்னைக்கு அவனா நானா பாத்துறேன், கைப்பிள்ளையா அந்த கட்டத்துறையான்னு
0: பாத்துறேன்.
2: எடுங்கடா வண்டி போலாம். இன்னைக்கு கட்டம் கட்டம் தெரியல,
1: தெரியலையா
0: எங்கெங்கயோ போகுது சுத்தின்னு.
1: மேம்
2: சொல்லுங்க சார்,
1: திரும்ப ஒன்ஸ் ஃபோர் போறோம்.
2: பேசிக்கானுங்க, நீங்க ஒரு தடவை பேசிக்காங்க.
1: பாருங்க
0: எங்க சுத்தினாலும் இவர் எங்க பக்கம் தான் கத்திய திருப்பாரு எனக்கு தெரியும். மிஸ்டர் ஆனந்த் எப்பயுமே நீங்க தான் இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்.
1: நம்மால பூச்சி பண்டிய போட்டு அடிச்சிட்டாங்க
0: அந்த கட்டத்துறைக்கு. கட்ட சரியில்லடா, நம்ம கூட விளையாடுறதே வேலையா போச்சு. முடி போடா இந்த கட்டத்துறையா அத கை
1: அதுக்கப்புறம் ரோட்ல பொம்பளைங்க போன நேரா வந்துடுறாங்க.
2: குழி
1: தோண்டி போச்சு ஓகேங்களா.
2: கட்டதுரைக்கு கட்டம் சரியில்ல, பாக்கலாம்
1: ஒரு பாட்டு போட்டு பேசுறீங்க. சூப்பரா
0: பேசுறீங்க,
1: நன்றி மேடம்.
0: நன்றி மேடம்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு

0: வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கால்ட் கேமரா ரோலிங். நேரம் 4:18:46 நொடிகள் ஆயிட்டிருக்கு.
1: போதும் போதும் ஆனந்த், நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். ப்ளீஸ்
0: ப்ளீஸ் ஹெல்ப் மீன்றீங்களா?
1: எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ.
0: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேரம் வந்திருக்காங்க. கால் கடுக்க காத்துட்டுங்க, பேசலாமா?
1: ஆ, கண்டிப்பாக அவங்களை உட்கார வச்சு கூட பேசலாம்.
0: இந்த நிகழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இருந்து பேசுவீங்க?
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா
0: இருக்கேன்
2: சார்,
1: நீங்க
2: ரெண்டு பேரும் எப்படி
0: இருக்கீங்க? நல்லா இருக்கு. கூட சோகமா கேக்குறாங்க.
1: அதாங்க, எனர்ஜி டவுன் ஆயிடுச்சாங்க. டீ காஃபி குடிச்சீங்களான்னு அதுக்கு தான்
0: கேக்குறோம். மேடம்
2: குடிச்சேன் சார். ஓகே,
0: குடிச்சிட்டீங்களா? சரி வாங்க பேசலாமா.
2: பேசலாம் சார்.
0: கட் கேமரா
1: ரோலிங்.
2: உயிரே உயிரே,
1: அப்படியே ப்ரொஜெக்ட் பண்றது நடிகர் கிடையாது. அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பேசி அந்த
0: அதேதான்
2: சொல்லுங்க.
0: சூப்பர். இது ஒன்ஸ் மோர் ட்ரை பண்றீங்களா? போதுமா?
1: மறந்து
0: போச்சு. வணக்கம்.
3: சொல்லுங்க.
0: மலையாளம் அறியில்ல, தமிழ பேசலாம்.
1: குறைச்சு குறைச்சு மலையாளம் அறியும்.
0: சரி சொல்லுங்க, டயலாக் கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார். ஆனா நீங்க ஒரு நடை பிளே பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சோ

0: அவரே சும்மா தான் இருக்காரு. பிளே பண்ணுமா?
1: என்ன
2: ஒரு வாய்ஸ்
0: ஐயா, இல்லையாடா ஐயா,
1: எப்படி ஓட்டுறாங்க
0: ஐயா? டயலாக் இல்ல ஐயா,
1: ஒரு போட்டு நடந்து வரக்கூடாது.
0: இந்த மாதிரி வாய்ஸ் வச்சு தேவையில்ல ஐயா
2: சார். ஆனா இப்படி ஃபைனல் டச்ல ஒரு வாய்ஸ் எடுத்தீங்க பாத்தீங்களா,
0: வேற மாதிரி.
2: அந்த வாய்ஸ்ல நான் மயங்கி விட்டேன் ஐயா.
0: சார்
2: அடுத்து
0: நீ தான் சொல்லணும்,
2: நீங்க சொல்லணும்.
1: பஞ்சத்தக்கல
0: சார், வேற மாதிரி சார். ஓகேவா?
2: அந்த நகைச்சுவை ரசம் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து மோந்து மோந்து குடிச்சிங்க.
0: பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுங்க
2: ஐயா. சாப்பாடு தானுங்கள முக்கியம்.
0: கண்டிப்பா 5 மணிக்கு மேல உங்களுக்கு இருக்கு. ஓகே சார், ஹேப்பி கிரண்டி சார்.
3: தேங்க்ஸ் சார்,
2: நன்றி நன்றி.
4: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: மறுபடி வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் காட் கேமரா ரோலி. நேரம் 4:15 நிமிடம் 6 நொடிகள் ஆயிடுச்சு. நிகழ்ச்சி கூட அடுத்த பாலோ வணக்கம். அந்த
1: மாடுலேஷன்ல பேசியே என்ன அப்படியே புள்ளரிக்க வைக்கிற
0: அரை மணி நேரம் இருக்குது ஐயா. கம்னு இருங்க ஐயா, வியாபாரத்தை போடுங்க.
1: கம்னு இருந்தா அப்புறம் ஷோ நடக்காது. பரவாயில்லையா.
0: வணக்கம் மேடம், மேலே இருந்து பேசுறீங்க.
2: வணக்கம் சார்,
1: இருவருக்கும்
0: வணக்கம். வணக்கம் சொல்லிட்டாங்க.
1: அப்படியே துபாய்க்கு போய் அதுல இருந்து ஒரு 3 மாசம் சிங்கப்பூர் போயிட்டு
0: துபாயில இருக்கலாமா இல்ல நம்ம ஊர் பக்கம் போய் புகைப்பம் நடத்தலாமா?
1: அப்படியே போயிட்டு இருக்கும் போது வான் வழியில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆனந்த் போன் பண்ணி
0: மேம் நம்ம பேசிடலாம் ஓகேங்களா, விட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுவாரு.
2: உங்க
0: வாய்ஸ்
2: வரக்கூடாது.
1: மறுபடியும்
0: நான் வந்து வடிவேல் சாரா பேசணும்னா நீங்க உங்களை மாதிரியே
2: பேசிட்டீங்க.
0: இதுவும் நல்லா இருக்கு. அருள் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாரு. அடுத்த டேல போயிடலாமா?
2: இதுவும்
0: கலாம் மாடுலேஷன்
1: செம்மையா இருக்கு. சூப்பர் மேடம்.
0: மேடம்
2: அப்புறம்
0: எதை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க.
2: என்ன பண்றீங்க? நான் வச்சுட்டு வந்தேன். நீங்க ஒரு டைலாக் சார் ரெண்டு பேரும்

0: மாறி மாதிரி சொல்லணும்.
1: நீங்க கண்டிப்பா நீங்க கேளுங்க, அரை மணி நேரம்
0: அதான் மாறி மாதிரி சொல்றேன் பாருங்க.
1: டெஃபினெட்லி பாருங்க,
0: நீங்க போன வச்சதுக்கு அப்புறம் இப்பயே சொல்லணும் பாருங்க. அப்படி
1: அவங்களே முடிச்சது. ஓகே மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி மேடம்,
2: பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ பாய்.
0: தேங்க்யூ மேம்.
2: தேங்க்யூ சார்.
1: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரு எங்க பேசுறீங்க? ஹலோ,
0: நம்மளுடைய எக்கோவா
1: மேபி இருக்கா?
3: ஹலோ ஹலோ சார்.
0: ஹலோ சார், சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
3: நாங்க முதலாளிப்பேட்டையில
0: இருந்து தங்கபாண்டி பேசுறோம். சார் எப்படி இருக்கீங்க?
1: அவர் ஏதோ ஒரு வாய்ஸ் எடுக்கிறாரு, என்ன வாய்ஸ் தெரிய மாட்டது.
0: அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச வாய்ஸ் எடுக்க கூடாது.
3: பெப்சி உமா பங்களங்க.
0: வணக்கம்
3: வணக்கம் சொல்லுங்க சார்.
1: ஹவ் ஆர் யூ?
3: ஐ அம் ஃபைன்.
1: ஓகே,
3: நீங்க?
1: வி ஃபைன்.
0: ரெண்டு பேரும் ஹிந்தி கத்துங்க, நான் வெளில போயிட்டு வரேன். கொஞ்சம் நேரம் சென்ட்.
1: ஹவ் ஆர் யூ? ஹிந்தியா? ஒன்னும் புரியாத மனுஷனா சார்.
3: சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா சார், சூப்பரா சார்.
0: அருமையா கேட்டுங்க சார். ஆமா சார், ரொம்ப வருத்தமா இருக்கு சார் எனக்கு.
3: உங்க ரெண்டு பேருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
1: உற்சாகமான
0: மாலை வணக்கம். அப்புறம் அடுத்து
1: டயலாக் போயிடலாமா சார்?
3: என்ன சார் ஆன்சர் வந்தவொடனே டபு டபுனு மறக்கிறாரு.
0: சார் அப்படிலாம் இல்ல சார், உங்களோட நலம் விசாரிப்புல நாங்க மைதி மயங்கி எங்கேயாவது நாங்க ப்ரோக்ராம் விட்டோம்னா அதனால
3: இதுதான் மயங்கி மயங்கி
1: உதறதா
0: மயங்கிறது.
1: சார்
3: சார் சொல்லுங்க சார்.
1: டயலாக் எந்த டயலாக் பேச போறீங்க?
3: எது பேசலாம் சொல்லுங்க. நீங்களே
1: ரெண்டுத்தையும் பேசு.
0: இருங்க, நான் ஒரு சீட்டு குலுக்கி போட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன்.
3: கிளி எடுக்க சொல்லணுமே.
0: கிளியா? இந்த சீட் நல்ல சீட்டா?
3: ஓகே சார்.
1: சரி ரெடியா?
3: ஆ ஓகே சார்.
1: கார்ட் கேமரா
0: ரோலிங். நங்க சவுண்ட்
3: கொடுங்க. அது யாருக்கு சார்?
1: தல பூச்சி பாண்டி போட்டு வச்சிட்டாங்க. தல
3: பூச்சி பாண்டிங்களா? ஓகே சார், ஓகே சார். தல தல தல நம்ம பூச்சி பாண்டி போட்டு கட்டப்புறம்
1: அடிச்சிட்டான்.
3: கட்டப்பில்ல கட்டப்படுறீங்களா?
1: தல தல தல நம்ம பூச்சி பாண்டிய போட்டு கட்டத்துற ஆளுங்க அடிச்சிட்டாங்க.
3: தல தல தல நம்ம பூச்சி பாண்டிய போட்டு கட்டப்புற ஆளுங்க அடிச்சிட்டாங்க. ரொம்ப உரண்டா இருக்கிறதே உனக்கு வேலையா போச்சு.
1: இன்னைக்கு இன்னைக்கு முடிவு பண்ணடா.
0: எனக்கு ஒரு டவுட் இதுல ரொம்ப நேரமா ஆனந்த கிட்ட கேக்கணும், உங்க சார்பாக நான் கேட்டுறேன். அந்த பூச்சி பாண்டிக்கு வந்து அடிபட்டு காயெல்லாம் வந்து ஆயிருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு யார் கூட்டமா இருப்பா?
1: இந்த நகைச்சுவை எல்லாம் 5 மணிக்கு மேல பண்ணுங்க நீங்க சார். ரெண்டாவது சார்,
3: பூச்சி பாண்டி
0: இந்த உலகத்துல ஒரு கேள்வி கேட்கறதே தப்பா போச்சு
1: சார். ரெண்டாவது டைலாக் போயிடலாமா?
0: அதுதான் ஃபர்ஸ்ட் டைலாக்.
1: மாத்திட்டமா?
3: அப்படிங்களா சார்? நானே 4:20 தான் சார் வந்தேன்.
1: சரி ஆரம்பிக்கலாமா?
3: ஆ ஆரம்பிக்கலாம் சார்.
1: கார்ட் கேமரா
0: ரோலிங்.
4: உயிரே உயிரே,
0: சின்ன குழந்தை பாடுற மாதிரி
4: தப்பிச்சு ஓடிவிடு.
1: தங்கபாண்டி சார் வேணும்ன்றது தெய்வமே
3: சார். வேற ஏதாவது
0: தங்கபாண்டி
1: சார் உங்களுக்கு டவுட் அவர் மேல சத்தியம் நான்
0: பண்றேன்.
1: கவலைப்படாதீங்க. ஓகே
3: சார்,
1: வேற மாதிரி
3: பல வருடம் வாழணும் சார்.
0: நன்றி சார். அப்பா
3: ஓகே,
1: அழைப்பிற்கு நன்றி சார்.
3: நன்றி சார். இவருக்கும் நன்றி சார், வாய்ப்பு கொடுத்ததும் நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பு, வணக்கம்.
0: நேர்கள் வந்து குவிஞ்சு நேயறாங்கப்பா.
1: வணக்கம்.

0: அருள் சாருக்கும் பச்சிலிம் குழந்தை ஆனந்த் சாருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க? இருவருமே
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு.
0: நல்லா இருக்கா சார்?
1: பச்சிலம் குழந்தைன்னு சொன்னாங்க. இதுல வந்து இடையில வந்து ஏங்க அதெல்லாம் சொல்லுங்க
2: மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: நீங்க எப்படி? ஹவ் ஆர் யூ?
0: நல்லா இருக்கேன் சார்.
2: நல்லா இருக்கீங்களா? செஞ்சு
1: அது ஏன் இவ்வளவு சோகமா சொல்றீங்க?
2: இன்னும் கொஞ்சம் எமோஷனலா எதிர்பார்க்கிறேன்.
1: அதுல சுருதி கொஞ்சம் விலகிடுச்சு. நாலாவது இடத்துல மூணாவது கட்டத்துல ஏதாவது ஒரு
2: இன்னும் தெரியலாம் கூட. நல்லா பேசு, நீங்க பேசு.
1: எஸ் மேடம்.
0: இன்னும்
2: பாவம் விட்டுடுங்க. அடுத்த டைல போயிலாமா?
0: சரிங்க.
2: செக்அட் கேமரா
1: ரோலிங்.
0: தல தல தல தல
1: எத்தனை தல?
0: என்னடா கட்டதோர ஆளுங்க நம்ம பூச்சி பாட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. தல கட்டதோரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே வேலையா இருக்கும். இன்னைக்கு முடிவு பண்றேன்.
2: இந்த கைப்பிள்ளை அந்த கட்டதோரையான்
0: கட்டதோரையான்னு பாத்துடலாம்.
1: வகுப்பு படிக்கிறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க.
2: தெரியாம சொல்லிட்டேன் மேடம். டயலாக் நல்லா டெலிவரி பண்ணுங்க. ஓகேங்களா?
1: சூப்பர் மேடம்.
2: அழைப்பு இருக்கு. நன்றி. எத்தனை வருஷமா டென்த்தே படிச்சுட்டு இருக்கீங்க?
1: தேங்க்யூ மேடம்.
2: அழைப்பு இருக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்
0: சார். பச்சிலங்குழந்தை ஆனந்த் சாருக்கும் நவரச நாயகன் அருண்.
2: நவரச நாயகனா மேம்? நவரச நாயகனா?
1: ஆமா.
2: யாரு அவரு?
0: பக்கத்துல இருக்காரு.
2: இப்படிதான் சொல்ல சொன்னாரு உங்களா?
1: ஆமா, வரும்போதே லெட்டர் போட்டு வந்துட்டேன்
2: மேடம். என்னால ஏத்துக்க முடியல. ஒரு பக்கம்
0: ஒன்பதாவது
1: ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம லைவுக்கு போவோம். அதாவது என்னன்னா, நான் நவரச நாயகன் அவரால் ஏத்துக்க முடியல, பட் அவர் பச்சிலம் குழந்தை மட்டும் அவர் ஏத்துக்கணுமா?
2: என்ன சில உண்மைகள் கசக்கத்தான் செய்யும். ஓகேங்களா?
1: ஆமா,
2: போயிடலாமா? கார் கேமரா
1: ரோலிங்.
0: அடுத்தது
2: அடிச்சுட்டு
0: அவ்வளவுதான்
2: வண்டியா?
0: அமுக்கடா. அவன் ஆர்டர்

0: இல்ல அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டயலாக் அருமையா பேசி
1: பாட்டே போட முடியல இன்னைக்கு. நீங்க பாட்டே போறங்களா? எவ்வளவு நாங்களோட ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க.
2: கண்டிப்பா உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். ஓகேங்களா?
1: எத்தனை ரசிகர் இன்ன வருவாங்க? இன்ன ரெண்டு மூணு பேர் வருவாங்க பாருங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா. என் தெய்வத்துக்கு நன்றி மேடம். அழைப்பு நன்றி.
1: நாயனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி.
2: நவரச நாயகம்
0: நன்றி மேடம். நன்றி.
2: மக்களை நீங்களும் நிமிஷத்தில் பேசலாம். கால் பண்ணுடைய எண்கள் 2276 மற்றும் 2275233 பூஜ்ஜியம். மறக்காம 0413 போட்டு கால் பண்ணுங்க மக்களே.
0: எஸ் மக்களே, இது கட் கேமரா ரோலிங்.

0: மக்களை நீங்களும் நிமிஷத்தில் பேசலாம். கால் பண்ணுவோம் எண்கள் 2276 0 மற்றும் 2275 2 3 0. மறக்காம 0413 போட்டு கால் பண்ணுங்க மக்களே.
1: எஸ் மக்களே, இது கட் கேமரா ரோலிங்.

0: ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.

0: எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, மூதேவி வருதே. எப்படி ஓட்டுற? எடுவட்ட போய் சைக்கிள் ஓட்டலாம் பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேரம் விடுறதுக்குன்னே வருவாங்க பொறிக்கு பசங்க.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் காட் கேமரா. ஒரு நேரம் 4:43 ஒடிகளாய் டெக்னிஷியல் கூட எடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
1: கம் சொல்வது யார் இங்கிருந்து?
2: நான் வந்து பச்சையலம் குழந்தைகளை கம்
3: குழந்தைகளுக்கு
2: இளமாங்கலம் ஆர் முருகன்.
3: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா ஃபைன் சார்.
3: நல்லா ஃபைன் சார்.
2: நல்லா இருவரும் நல்லா ஃபைன். யா,
1: வி ஃபைன் ஆல்சோ. சொல்லுங்க, எந்த டயலாக் பேச போறீங்க?
2: இரண்டு டயலாக்மே பேசிறேன் சார்.
1: ஓகே, காட் கேமரா ரோலிங்.
2: உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடி வீடு. மூதேவி வருதே, மூதேவி வருதே. சைக்கிளை எப்படி ஓட்டுறானுங்க பாருங்க, ரோட்டு மேல போற பொம்பளை மேல நேரா வந்து இடிக்கிறானுங்க.
1: பொறுக்கி பசங்க,
2: பொறுக்கி பசங்க. தலா சீக்கிரம் வெளியே வாங்க தலா. பூச்சி பாண்டி அடிக்கிறாங்க நம்ம ஆளுங்களை. பூச்சி பாண்டி அடிக்கிறாங்க தலா.
3: நட்சத்திரைக்கு
2: நம்ம ஆளுங்களா கூட விளையாடுத்தே பொழுதுபோக்கா
1: போச்சு. முடிவு பண்ண
2: அதுதான் ஆர்னியா.
1: இல்ல, இன்னைக்கு முடிவு பண்றா அந்த கைப்பொழை அந்த கட்ட துறையானு.
2: இன்னைக்கு முடிவு பண்ணன்ற அந்த கைப்புள்ளியா இந்த கைப்புள்ளியா அந்த கட்ட துறையானு.
1: எட்ரா வண்டிய,
2: எட்ரா வண்டிய.
1: அமுக்குடா ஆர்ன,
2: அமுக்கா மல்லடா அண்ணா மல்லடா.
3: இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுங்க? திடீர்னு
1: என்ன கைப்புள்ள அண்ணா ஆயிட்டாரு.
2: இது எக்ஸ்ட்ரா டைலாக்
1: எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா? சரி, ஒன்ஸ் மோர் போலாமா அந்த கைப்புள்ள டைலாக?
2: பூச்சி பாண்டிய அடிக்கிறாங்க கட்டத்தறிக்கு நம்ம ஆளுங்களா கூட விளையாடுத்தே விளையாட்டா போச்சு அவனுக்கு.
1: முடிவு பண்ணி
2: அடிதான் ஆர்னியா.
1: இன்னைக்கு முடிவு பண்ண கைப்பளைய
2: கட்டத்தறியா.
1: பரவாயில்ல சார், உங்க ஃப்ளோல நீங்க வந்துட்டீங்க. பட்
3: ஆனந்தோட ஃப்ளோக்கு உங்களால வர முடியல.
1: வர முடியும். ஓகேங்களா?
2: ஓகே சார்,
1: அழைப்பிற்கு நன்றி சார்.
2: நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். இருவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: சேகர் சார்,
3: ஏன் இவ்வளவு வேகம்?
1: நீர் பாகுனாரா?
4: இல்ல, ஒரு வாட்டி நடுப்புற நீங்க லைன் எடுத்தீங்க பாத்தீங்களா? ஐயோ, இவர் லைன் எடுத்துட்டு ஆட்கள் ஓடிட்டாரு பாருங்க. அந்த கட்டான லைனே
1: என்றுதான்.
3: அப்ப ஏன் நான் நினைச்சேன் ஆனந்த் கிட்ட டிஸ்கஸ்
4: பண்ணேன். ட்ரை பண்ணேன்.
1: எப்படி எல்லாம் போத்து விடுறாரு பாத்தீங்களா? சார், மேம் சார் பேசலாமா?
2: போலாம்.
1: காட் கேமரா ட்ரோலிங்.
4: உயிரே உயிரே,
1: உதவி வருதே.
4: ஏதாவது
3: ஓட்டவே
1: முடியாது. இன்னும் நல்லா நல்லா பவர்ஃபுல்லா
3: இல்ல? ஆரம்பிச்சதெல்லாம் நல்லதா ஆரம்பிச்சீங்க. போக போகதான்
1: டைலாக் மாறிடுச்சு, வேற மாதிரி போயிடுச்சு.
3: கட்ட சரியில்லடா,
1: நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு முடிவு பண்ணடா.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு

0: காய்ப்பலையா அந்த கட்ட தொடையான்ட்டு எடுறா வண்டிய.
1: ஆமா கூட ஆறுடே
0: அவ்வளவுதான்.
2: சரி, இந்த கட்டத்திரைக்கு கட்டசிரி இல்ல,
1: அந்த தலைல எங்க போச்சு?
0: தலை போயிடுச்சு.
2: இன்னைக்கு
0: முடிவு பண்ணி சார் போதுல
2: பாடுங்க,
0: வாய்ஸ் சூப்பரா இருக்கு பாடுங்க.
2: ஓடிவிடு, எங்கயோ தப்பிச்சு ஓடிவிடு, ஐயோ ஐயோ வருதே.
1: ரொம்ப அருமையா பண்ணீங்க, உங்களுக்கு பிரைட்டான வாய்ஸ் இருக்கு,
0: பிரைட் ஃபியூச்சர் இருக்கு.
2: நீங்க என்ன
0: சார் ஆனந்த் சார் மாதிரி வாய்ஸ் வர பாடிட்டேன் சார். ஓகே சார், ஹேப்பி கிரண்டி சார்,
2: தேங்க்யூ சோ மச், இருவருக்கும் நன்றி.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம.
0: வணக்கம், யாரை பேசுறீங்க?
3: தண்டபாணி
1: சொல்லுங்க சார்.
3: நலமா இருக்கீங்களா?
1: நலமா
0: இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா?
1: டீ காஃபி குடிச்சிங்களா?
3: டீ காஃபி சாப்பிட்ற நேரத்துல சாப்பிட்டீங்களான்னு
1: கேக்குறீங்க. அவரே ஒரு ஃப்ளோல வந்துச்சு, ஏதோ மன்னிச்சு விடுங்க.
0: அறியாத புள்ள தெரியாம பேசிட்டாப்ல.
1: பச்சிலங்குளம் இந்த இல்ல,
3: லஞ்சி சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க.
0: லஞ்சி சாப்பிட்டீங்களா?
1: லஞ்சி சாப்பிட்டீங்க?
0: நீங்க சாப்பிடவே தேவையில்ல, டைலாக் போயிடலாமா?
3: சாப்பிடல சார்.
0: ம், சரி. காட் கேமரா ரோலிங்.
1: நீங்க உண்மையில இதெல்லாம் இருந்துச்சா?
0: இல்ல நீங்களே ஓன கிரியேட் பண்ணீங்களா?
3: நானே சொல்ல
0: வேண்டியது. பரவாயில்ல, எப்படியே
3: சமாளிச்சுட்டீங்க.
0: முடி
3: பண்ணியா பார்க்காம விடாது.
0: தங்கமான
4: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
4: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கார்ட் கேமரா ரோலிங். நேரம் 4:57 ஆயிடுச்சு. ஆர்ஜி அருள்
1: சொல்லுங்க,
0: நிகழ்ச்சியுடைய கடைசி தருணத்துக்கு வந்துட்டோம்.
1: ஆமா, கடைசி தருணத்துக்கு எண்டு பாயிண்ட்ல
0: சொல்லுங்க. இந்த ஷோ எப்படி போச்சு இன்னைக்கு? தொண்டு தொட்டு உடனே சொல்லி

0: அது எப்படி என் வாயில சொல்றது?
1: அது நானே சொல்லுமா?
0: ஆமா,
1: கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஷோ முடிஞ்சு போச்சு.
0: அதான் எப்படி கண்ணை மூடி இப்படி தரணீங்க?
1: இந்த நகைச்சுவை 5 மணிக்கு மேல வைங்க. அடுத்த ஷோ என்ன ஷோ?
0: அடுத்த ஷோ அலையோட விளையாடு ஷோ இருக்குது. அங்க அலையோட விளையாடு எங்க
1: எந்த ஆர்ஜே எந்த பீச்ல உட்காந்துருக்காங்க தெரியலன்றீங்க? அதான்
0: உட்காந்துருக்காங்களா நின்றுட்டு இருக்காங்களா நமக்கு எப்படிங்க?
1: நகைச்சுவை ஷோ முடிய போகுது, இப்ப போடுறீங்க போங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு கலந்துகிட்ட நேர்களுக்கு
0: மிக பெரிய நன்றி,
1: பாராட்டுக்கள். ஓகே
0: சூப்பர்.
1: வரும் பாடலுடன் இன்றைய
0: மற்றும்
1: ஆர்ஜே அருள்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து அன்புணர்ந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களோடு. இன்றைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நான் இங்கே ஸ்டுடியோவில் ஆர்ஜே அருள் பேசிட்டு இருக்கேன். டைம் சரி 5:01:28 தொழில் ஆகிட்டு இருக்கு. அடுத்த ஆர்ஜே எந்த பகுதிக்கு போயிருக்காங்க, எந்த பீச்சில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே சோனியா தான், ராக் குரூப்ல தான் வந்திருக்கேன். இங்க நிறைய பேர் நம்ம கூட பேசுறதுக்கு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறது ஒரு அழகான பெண் கூட, ஏன்னா அவங்க குழந்தைங்க கூட கணவர் கூட வந்தாங்க. பட் நம்ம ப்ரோக்ராம கேட்டுட்டு நான் பேசிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட பேசலாம். ஹாய் மேம்.
2: ஹலோ மேம்.
1: வணக்கம் மேம். உங்களோட நேம் மேம்?
2: என் நேம் சொர்ணலதா மேம்.
1: சொர்ணலதா மேம், நீங்க எங்க இருந்து வரீங்க?
2: நான் லினியன் சீட்ல இருந்து வரேன் மேம், புதுச்சேரி.
1: நீங்க பாண்டிச்சேரி தானா?
2: பாண்டிச்சேரி
1: தான். நேட்டிவே பாண்டிச்சேரி தானா?
2: நான் வந்து கும்பகோணம். மேரேஜ் ஆகி வந்தது வந்து பாண்டிச்சேரி.
1: ஓகே, எத்தனை வருஷமா பாண்டிச்சேரியில இருக்கீங்க?
2: நான் ஒரு 8 இயர்ஸா இருக்கேன்.
1: இப்ப வந்து பாண்டிச்சேரிக்கும் கும்பகோணத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ்னா நீங்க என்ன?
2: டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட்டு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அது மாதிரி அங்க சாமி கும்பிடுற விதம், இங்க சாமி கும்பிடுற விதம் டிஃபரன்ஸ் இருக்கும்.
1: எங்க பாண்டிச்சேரி பீச்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னா எதை சொல்வீங்க? இங்க இந்த விஷயத்துக்காக நான் வருவேன்னா எதை சொல்வீங்க?
2: இங்க வந்து கொஞ்சம் பீச் வாக் பண்ண நல்லா இருக்கும், கிளீனா இருக்கும், நீட்டா இருக்கும். அப்புறம் இந்த சைடு பீச் வாக் பண்ணிட்டு

0: ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி நிறைய இருக்கும், அங்க அப்பப்போ வாங்கி சாப்பிட்டுட்டே நடக்கலாம். நிறைய பேர் வாக் பண்றாங்க, வாக்கிங் பண்றதுக்கு எல்லாம் இந்த இடம் நல்லா நீட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த அளவு குப்பை எல்லாம் இருக்காது, நிறைய பேர் வருவாங்க டூரிஸ்ட், ஆனா குப்பை எல்லாம் இல்லாம அழகா மெயின்டைன் பண்றாங்க.
1: ஃபுட் ஸ்ட்ரீட் சொன்னீங்க இல்லையா, ஃபுட் ஸ்ட்ரீட்ல நீங்க அடிக்கடி வாங்கி சாப்பிடுற ஃபுட் என்ன?
0: பானிபூரி சாப்பிடுவேன், மசாலா பூரி, அப்புறம் வந்து நான் ஒரு டீ பிரியறதுனால டீ சாப்பிடுவேன்.
1: நானும் டீ பிரியை தான். இப்ப நீங்க வந்து சூப்பரா பேசுறீங்க, ஆனா கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசுறீங்க, அதனால உங்களுக்காக ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு டக் டக்குன்னு கேட்க போறோம், நீங்க டக் டக்குன்னு சொல்லணும். நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம்ல எனக்கு ஒரு சாங் வந்து நீங்க பாடணும். ஓகேவா, ரெடியா? வா ஃபர்ஸ்ட் டக் டக்குன்னு கேட்குவோம். உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச இடம் பாண்டிச்சேரி?
0: பீச்
1: தான். சரி, இந்த பீச்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு பானிபூரி சொல்லக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் அப்படின்னு மைண்டுக்கு வர சாங்?
0: அது நானும் ரவுடி தான், அந்த படமும் வந்து பாண்டிச்சேரியில தான் எடுத்தாங்க. அதுல வந்துட்டு தங்கமே வந்துட்டான்
1: அந்த படம்.
0: என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரம்யா நீ.
1: சரி, ஒரு உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் சொல்லுங்க.
0: சந்தானம்.
1: சந்தானம், அவர் பேசுன ஏதாவது ஒரு காமெடியான டைலாக் நீங்க வந்து சொல்லல, சோ அதனால ஏதாவது ஒரு ஓல்டு சாங் வந்து
0: எனக்கு பிடிச்ச தமிழ் பத்தியே பாடுறேன்.

0: மரமே இல்லாத காடி எது? கொஞ்சம் யோசிங்க. ஆனா இதுல லாஜிக் எல்லாம் நீங்க பாக்க கூடாது. பிளாக் ஃபாரஸ்ட். ஆ நோ நோ நோ, நீங்க ரொம்ப திங்க் பண்றீங்க. இது வந்து கடி ஜோக், அதை ஞாபகம் வச்சுட்டு சார். ஓகே, அடுத்ததா உங்களுக்கு ஒருத்தர் வந்து வேகமா போறான். ஓகேவா, போயிட்டு நடுவுல எந்த அனிமல்ஸும் இல்ல, எந்த ஸ்பீட் பிரேக்கும் இல்ல, யாருமே வரல. சடனா பிரேக் போடுறான், எதனால? ஏதாவது அழகான பொண்ணு பார்த்திருப்பான். இல்ல மேம், ஏன் திரும்ப ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவனோட வீடு வந்துடுச்சு. எப்படி இருக்கு, நல்ல கடியா இருக்கா? ஓகே மேம், ரொம்ப சூப்பரா வந்து எங்க கூட வந்து விளையாடுறீங்க, ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஃபைனலா உங்களுக்காக வாழைப்பழ தோல் வழுக்கி ஏவே கிழவன் கீழே விழுந்தான். சொல்லணும், வாழைப்பழ தோல் வழுக்கி ஏழை கிழவன் கீழே விழுந்தான். வாழைப்பழ தோல் வழுக்கி ஏழை கிழவன் கீழே விழுந்தான். வாழைப்பழ தோல் வழுக்கி ஏழை கிழவன் கீழே விழுந்தான். வாழைப்பழ தோல் வழுக்கி ஏழை கிழவன் கீழே விழுந்தான். வாழைப்பழ தோல் வழுக்கி ஏழை கிழவன் கீழே விழுந்தான். வாழைப்பழ தோல் வழுக்கி ஏழை கிழவன் கீழே விழுந்தான். வாழைப்பழ தோல் வழுக்கி ஏழை கிழவன் கீழே விழுந்தான். மேம் ரொம்ப ஹாப்பியா அந்த
1: தேங்க்யூ மேம், நானும் கொஞ்சம் ஜாலியா இருந்தேன்.
0: தேங்க்யூ சோ மச். நேயர்களே, அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இன்னும் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நிறைய பேர் இங்க காத்துட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்கும் உங்கள் கணக்கோடு.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt to rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க, அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. ஆர்ஜே சோனியா அங்க ஷோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பீச்ல இருந்து. அடுத்ததா யார் யாரெல்லாம் பேச போறாங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் சோனியா?
3: இங்க நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. ஓகே, அவங்க பேசுறேன்னு சொன்னாங்க, கடைசியில வந்து லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா பயந்துட்டாங்க அருள். சோ அதனால நம்ம இப்ப ஒரு சாங் தான் போட போறோம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி டைம் சரி 5:21:32 தொழில் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா யாராட்டெல்லாம் பேச போறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். சோனியா
1: பேசுறதுக்காக ஒரு கேங்கே இருக்காங்க, யார்கிட்ட பேசுறது யார்கிட்ட விடுறதுனே தெரியல. நம்ம ஸ்டார்ட். ஹாய் மேம், உங்க பேர் மேம்? கிட்டா மேம், எங்கிருந்து வரீங்க? பாண்டிச்சேரி பீச்ல இப்ப வந்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்றீங்க?
2: எனக்கு கோவில் பிடிச்சிருக்கு. பீச்ல தண்ணி பார்க்க நல்லா அழகா இருக்கு.
1: அழகா விளையாட இடம் இருக்கு.
2: நாங்க கோயில இருந்து வர்றது நல்லா விளையாடி
1: சினிமா எல்லாம் பாக்குறது உண்டா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு?
2: விஜய்.
1: பிடிச்ச காமெடி நடிகர்?
2: செந்தில்.
1: செந்தில் சார், செந்தில் சார் பேசின ஒரு காமெடி டைலாக் ஏதாவது டக்குன்னு ஞாபகம் வந்தா பேசி
2: காட்டுங்களா?
1: நீங்க சொல்லலன்னா நீங்க ஒரு பாட்டு பாடி காமிக்கணும். ஒண்ணு நீங்க செந்தில் சார் நடிச்ச டைலாக் பேசணும், அப்படி இல்லைன்னா பாட்டு பாடணும். வேற யாராவது ஞாபகம் செந்தில் சார் நடிச்ச படம்? சரி ஓகே, பாட்டு பாடி காட்டிடுங்க. எங்க எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்காக
2: ஒரு பூ எடுத்து

0: சூப்பர்
1: மேம், தேங்க்யூ சோ மச். இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் மேம்.
0: ஹலோ.
1: வணக்கம் மேம், உங்க பேர்?
0: வணக்கம். ராமேஸ்வரி.
1: ராமேஸ்வரி மேம், நீங்க எங்க இருந்து?
0: நாங்களும் தௌசண்ட் லைட்ல இருந்து வரோம்.
1: சென்னையில இருந்து. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இல்ல இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்க?
0: எங்க நேட்டிவ் பிளேஸ் எங்க சுத்தி இங்க இருக்காங்க.
1: ஓகே.
0: அவங்க வீட்டுக்கு அப்ப வரும் போது இங்க வந்து போவோம்.
1: எங்க பாண்டிச்சேரி இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் நிறைய ஃபுட் ஷாப் எல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்னா என்ன சொல்றீங்க?
0: ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும், நிறைய சாப்பிட்டுருக்கோம், பர்கர் அதெல்லாம் நிறைய சாப்பிட்டுருக்கோம்.
1: ஓகே மேம், இப்ப உங்க கூட ஒரு டங் ட்விஸ்டர் விளையாட போறோம். நான் ஒரு இது சொல்வேன், நீங்க அந்த டங் ட்விஸ்டரை வந்து ஒரு அஞ்சு டைம் வந்து சொல்லணும். ஓகேவா? நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். புட்டும் புது புட்டு,
0: தட்டும்
1: உங்க இஷ்டம் தான். தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு தட்டை தாக்கிட்டு, இதை நீங்க ஃபைவ் டைம் பாஸ்ட் சொல்ல போறீங்க. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 நந்தினி மேம், சென்னை தான்.
0: சென்னை.
1: உங்களுக்கு பாண்டிச்சேரி எத்தனாவது தடவை? எங்க பாண்டிச்சேரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பீச். பீச்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்றீங்க?
0: பீச், தண்ணி.
1: தண்ணி தண்ணி விளையாடுனீங்களா?
0: இன்னும் போலமா?
1: இன்னும் போல.
0: அருணாச்சலம் போனோம்.
1: ஓகே மேம். மேம் இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு ரவுண்ட், அதாவது ஒரு சினிமாவோட ஒரு சீன் சொல்லுவேன் மேம். இல்ல இல்ல, ட்ரை பண்ணுங்க. ஒரு சினிமாவில பிடிக்குமா? ஓகே மேம், ஒரு சினிமாவுல இருந்து ஒரு சீன் சொல்ற, காமெடி சீன் தான். அது என்ன படம் ட்ரை பண்ணுங்க, உங்க ஏஜ் கேத்த மாதிரியான படம் தான். படத்துல வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஃபேக்டரியில ஓனரா இருக்காங்க. அந்த ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அங்கேயே வந்து லேபரா இருக்காரு. வா, அடுத்தது க்ளூ கொடுக்கறதுக்கு முன்னாடி மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு விட மாட்டேன். மன்னன் மேம் சொல்லிட்டாங்க. அடுத்தது நான் வந்து ஒரு டிக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்ல வந்து அதுக்குள்ள மேம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப மாத்தி யோசிக்கிறோம் மேம், நான் எது கேட்டாலும் நீங்க மாத்தி மாத்தி பதில் சொல்லணும். நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அவுட். உங்க பேர் என்ன மேம்?
0: முத்து.
1: முத்துன்றா?
0: ஆமா மாத்து. என் பேர் நந்தினி. இல்ல
1: மாத்தி சொல்லிட்டீங்களா? சரி, திரும்ப விளையாடலாம். திரும்ப நானும் அவுட் ஆயிடும். திரும்ப விளையாடலாம். ஓகே மேம். பாண்டிச்சேரி பிடிச்சிருக்கலாம். பிடிக்கல மேம். என்ன மேம் ஆன்சர் சொல்லி அவுட் ஆயிட்டீங்க? ஓ, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றீங்களா? என்ன மேம் என்னையே குழப்பீங்க? உங்ககிட்ட விளையாட முடியல. நீங்க தான் மேம் வின்ன. நீங்க தான் வின்ன. உங்ககிட்ட விளையாட போறேன் மேம். நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் கலர் ப்ளூ. ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்காது. ஆன்சர் சொல்லிட்டீங்க. அப்படி இல்லை, ரொம்ப பிடிக்குமான்னு கேது. ரொம்ப பிடிக்காதா? இங்க இருக்கக்கூடிய இடத்துலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது? சுத்தமா எதுவுமே நல்லா இல்லை. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா?
0: பிடிக்காது.
1: நீங்க என்ன மேம் படிச்சிருக்கீங்க? நான் 9வதா படிச்சிருக்கேன். ஆன்சர் சொல்லிட்டீங்க, தேங்க்யூ மேம். நீங்க அவுட் ஆயிடு மேம். அந்த மாதிரி இல்லாம என்னாலும் இவங்க கூட விளையாட முடியல. நேர்களே ரொம்ப ஃபன் பண்றாங்க.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. நம்ம ஆர்ஜே சோனியா ராக் பீச்ல இருந்து ரொம்ப சூப்பரா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் யாரெல்லாம் பேச போறாங்க ஷோல அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
1: Yes, welcome back to the show. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காக இங்க ஒரு பர்சன் இருக்காங்க. யாரும் பேசலாம். ஹாய் மேம்.
2: ஹாய் மேம்.
1: மேம், பீச்சுக்கு வந்து ஜாலியா தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பீச் ரொம்ப பிடிக்குமா?
2: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: பாண்டிச்சேரியா மேம்?
2: ஆமாங்க மேம், முத்தியால்பேட்டை.
1: முத்தியால்பேட்டை. எத்தனை வருஷமா நீங்க பாண்டிச்சேரியில இருக்கீங்க? எப்பெல்லாம் இந்த பீச்சுக்கு வருவீங்க மேம்?
2: எனக்கு எப்பெல்லாம் மனசு கொஞ்சம் இதா இருக்கும், ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்ப நான் வந்துடுவேன்.
1: ஓ, இப்ப உங்களுக்கு நேரம் ஃப்ரீயா இருக்கணும்னு நீங்க வந்துட்டீங்களா? ஆ, ஓகே ஓகே. மேம், இப்ப உங்ககிட்ட ஒரு ராபிட் ஃபயர் க்வெஸ்சன் மேம்.
2: ஆ, சொல்லுங்க மேம்.
1: நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்க டக் டக் டக்னு ஆன்சர் பண்ணணும். நீங்க ஆன்சர் வந்து டக்குன்னு பண்ணலன்னா நீங்க கண்டிப்பா எங்களுக்காக ஏதாவது ஒரு காமெடி டைலாக் பேசி காமிக்கணும். ரெடியாங்களா?
2: ஆ, ரெடி மேம். ஓகே
1: ஓகே. உங்களுக்கு பாண்டிச்சேரியிலேயே பீச்லயே பிடிச்ச இடம் என்னது?
2: பீச்லயே பிடிச்ச இடம் காந்தி சிலை.
1: மேம், இப்ப எல்லாம் யோசிக்க கூடாது மேம். டக் டக்னு சொல்லணும் இல்ல, இப்ப நீங்க வந்து டான்ஸ் பண்ண சொல்லிடுவோம் உங்களை.
2: ஆ, ஓகே.
1: நேர்கள் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆடி காட்டணும்னு நினைக்கிறீங்க?
2: கிடையாது.
1: உங்க பிடிச்ச ஃபுட் அண்ட் பீச் மேம்?
2: பீச்ல பானிபூரி.
1: பானிபூரி. இந்த பீச் சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் பாடணும்னா என்ன மேம் பாடுவீங்க?
2: இந்த பீச் சாங்ல
1: திடீர்னு பாடுறது
2: நிறைய
1: பாட்டுல
2: எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆடுகள படத்துல அந்த பாட்டுல ரிங் டோன் வச்சிருந்தேன்.
1: என்ன பாட்டு?
2: ஐயோ மனம் இடிக்குதடி அந்த பாட்டுல அந்த ரிங் டோன்.
1: ஓகே. உங்களுக்கு வந்து காலேஜ் லைஃப் பிடிச்சிருந்தா ஸ்கூல் லைஃப் பிடிச்சிருக்கா?

0: ஸ்கூல் லைஃப் தான் பிடிச்சிருந்தது மேம். சரி, ஒரு ஹீரோயினா நீங்க நடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி நான் நடிக்கணும்னா காதலுக்கு மரியாதை, காதலுக்கு மரியாதை மினியா ஆகலாம் ட்ரை பண்றீங்க? ஆமா, மினியா கூட நடிக்கணும்னு ஆசை. ஓகே மேம், உங்களை அதிகமா சிரிக்க வச்ச படம் எது, உங்களை அதிகமா அழ வச்ச படம் எது?
1: அதிகமா சிரிக்க வச்ச படம் வந்து தென்னாலிராமன், கமலஹாச படம்.
0: ஓகே ஓகே.
1: அதிகமா அழ வச்ச படம் வந்து காதலுக்கு மரியாதை.
0: காதலுக்கு மரியாதை. மேம் இப்ப உங்களுக்கு வந்து சினிமாவை பத்தி நல்லா சொல்றதுனால உங்களுக்கு ஒரு படத்தோட சிச்சுவேஷன் வந்து சொல்ல போறேன், நீங்க வந்து அத என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல ஹீரோ ஹீரோயினை வந்து லவ் பண்றாங்க, சாரி ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்றாங்க, ஹீரோ வந்து ஒரு பாடி பில்டர் நினைச்சுக்கினே ஹீரோயின் வந்து லவ் பண்றாங்க. தப்பா சொல்லிட்டேன் மேம், ஹீரோ பெரிய பணக்காரர் நினைச்சுக்கினா லவ் பண்றாங்க, ஆனா கடைசியில தான் அவர் ஒரு பாடி பில்டர்னு தெரிய வருது ஹீரோயினுக்கு. என்ன படம் கண்டுபிடிச்சிங்களா?
1: மான் சராதவா?
0: நோ நோ, அதுல எங்க மேம் பாடி பில்டரா இருப்பாரு அவரு. சரி, செகண்ட் அன்சிக்கா தான் நடிச்சிருக்காங்க.
1: ஜெயம் ரவி
0: இருப்பார் இருப்பார். ஓகே, என்ன படம் என்ன படம்?
1: அந்த படம் பேர் எனக்கு
0: வேலைக்கு போகக்கூடிய விலங்கு எது?
1: தொடர்ந்து
0: கேட்கலாம் அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியை நம்ம ராக் பீச்ல இருந்து புள்ளி எட்டுல.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுருக்கீங்க. அலையோடு விளையாட நிகழ்ச்சி டைம் சரி 5:39 மணித்துள்ளாயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் ஆர்ஜே சோனியா ராக் பீச்லேருந்து ரொம்ப சூப்பராக ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் யார் யாரெல்லாம் நம்ம ஷோவில் பேச போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: இங்க ராக் பீச்ல தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பசிச்சுதுப்பா, சோ அதனால இங்க வந்து சுண்டல் டீ எல்லாம் நல்லா சூடா ஒரு அக்கா வச்சுட்டு இருக்காங்க. அவங்களை விட்டு விடாம நான் அவங்க கூட வந்து பேசிட்டு இருக்கேன். ஹாய் அக்கா, வணக்கம். உங்க பேரு?
2: ஹேமலதா.
1: ஹேமலதா, எங்க இருந்து வரீங்க?
2: நெல்லித்தோப்புல இருந்து.
1: நெல்லித்தோப்புல இருந்து இங்க வந்து சேல் பண்றீங்க? ஓகே. பீச்ல எத்தனை வருஷமா சேல் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஒரு 4 வருஷமா.
1: 4 வருஷமா. உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க?
2: மசாலா டீ, சமோசா, சுண்டல்.
1: நல்ல வாசனை வருது. நம்ம ஷோ முடிச்சுட்டு கண்டிப்பா மசாலா டீ கொடுத்துருங்க. இங்க உங்ககிட்ட இந்த 3 பொருள் எந்த பொருள் வந்து அதிகமா மக்கள் வந்து கவர்ந்து வாங்குறாங்க?
2: டீ. டீ தான்.
1: ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் இருக்காங்க?
2: வெளிசூர்ல இருந்தா போன் எடுப்பாங்க.
1: சரி, ஏன் ஃபர்ஸ்ட் நீங்க சோகமா உட்காந்துட்டு இருந்தீங்க?
2: எவ்வளவு பிரச்சனை இருந்தாங்க?
1: சோகமா இருக்கீங்க? அதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்குதான் நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாட போறோம், ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் பாடுவேன், நீங்க லைன் பாடணும். கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப சாதம் பாராட்டுக்குவேன். ரெடியா? ஃபர்ஸ்ட் லைன் பாடுறேன், நீங்க வந்து செகண்ட் லைன பாடணும், ஓகேவா? பசிகரா எங்கேவா? பொன் பொன் வரியில்
2: போகும்
1: அதே கணம்
2: என் கண்ணோரந்து
1: முன் ஜென்மங்களில்
2: ஏக்கங்கள் சீர்.
1: வா வா, பாடிட்டீங்க. நெக்ஸ்ட் வாச ட்ரை பண்ணலாமா? நெக்ஸ்ட் சாங் உங்களுக்கு தெரியுதான்னு பாக்கவா? நானு சரிங்க சரிங்க சரிக்கவா? ஓகே. ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்களா?
2: அரசல கழிப்புற மனசு பாடுறது இல்ல.
1: சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, சினிமா எல்லாம் பாக்குறது? சினிமா எல்லாம் பாக்குறது ஓகே. உங்களுக்காக வந்து ஒரு சில கதை ஜோக்ஸ் எல்லாம் கேட்க பாரு, கொஞ்சம் ஃபன்னா தோசுங்க. நம்ம மக்கள் உங்களோட பேச்ச கேட்டுட்டு வந்து ஜாலியா இருக்கணும் இந்த டைம்ல. கண்டிப்பா உங்களுக்கு வியாபாரம் நல்லா ஆகும் நான் வாழ்த்துறேன், ஓகேவா? உங்ககிட்ட ஒரு ராபிட் ஃபயர் பாத்தீங்களா, சொன்ன உடனே தூக்கி வந்துட்டாங்க பாத்தீங்களா? ஓகே. நம்ம காலர் வந்து ரொம்ப பிஸியா வந்து டீ கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம அதுக்குள்ள ராபிட் ஃபயர் ரவுண்டுக்கு வந்து ரெடி ஆயிடலாம். ஓகே, உங்களுக்கு பாண்டிச்சேரி பீச்ல பிடிச்ச இடம் எது? நீங்க
3: பாண்டிச்சேரியா?
1: நீங்க எந்த ஊரு? எந்த ஊர் சார்? சூடு எங்க இருக்குது?
3: ஆந்திரா.
1: எஃப்எம் எல்லாம் கேக்குதுண்டா?
3: எஃப்எம்.
1: நாங்க பாண்டிச்சேரி எஃப்எம்ல இருந்து வரோம். எங்க பீச் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு சார்?
3: நல்லா இருக்கமா.
1: இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? எங்க பீச்ல
3: பிடிச்ச விஷயமா ரொம்ப நைஸ் ஜாலி, நைஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லா இருக்கு. ஃபுட் நல்லா நல்லா டிப்ரெஷனா இங்க வாங்க
1: நினைவுக்கு வர ஒரு பாட்டு பாருங்க.
3: தெலுங்கு.
1: ஆமா, ரொம்ப சிம்பிளா இருக்கு.

0: தோல் வழுக்கி ஏழை கிழவன் கீழே
1: விழுந்தார்.
0: அது ட்ரை பண்றீங்களா? நீங்க
2: என்னாச்சுன்னு தெரியல, இணைப்பு திடீர்னு துண்டிக்கப்படுச்சு. ஏதோ சூன்யா எங்க இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: எஃப்எம் ரெயின்போ புது 90.8 கேட்டுட்டு இருக்கீங்க. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. டைம் சரி 5:48 இருக்கேன் நிகழ்ச்சியில. அடுத்ததா யாராட்டெல்லாம் பேச போறாங்க சோனியா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
3: அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம ராக் பீச்ல தான் ராக் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்கன்னு சொல்லிட்டு. சோ அவங்க வீட்டுல வந்து போட்டிவா தைரியமா ஒரு குட்டி இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஹாய்டா, வணக்கம். ஹாய், வணக்கம். எஃப்எம் ரெயின்போல இருந்து நாங்க உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கோம். உங்க பேரு?
4: வேதவசிதா.
3: வேதவசிதா, ஓகே, ரிலாக்ஸா பேசலாம். வேதவசிதா, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?

0: மேம் உங்க நேம் மேம் அனிதா நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா மேம் ஓகே சார் உங்க பேரு சுந்தர் நீங்க என்ன சார் பண்றீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பேருப்பா
1: யஷ்வந்த்
0: ஓகே ஃபேமிலியோட பீச்சுக்கு வந்திருக்கீங்க எப்பவுமே நீங்க சூஸ் பண்ற இடம் பீச் தானா
1: எஸ்
0: ஸோ வீக்லி எத்தனை நாள் வருவீங்க பீச்சுக்கு ஏன்னா இன்னைக்கு சண்டே கூட இல்ல
1: வீக்லி ஒன்
0: வீக்லி ஒன் இன்னைக்கு ஸ்கூல்லாம் இருக்குல்ல அப்படின்னு படிப்பு சம்பந்தமான விஷயம் சரி உங்ககிட்ட கேக்க போற உங்களுக்கு பிடிச்ச இடம் பீச்ல அப்படின்னா எந்த பிளேஸ் இருக்கீங்க அந்த கார்னர்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு அதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் தவிர்த்து வேற ஒரு ப்ராடக்ட் பிடிக்கும் சாப்பிட மம்மி டாடிய நச்சரிச்சுனே இருப்பீங்கன்னா என்ன ஃபுட் என்ன லைக் பண்ணி சாப்பிடுவீங்க மம்மி டாடி ஐஸ்கிரீம் இல்ல சார் அதை சொல்லிட்டு அதை சொல்லக்கூடாதுங்க அதனாலதான் யோசிக்கிறான்
2: பத்தொன்பதுன்னு அகைன் 18 சொல்லணும் 17 சொல்லணும் தமிழ் இங்கிலீஷும் மாத்தி மாத்தி சொல்ல போறீங்க ரெடியா மனசுல ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களா ட்ரை பண்ணுங்க 20 19 18 17 அந்த மாதிரி சொல்லணும் ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் 20 19 அப்படியே சொல்லுங்க
1: 18 17 16 15 3 12 11 11
0: பாக்குறது ஓகே உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டர் யாரு காமெடி எல்லாம் பிடிக்குமா எந்த காமெடி ஆக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புரியல சந்தானம் சார் ஓ நானே ஓகே சந்தானம் சார் நடிச்ச ஒரு டைலாக் சொல்லுங்க பாக்கலாம் சரி பாப்பா விளையாட விளையாட்டு நீங்களும் ட்ரை பண்றீங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா 20ல இருந்து இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் நீங்களே தான் ஸ்டார்ட் பண்ணு 1 2 3 ஸ்டார்ட்
1: 19 18 18 10 17
0: அங்க விளையாடுறாங்க பாருங்க உங்களுக்காக சொல்லுங்க
1: சொல்லுங்க
0: 3 2 1 பட் சூப்பரா ரன்னிங் உங்களுக்கும் ஒரு கிளாப் ஓகே அடுத்தது ஒரு
3: என்னப்பா அடிக்கடி கட் ஆயிடுது லைன் என்னாச்சுன்றதே தெரியல சோனியாவை அடுத்தது நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு எங்க இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் பாடலை கேட்டு வந்துடலாம்

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. என்னப்பா அடிக்கடி லைன் கட் ஆயினா இது அப்படின்னு சொல்லிட்டு சோனியா மேம்கிட்ட கேட்கும்போது, ஒன்றும் இல்லை இங்கே டவர் ப்ராப்ளம் கொஞ்சோண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ராக் பிஜில் தான் இருக்காங்க. அடுத்ததான் யார்கிட்ட பேச போறாங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: அதே வருத்தம் தான் எனக்கும். இங்க நிறைய வந்து கால் வந்து கட் ஆயிட்டே இருக்கு. இந்த தடவை கட் ஆகாம பேசணும். நல்ல டவர் இருக்க ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டேன். நம்ம கூட இங்க ஒருத்தவங்க பேசிட்டு ரெடியா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப வெக்கப்படுறாங்க. ஒரு காலேஜ் கேர்ளா இருக்காங்க. ஏன் இவ்வளவு வெக்கம்? ஏன் மேம் இவ்வளவு வெக்கம்? உங்க பேர் மேம்?
2: என் பேர் தேவசேனா மேம்.
1: தேவசேனா? என்ன மேம் பாகுபலி படத்துல வர மாதிரி சூப்பரான பேர் வச்சுன்னு இவ்வளவு பயப்படுறீங்க?
2: இல்ல இது ஃபர்ஸ்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு மேம்.
1: அதனால பயமா இருக்கும். ஆனா பேசல, நல்ல ஜாலியா இருக்கீங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்க. பில்டிங் தான் பேஸ்மெண்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? நீங்க பாண்டிச்சேரி தானா?
2: பாண்டிச்சேரி தான் மேம்.
1: எந்த ஏரியா மேம் பாண்டிச்சேரியில?
2: சண்முகாபுரம்.
1: தனியா வந்துட்டீங்க பீச்சுக்கு? உங்களுக்கு தனியா வரதா பிடிக்குமா?
2: டிப்ரெஷனா இருந்ததுனால கொஞ்சம்.
1: என்ன மேம், ஏன் மேம் இந்த சின்ன வயசுல டிப்ரெஷன்? ஆனா டிப்ரெஷன் எல்லாம் ஆகாதீங்க. நம்ம ஷோவை கேளுங்க, டிப்ரெஷன் இல்லாம இருங்க.
2: கண்டிப்பா மேம்.
1: ஓகே மேம், இப்ப பீச்ல எந்த டைம்லாம் டிப்ரெஷன் இருக்கப்ப வரேன்னு சொல்றீங்க? அந்த டிப்ரெஷன்லயும் சில பேர் வந்து கும்பல் சேர்த்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா இல்ல இந்த மாதிரி தனி நிறையா வரது?
2: ரொம்ப டிப்ரெஷனா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவேன், லைட்டா டிப்ரெஷனா இருந்தா தனியா வருவேன்.
1: அப்ப இப்ப லைட் டிப்ரெஷன்ல தான் இருக்கீங்க. அப்ப உங்ககிட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம்.
2: கேட்கலாம்.
1: இந்த பாண்டிச்சேரி பீச்க்கு எத்தனை வருஷமா வரீங்க?
2: சின்ன
1: வயசுல இந்த பீச்ல உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா?
2: சின்ன வயசுல வந்தப்போலாம் இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது நிக்க வச்சு போட்டோ எடுக்க

0: நானே மறந்துட்டேன்.
1: அதெல்லாம் ஜாலியா இருக்கும். அப்போ ரொம்ப நமக்கே நம்மள போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்.
0: அவங்க போட்டோஸ் அந்த மாதிரி கேமராஸ்ல தான் எடுப்பாங்க.
1: அவங்க வந்து போட்டோ எடுக்கிறப்பெல்லாம் ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் வாங்கி சாப்பிடுறது, பீச்ல போயிட்டு தண்ணியில விளையாடுறது, பேரண்ட்ஸ் எல்லாம் போயிடுவாங்க போத போத அளவருது வாவா சொல்றது, அதுதான் ஜாலியா இருக்கும்.
0: சின்ன இப்ப நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட் வந்துருச்சு இல்லையா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்னா என்னது?
1: எனக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும்.
0: பாஸ்தா தான் ரொம்ப பிடிக்கும். உங்க பாஸ்தா செய்ய தெரியுமா?
1: செய்வாங்க.
0: உங்களுக்கு அடுத்தது நாங்க இந்த பீச்ல பேசுறதுக்கு ஒருத்தவங்க தப்பிட்டே வராங்க. சரி, உங்க பிடிச்ச காமெடி நடிகர் யாரு? முன்னாடி ஒரு படத்தோட சினிமால பாக்குறதுண்டா? ஒரு படத்தோட ஸ்டோரியை லைட்டா சொல்லுவேன், அது என்ன படம் நீங்க கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணுங்க, நல்லா யோசிங்க, பதட்டப்படாதீங்க. ஏன்னா எனக்கே பதட்டமா இருக்கு, அவர் ஓடி வந்ததுல இருந்து. அதனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா எட்ட வந்துடலாம். ஆக்சுவலா நடிகர் நடிகை ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு படம், அது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் க்ளூ கிடையாது. அதுல வந்து ஆக்டர் மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு நினைச்சிட்டு ஆக்டர்ஸ் வந்து லவ் பண்ணுவாங்க, ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுவாங்க, எல்லாமே ஊர்லாம் சுத்துவாங்க. அதுக்கப்புறமா அவர் ஒரு பாடி பில்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரை பிரேக்கப் பண்ணிடுவாங்க. காலையில வர பிடிக்குமா இந்த பீச், நைட் வர பிடிக்குமா? ஓகே, உங்க லைஃப்ல ஒரு அம்பிஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல செட்டில் ஆயிட்டு அம்மா அப்பாவை வீட்டுல உட்கார வச்சு பாக்கணும்.
0: சூப்பர் சூப்பர். உங்க அம்பிஷன் வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லாக எஃப்எம் ரெயின்போவின் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வாழ்த்துட்டா. தேங்க்யூடா.
1: தேங்க்யூ.
0: சூப்பரா வந்து பேசினாங்க. அலையோட விளையாடு நிகழ்ச்சியில பல தடங்களுக்கு இடையில வந்து பேசி இருந்தோம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்ற உங்கள் மனதோடு.

அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு தந்தது கொண்டும் நிகழ்ச்சியின் நிறைவா வந்து ஆர்ஜி சோனியா ஏதோ சொல்றதுக்கு தயாரா இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களோட லைன் திடீர்னு கட் ஆயிடுச்சு. வழக்கம் போல அவங்களுடைய டவர் ப்ராப்ளமாட்டிருக்கு, என்ன சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் அதுக்கிட்ட சர்ச் பண்ணிட்டு வரேன். ஒரு பாடல் கேட்டுவாங்க,

0: எஸ் நம்ம ஆர்ஜே சோனியாவை தேடி கண்டுபிடிச்சாச்சு. சோனியா,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. அலையோட விளையாட, அலையோட விளையாட நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு தொடக்கத்துல இருந்தே ரொம்ப ஃபன்னா போச்சு நம்ம பீச்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் பேஸ்னா அந்த தமிழ் விரும்பியா இருக்கட்டும், அதுக்கு அடுத்துதான் பேசுறேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஓடி போன மகேந்திரன் அப்படின்ற தம்பியா இருக்கட்டும், அண்ட் அடுத்துதான் இங்க அழகா டீ சுண்டல் விற்கிற அக்கா பேசுனதும் சரி, வெளியூர்ல இருந்து வந்த ஒரு ஆந்திரா பர்சன் பேசுனதும் சரி, அடுத்தடுத்து பேசிய நபர்கள் எல்லாருமே ரொம்ப

0: சூப்பரா பேசியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரமும் வந்து போயிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இதே ராக் பீச்ல உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஜே சோனி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்ந்து கேளுங்க.
1: தேங்க்யூ சோனி.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு ஆஸ்திரேலியாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கேரள முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். எல் நீனோ விளைவின் தாக்கங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய விருது பெற்ற 6 கைவினைக் கலைஞர்களுக்கு தலா 100,000 ரூபாய்க்கான காசோலைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு 3 நாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தின் 2 கட்டமாக மெல்போர்ன் புறப்பட்டுச் சென்றுள்ளார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியந்தோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை வழியனுப்பி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்தோனேஷிய பயணத்தால் இந்தியா இந்தோனேஷியா கூட்டாண்மை உறவுகளில் பல்வேறு முக்கிய விளைவுகள் ஏற்பட்டு உள்ளதாகவும் எதிர்கால ஒத்துழைப்பிற்கு பெரிய அளவில் செயல்திட்டம் உருவாகி இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆஸ்திரேலிய பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: இந்தோனேஷியாவை தொடர்ந்து இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ளும் ஆஸ்திரேலிய பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்தவும் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய சமூகத்தினரின் நலன் குறித்தும் முக்கிய கவனம் செலுத்தப்பட உள்ளது. ஆஸ்திரேலியாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேசுடன் இணைந்து இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இரு நாட்டு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கேரள மாநிலங்களின் முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். நிலைமைகளை எதிர்கொள்ள இயன்ற எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அவர் உறுதியளித்தார். வயநாடு நிலச்சரிவு சம்பவம் குறித்தும் சம்பவம் தொடர்பான நடப்பு நிலவரங்கள் குறித்தும் திரு அமித்ஷா கேட்டறிந்ததாக கேரள முதலமைச்சர் திரு சதீஷன் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து உயர்நிலை விசாரணை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சர் வலியுறுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர்கள் கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியுள்ளது. கூட்டத்தின் பிரதான அமர்வில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி, துறைச் செயலர் திரு அனில் மாலிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த அமர்வில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டு அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. பிரிக்ஸ் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களின் கூட்டத்தின் நிறைவாக நாளை மாலை நடைபெறவுள்ள இறுதி அமர்வில் கேரள முதலமைச்சர் திரு சதீஷன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். 19 இருக்கைகள் கொண்ட சரஸ் MK2 இலகரக போக்குவரத்து விமானங்களை முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான வடிவமைப்பு பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்துள்ள NAL பரிசோதனைக் கூடத்திற்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்லும் வகையிலான இந்த சாதனையால் உடான் திட்டத்தின் கீழ் தொலைதூர பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கும் சிறு விமானங்களை இயக்க ஏதுவாகும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் கூறியுள்ளார். வாரணாசி விமான நிலையத்தில் ஓடு பாதைக்கு அடியிலேயே மோட்டார் வாகனங்களுக்கான சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக மற்றொரு பதிவில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கைத்தறி துறையில் புதுமையாக்க முயற்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் கைத்தறி ஹேக்கத்தான் போட்டிகளை இன்று தொடக்கியுள்ளது. தேசிய கைத்தறி தின கொண்டாட்டம்

0: பாடங்களின் ஒரு பகுதியான இப்போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வரும் 20ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். இறுதிப் போட்டி வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தின் புதுமையாக்கப் பிரிவில் நடைபெறும். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க இந்திய படகுகளுக்கு அனுமதி கடிதம் வழங்கும் பணிகளையும் குடியரசுத் துணைத் தலைவர் புவனேஸ்வரில் நாளை தொடக்கி வைக்கிறார். ஒடிசா மாநிலத்தின் நீல பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கத்திலான அம்மாநில அரசின் ஆழ்கடல் மீன்பிடி இயக்கத்தின் கீழ் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீன்வள கூட்டுறவு அமைப்புகளும் மீன்வளம் சார்ந்த உழவர் உற்பத்தியாளர் சங்கங்களும் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட இதனால் ஏதுவாகும் என்றும் ஒடிசா அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. எல் நீனோ காலநிலை விளைவுகள் தாக்கங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: மறு ஆய்வு கூட்டத்திற்கு பின்னர் வேளாண் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எல் நினோ தாக்கங்களை எதிர்கொள்ள மத்திய அரசு இவ்வாண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்தே ஆயத்த பணிகளை தொடக்கிவிட்டதாகவும், நடவு, பயிர் மற்றும் சந்தை நிலவரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் கூறினார். இவ்வாண்டு பருவமழை தொடங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக துவரை, சோயா மற்றும் பருத்தி நடவு பாதிக்கப்பட்டுள்ள போதிலும், கடந்த 3-4 நாட்களில் பல்வேறு மாநிலங்களில் மழை பெய்திருப்பதால் நாட்டில் மழை பற்றாக்குறை மாவட்டங்களின் எண்ணிக்கை 262 குறைந்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயினும் விவசாயிகள் இம்முறை நீர்த்தேவை குறைவான கம்பு, பச்சை பயிறு மற்றும் மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திரு சௌஹான் மேலும் குறிப்பிட்டார்.
0: புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 1991 முதல் 2024 வரை தேசிய விருது பெற்ற 6 கைவினை கலைஞர்களுக்கு மாவட்ட தொழில் மையத்தின் கைவினை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். காரைக்காலைச் சேர்ந்த திரு ராமகிருஷ்ணன், புதுச்சேரியைச் சேர்ந்த பத்மஸ்ரீ திரு வி கே முனுசாமி, திரு சேகர், திரு மாசிலாமணி, திரு வெங்கடேசன், திரு மோகன்தாஸ் ஆகியோருக்கு இந்த உதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரியின் கைவினைக் கலைகளை உலக நிலைக்கு உயர்த்திய கலைஞர்களை கௌரவிக்கவும், இக்கலைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவும் இதனால் ஏதுவாகும் என்றும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனாம் மார்க்கெட் கமிட்டி கூட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுப்பிரிவு மற்றும் அட்டவணை பிரிவைச் சேர்ந்த 154 விவசாயிகளுக்கு மொத்தம் 11.55 லட்சம் ரூபாய் உற்பத்தி மானியத்தை மாநில அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் வழங்கினார். இயற்கை விவசாயம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இடையே கலந்துரையாடல் கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது. இளைஞர்களுக்கான மத்திய அரசின் MyGov இணையதளத்தில் இளைஞர்கள் அனைவரும் பதிவு பெறுவதை உறுதிப்படுத்துவது குறித்து இளையோர் திட்டங்களுக்கான மாவட்ட ஆலோசனைக் குழு சார்பில் ஏனாமில் இன்று நடைபெற்ற கூட்டத்திற்கு ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா தலைமை தாங்கினார். திறன் மேம்பாடு, தலைமைத்துவம் மற்றும் தொழில் முனைப்பில் பயிற்சி பெறவும், தன்னார்வ அடிப்படையில் பல்வேறு சேவைகளில் ஈடுபடவும் MyGov இணையதளம் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளை இளைஞர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். MyGov இணையதளத்தில் இளைஞர்கள் பதிவு பெற ஏதுவாக கல்லூரி, கல்வி நிறுவனங்கள் மற்றும் இளைஞர் அமைப்புகளில் சிறப்பு முகாம்களை நடத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி அரசின் வேளாண் துறையும் வனத்துறையும் இணைந்து மாஹியில் உள்ள இந்திரா காந்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் இன்று நடத்திய வன மகோத்சவம் நிகழ்வை சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார் மரக்கன்று நட்டு தொடக்கி வைத்தார். வனவள பாதுகாப்பு மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சிறப்பு அமர்வு ஒன்றும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. மாணவர்களுக்கு இலவச பழக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரி விமான நிலையத்தின் விரிவாக்க திட்டத்திற்கு தமிழக அரசிடம் பேசி நிலம் பெற புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்ற தீர்ப்பின்படி புதுச்சேரிக்கு 7 TMC காவிரி நீர், வீடூர் அணை மற்றும் சாத்தனூர் அணையில் இருந்து புதுச்சேரிக்கு நீர்வரத்து, திருச்செந்தூரில் புதுச்சேரி பக்தர்களுக்கு தனி விடுதி உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்தும் தமிழக முதலமைச்சரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மாரடைப்பு உள்ளிட்ட அவசர காலங்களில் CPR போன்ற உயிர்காக்கும் உதவிகளை உடனடியாக நோயாளிகளுக்கு வழங்குவதில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான இந்தியா EMS திட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த

ஜிப்மர் மருத்துவமனை முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மூலக்குளத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் இது தொடர்பாக நடைபெற்ற பயிற்சி முகாமின் போது சுமார் 200 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையின் ஒத்துழைப்புடன் 10,000 இளைஞர்களுக்கு இத்தகைய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் ஜிப்மர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கும் தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு ஆஸ்திரேலியாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கேரள முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். எல்நினோ விளைவின் தாக்கங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய விருது பெற்ற 6 கைவினை கலைஞர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய்க்கான காசோலைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: வணக்கம் மக்களே, நேரம் 6:30. நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். மக்களே, மனம் விரும்புத நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த, உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கிற, உங்களுக்கு விருப்பமான, உங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், என்னுடைய கால் பண்ணுங்க. நம்பர் 2271 மற்றும் 2 2 7 2 3 0 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம 0413 என்ற நம்பரை போட்டு கால் பண்ணுங்க. கால் பண்ணி என் கூட பேசி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வைப் பண்ணலாம். மக்களே, நிகழ்ச்சியில முதல் அழைப்பாளர் கேட்டு செஞ்சுக்கலாம். வெனே கேம்
1: மாலை வணக்கம். எம் அபுசாலி தாண்டவமூர்த்திக்கு
0: சொல்லுங்க. அபுசாலி சார், ஹவ் ஆர் யூ?
1: நலமா இருக்கிறேன்
0: சார். ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலர், போனி பண்ணிருக்கீங்க, கடையை தொடர்ந்துட்டீங்க, நல்ல பாட்டா கேளுங்க. என்ன பாடல், என்ன பாடம்?
1: சந்தோஷம் சார், செந்தூர பூவே அதே வரிகள் சார்.
0: செந்தூர பூவே அதே வரிகள், இப்படி ஒரு பாட்டு இருக்கா?
1: அதே வரி தான் சார.
0: அதே வரி தானே, சரி, எங்களுக்காக பாடுங்க. ரெண்டே லைன்.
1: இன்னொரு நாளைக்கு பாடுறேன் சார்.
0: இன்னொரு நாளைக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் பாத்துக்கிறேன். வாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணலாமா? தெய்வமே எஸ்கேப் சார் நினைச்சேன். ஓகே மக்களே, அவருக்கான விருப்பாடு வந்துட்டு நீங்களும் கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. 2271 7 2 2 2 0 இந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. மக்களே, இது உங்களுக்கான பாடல், செந்தூர பூவே இங்கு தேன் கொண்டு வா.

0: மேகலே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: வணக்கம்
0: சொல்வது யார் இங்கிருந்து?
1: நான் முதலியார்பேட்டையிலிருந்து தங்கபாண்டி சார்.
0: சொல்லுங்க தங்கபாண்டி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: ஒரு 5 கிலோமீட்டருக்கு அனைவரும் நலமாக இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன படம்?
1: உன் பேரை சொன்னாக்கு திட்டிக்குமே
0: நண்பே என் நண்பே. பாருங்க,
1: நீங்க எடுத்து குடிப்பீங்க, நான் பாடுவேன். இப்ப நான் பாடிதான் செகண்ட் ரவுண்ட்
0: போலாமா?
1: போலாம் சார்.
0: உன் பேரை சொன்னாலே நாக்கு திட்டிக்கு

0: ஐயோயோ வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே சார், அகமிற்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி சார்.
0: மக்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை, விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க, டயல் பண்ணுங்க. நம்பர் அதே தான், 2275230722717106. மறக்காம 0413 கோட் நம்பரை போட்டு மறக்காம கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை வைப் பண்ணுங்க. மக்களே, இது உங்களுக்கான பாடல், உன் பேரை சொன்னாலே.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போ வி மனம் விரும்புது நேரம் 6:15 நிமிடம் 44 நிமிடம் கிரீஷர் கூட எடுத்த பாடல் வணக்கம்.
1: தங்கள் பாசமும் நேசமும் நண்பருக்கு பொன் மாலை வணக்கம்.
0: இல்ல இன்ட்ரோ ரொம்ப நேரமா ஆகுது, சொல்லுங்க யாருங்க பேசுறீங்க?
1: கலையரசு நல்லா பாளையம்.
0: சொல்லுங்க கலையர் சார், சுகமா இருக்கீங்களா?
1: மாப்பிள்ள
0: சிங்கம்
1: எந்த விருப்பமாய் ஒரு துள்ளலான பாடலை தாருங்களேன்.
0: கண்டிப்பா என் தெய்வத்துக்காக அந்த பாடலை நான் போடுறேன் ஓகேங்களா?
1: நன்றி
0: சூப்பர் சார், நன்றி சார்.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட். வணக்கம் சொல்றது லைன்ல இருக்கீங்களா? தெய்வமே
2: இருக்கும் சார்.
1: சொல்லுங்க, யாரு பேசுவீங்க? இளமங்கலம் ஈ ராமு முருகன் சார். ஹவ் ஆர் யூ?
2: படம் வந்து மைதிரி என்னை காதலி, பாடல் வந்து நானும் வந்த நூறவை. ஆமாங்க சார்.
1: சரி, இது ரொம்ப ஒரு ஃபீலிங்கான பாட்டு தானே?
2: ஆமாங்க சார்.
1: சரி, பாடலாமா?
2: பாடலாம் சார்.
1: ஆ, பாடுங்க, ஆரம்பிங்க.
2: நானும் வந்த நூறவை நாடி வந்த
1: பறவை. பாருங்க.
2: வந்தன் வேலை வேடன் செய்த லீலை உறவு பறந்ததம்மா.
1: சிவங்க அகலமா
2: போட்டுருங்க சார்.
1: சரி, இந்த பாடலை கேட்க அகலாம். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டு கேளுங்க.
2: சரிங்க சார்.
1: அழைப்பிற்கு
2: நன்றி சார். உங்களுக்கு மாலை நன்றி.
1: மக்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? மொபைல் எடுங்க, பக்கெட்டில் தண்ணி இருக்கும், ஊற வைங்க, நல்லா ஊற வச்சுட்டு காய வைங்க. அப்படி சொல்ல மாட்டேன், கால் பண்ணுங்க. நம்பர் இதுதான், 2271 7 0 மற்றும் 2275 2 3 0. மறக்காமல் 0 4 1 2 போட்டு கால் பண்ணுங்க. மக்களே, இது உங்களுக்கான பாடல். நானும் முந்த நூறவை.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா. வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நானம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிடி

எரிகிறது, விரல்கள் வேகிறது, நாதம் இட்டுகிறேன் பாராயோ. புயலும் வலுக்கிறது, கடலும் கொதிக்கிறது, படகை செலுத்துகிறேன் வாராயோ. எண்ணெய் இழந்த பின்னும் எரிய

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: ஒரு பேச்சு கேக்க மாட்டீங்களா சார்?
3: சொல்லுங்க,
2: காணா போயிருங்க. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு ஷாஜகான் படத்துல இருந்து
2: புரியுது. பாட்டு கேட்கும் போது புரியுது. நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, அந்த பாடல பாடிலாமா?
3: பாடிலாம் சார்.
2: பாடுங்க சார். ரெடி ரெடி ரெடி ஸ்டார்ட்.
3: நெல்லினமே நெஞ்சு நெல்லிய காதல் பூக்கும்.
2: ஆஹா, அச்சடா,
3: வேற மாதிரி உங்களுக்கு கேட்டு சார். இந்த பாடல்
2: பாட்டு பாட சொன்னா படிச்சீங்க பாத்தீங்களா, வேற மாதிரி. சூப்பர் சார், வாய்ப்புக்கு நன்றி சார்.
3: வாய்ப்புக்கு நன்றி சார்.
2: மக்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த விருப்பமான பாடலை கேட்டு மக்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, கால் பண்ண வேண்டிய எண்கள் கால் பண்ணுங்க, மறக்காம கால் பண்ண வேண்டிய எண்கள் 2216 மற்றும் 2275230, மறக்காம 0413 கோடு புறப்பட்டு கால் பண்ணுங்க. மக்களே, இது உங்களுக்கான பாடல். மெல்லினமே மெல்லினமே வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ. விண்மணம் விரும்பு நேரம் 6:56
1: வணக்கம் வணக்கம் சார். பவனிகள் இருந்து வேறுமணி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராங்க சார். என்ன பாடல் வேணும்
1: சார்? இந்த சிவாஜி மகன் படத்துல இருந்து சார், காத்தடிக்கும் நேரம் சார். நல்ல காத்து அடிச்சிட்டு இருக்கு ஜில்லுன்னு.
0: ஓகே சார், உங்களுக்கான ஒரு பாடல் கேட்கலாமா?
1: ஓகே, நன்றி சார்.
0: அழைப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி சார்.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு 3 நாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தின் 2ம் கட்டமாக மெல்போர்ன் புறப்பட்டுச் சென்றுள்ளார். பிரதமரின் இந்த ஆஸ்திரேலிய பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்தவும் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய சமூகத்தினரின் நலன் குறித்தும் முக்கிய கவனம் செலுத்தப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கேரள மாநிலங்களின் முதலமைச்சர்களை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். நிலைமைகளை எதிர்கொள்ள இயன்ற எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அவர் உறுதியளித்தார். எல் நீனோ விளைவின் தாக்கங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறுஆய்வுக் கூட்டம் நடத்தினார். கடந்த 3-4 நாட்களில் பல்வேறு மாநிலங்களில் மழை பெய்து இருப்பதால் நாட்டில் மழை பற்றாக்குறை மாவட்டங்களின் எண்ணிக்கை 262லிருந்து 178ஆக குறைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 1991 முதல் 2024ஆம் ஆண்டு வரை தேசிய விருது பெற்ற 6 கைவினைக் கலைஞர்களுக்கு கைவினை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். காரைக்காலைச் சேர்ந்த திரு ராமகிருஷ்ணன், புதுச்சேரியைச் சேர்ந்த பத்மஸ்ரீ, திரு வி கே முனுசாமி உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் புதுச்சேரி அரசின் செய்தி விளம்பரத்துறையுடன் இணைந்து போலி செய்திகளை செயற்கை நுண்ணறிவு மூலம் இனம் காண்பது குறித்து ஊடகத்துறையினருக்கான 1 நாள் பயிலரங்கு ஒன்றை நடத்தவுள்ளது. புதுச்சேரியில் வரும் 10ம் தேதி நடைபெறவுள்ள இப்பயிலரங்கை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி விமான நிலையத்தின் விரிவாக்க திட்டத்திற்கு தமிழக அரசிடம் பேசி நிலம் பெற புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்பத நேரம் 7:30 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம் அழைப்பாளருக்கு எனது அன்பார்ந்த வணக்கம்.
3: வணக்கம் சொல்வது யார், இங்கிருந்து?
4: என் பேர் கணேஷ் ராஜா.
3: கணேஷ் ராஜா சார், ஹவ் ஆர் யூ?
4: ஹவ் ஆர் யூ? வணக்கம்.
3: யா, ஐ அம் ஹவ் ஐ அம் ஃபைன். யூ ஹவ்?
4: பல அபூர்வ சகோதரர்கள்.
3: சரி,
4: பாடல் வந்து அண்ணாத்த ஆளுரார் வச்சிக்கோ வச்சிக்கோ.
3: சூப்பரா சார் வாய்ஸ். அப்படியே ஒரு ரெண்டு லைன் பாடினா போதும் சார், ரெண்டே
4: லைனா,
3: ரெண்டே.
4: அண்ணாத்த ஆளுரார் வச்சிக்கோ வச்சிக்கோ, தென்னாட்டு வேங்கதான்
3: ஒத்துக்கோ ஒத்துக்கோ
4: ஒத்துக்கோ ஒத்துக்கோ.
3: அவ்வளவுதானா?
4: ஆமா ஆமா.
3: ஐயோ, அடுத்த லைன் வரலையா?
4: வருவான்,
3: பாட்டுல வரும். ஓகே, உங்களுக்கான பாடுறது கேட்கலாமா?
4: ஓகே ஓகே,
3: அழைப்பு இருக்கு. நன்றி சார்.
4: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேகலே சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை

0: காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்புதே. நான் தான் உங்க ஆஜய் ஆனந்த் பேசிட்டு இருக்கேன். மக்களின் நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
1: எம் ராஜு, நோலம்பூர்.
0: சொல்லுங்க ராஜு சார், ஹவ் ஆர் யூ?
1: ராஜபாட்டு ரங்கதுவார படம்.
0: ஓகே, ஹவ் ஆர் யூ ராஜபாட்டு ரங்கதுவாரை? என்ன பாட்டு? நல்லது மகிழ்ச்சி. கண்டிப்பா உங்களுக்கான அந்த புதிய பாடல், புதிய படத்துல இருந்து மதன மாளிகை கேட்கலாமா?
1: போடுங்க.
0: அழைப்பிற்கு நன்றி சார்.
1: ரைட். தங்கமான உருவாக்க

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்போர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சிமாநாட்டில் இரு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: தமிழக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரகலாத் ஜோஷி, பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவில் மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் CBSE 12 வகுப்பு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்று முறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய கல்வி பள்ளிக்கல்வி வாரியம் CBSEக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் திரு கே வி விஸ்வநாதன், திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகளில் உள்ள தனித் தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21 தேதி வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு டிரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 நாள் சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான்கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேகர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2 இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ், மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ்

போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஆஃப் ரெயின்போவின் மனம் விரும்புது. நேரம் 7:32:56. அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம் சார், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
3: சொல்லுங்க கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
4: சொல்லும்
3: போது அந்த பாடல கேக்கணும் ஆசையா இருக்கு. 2 லைன் பாட முடியுமா?
4: ஜோடி கிளிங்கே
3: பக்கத்துல, சொந்த கிளி எங்கே வெக்கத்துல. மக்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு உடனே போன் எடுங்க, கீழே போட்டு உடைங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275203 மறக்காம 0413 கோட் நம்பர் போட்டு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடம் கேட்டு என் கூட பேசி வாய் பண்ணுங்க மக்களே. இது உங்களுக்கான பாடல், படிக்காதன் படத்துல இருந்து சோடி கிளி எங்கே வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: என்ன பாட்டு வேணும்?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: சிந்து நதி பூ. அந்த படத்துல இருந்து
0: புது பாட்ட கேக்குறீங்க. அப்படிங்களா? வாய்ஸ் சூப்பரா. இது ரெண்டு லைன் பாடுங்க வாங்க. வாங்க எனக்காக என் தெய்வமே.
1: பாடுறேன் சார், ஒரு லைன் பாடுறேன் சார்.
0: அதானா?

0: உங்களுக்காக அந்த விருப்ப பாடல கேட்கலாமா?
1: தேங்க்யூ சார்.
0: அழைப்பிற்கு நன்றி மேடம். செஞ்சு கேட்டதா சொல்லுங்க.
1: தேங்க்யூ சார்.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt to rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்புது நேரம் 3:45 நொடி ஆயிற்று. கிருஷ்ணர் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார். நான் ஒரே ஊர்ல இருந்து கங்காதரன்
2: சொல்லுங்க. கங்காதரன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? பாடுங்க.
3: அப்படின்
2: மேடை போட்டு தரணும் உங்களுக்கு, அதானே?
3: கண்டிப்பா
2: கண்டிப்பா சார், உங்களுக்காக நான் மேடை போட்டு வைக்கிறேன், நீங்க வந்து பாடுங்க. ஓகேங்களா?
3: ஓகே சார்.
2: உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்கலாமா?
3: நன்றி,
2: அழைப்பு. நன்றி சார்.

0: என்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன் நான் ஒரு மேடை பாடகன்.
1: Is anybody interested in singing with me? Myself. Pleasure is mine. Please come.

0: நாம் எல்லோரும் தருகில் திணல் வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவள். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: You, please come.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ விண்மானம் என்பது நேரம் 7:53 ஆயிற்றுக்கு நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுது யாருங்க இருந்து?
1: தமிழ்ச்செல்வி பாண்டிச்சேரியில.
0: சொல்லுங்க தமிழ்ச்செல்வி மேடம்.
1: எனக்கு வந்து காதல்கோட்டை படத்துல இருந்து சிறப்பு லோலாக்கு அந்த சாங் வேணும்.
0: இவ்வளவு கருத்தான பாடல கேட்க வேண்டிய அவசியம் என்ன மேடம்? ரொம்ப கருத்தான பாடல் கேட்டிருக்கீங்களே, என்ன அவசியம் கேட்டேன். ஹலோ, ரொம்ப கருத்தான பாட்டு கேட்டிருக்கீங்க, வேற எதுவும் இல்ல?
1: ஆமா
0: சார், ஆமா சார். ஓகே ஓகே, உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்கலாமா? அழைப்புக்கு நன்றி மேடம். மக்களே, இன்றைய மனம் விரும்புதல் நிகழ்ச்சியுடைய நிறைவு தினத்துக்கு மட்டும் வரும் பாடலுடன் இன்றைய மனம் விரும்புதல் நிகழ்ச்சி நிறைவேறது. இன்னைக்கு நிறைய பேர் கால் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு வரும் பாடலோட நிகழ்ச்சி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சுத்தத்துக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆஜே ஆனந்த்.

0: நாக்கில் முள்ளாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி

மோடி இன்று தமது இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு 3 நாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தின் 2ம் கட்டமாக மெல்போர்ன் புறப்பட்டுச் சென்றுள்ளார். பிரதமரின் இந்த ஆஸ்திரேலிய பயணத்தின் போது 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்தவும் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய சமூகத்தினரின் நலன் குறித்தும் முக்கிய கவனம் செலுத்தப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து முக்கிய விமான நிலையங்களின் பயணியர் வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் குடியிறக்க நடைமுறைகள் குறித்து மறு ஆய்வு மேற்கொண்டார். நாட்டில் மொத்தமுள்ள 34 கோடி இபிஎஃப் கணக்குகளில் 2025-26 நிதியாண்டிற்கான 8.2% வட்டி வரும் 15ம் தேதிக்குள் வரவு வைக்கப்படும் என மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எல் நீனோ விளைவின் தாக்கங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். கடந்த 3-4 நாட்களில் பல்வேறு மாநிலங்களில் மழை பெய்து இருப்பதால் நாட்டில் மழை பற்றாக்குறை மாவட்டங்களின் எண்ணிக்கை 262 178 குறைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் புதுச்சேரி அரசின் செய்தி விளம்பரத்துறையுடன் இணைந்து போலி செய்திகளை செயற்கை நுண்ணறிவு மூலம் இனம் காண்பது குறித்து ஊடகத்துறையினருக்கான 1 நாள் பயிலரங்கு ஒன்றை நடத்தவுள்ளது. புதுச்சேரியில் வரும் 10ம் தேதி நடைபெறவுள்ள இப்பயிலரங்கை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைக்கிறார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றின் முடிவில் பிரான்ஸ், மொராக்கோ, நார்வே, இங்கிலாந்து, ஸ்பெயின், பெல்ஜியம், அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகள் காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:59 நேர்களே, செய்பாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
7: தெரியாது சார்.
6: கோரி மேடு
7: தெரியவே தெரியாது சார்.
6: கீழூரு, அரியூரு, பங்கூரு
7: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8:00 நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
8: நம்ம நாட்டாம 9 பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
9: அப்படியே பேசிட்டாலும்
8: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
10: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
9: என்ன சொல்ற, 10 யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
8: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
9: ஏடா 10 என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
11: 10 நம்ம FM ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
9: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்றா வண்டி FM ரெயின்போக்கு.
1: நேர்களை இன்னும் சொல்ல முடியல. கெட்லாம் மியூசிக் பை த வே சென்னை.

குட் ஈவினிங் சென்னை, வெல்கம் டு எவ்ரி லிஸ்னர் டியூன் இன் அட் திஸ் ஆர் ஆஃப் தி டே டுடே ரேடியோ செட்ஸ். யூ ஆர் டியூன் இன் வித் மீ ஆஜே அனி, லைவ் ஃப்ரம் தி ஸ்டுடியோஸ் ஆஃப் ஆகாஷ்வாணி சென்னை, டிரான்ஸ்மிட்டிங் டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி 2. It's 8:522 on the clock telling me it's time to play the first track of the day. Yes, it's a long number but definitely a beautiful number, classic number, an evergreen number, and the longest guitar string that you should have found in any song. Yes, you guessed it right. It's going to be Hotel California by Eagles.

0: அது எல்னினோ.
1: எல்னினோ தாக்கம் அப்படின்னா என்ன சார்?
2: ஆக்சுவலாக எல்னினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு தான். இது புயலோ வெள்ளமோ அல்லது சுனாமியோ அல்ல. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேக பகுதியில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை உருவாகுவதை தான் நாங்கள் எல்னினோ சொல்கிறோம். பொதுவாக ஆக்சுவலாக பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் வெப்பநிலை 20-25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மத்திய பகுதியில் 25-29 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மேற்கு பகுதி, பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் வந்து 28-31 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும். இது நார்மல் ரேஞ்சு. ஸோ அதனால் அந்த மேற்கு பகுதியில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் இந்த வெப்ப பகுதி வந்து எல்னினோ பீரியடில் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து விடும். அதனால் வந்து நார்மலாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று வீசும். பொதுவாக எல்னினோ பீரியடில் வந்து அந்த மேற்கு நோக்கி வீசக்கூடிய காற்றினுடைய இந்த வலிமை குறைந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சியை தான் எல்னினோன்னு சொல்லுதோம். இந்த எல்னினோ பீரியடில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா அந்த வாக்கர் சர்க்குலேஷனுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும். வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னா ஒரு பகுதியில் அந்த வெப்பமான பகுதியில் வந்து காற்றுகள் குவிந்து மேல் நோக்கி எழும்பும். மேல் நோக்கி எழும்பிய காற்று சைடில் அதாவது வெஸ்ட் வாடா மூவ் ஆகி மறுபடியும் அது சிங்க் ஆகும். கிழக்கு தரை நோக்கி வந்துட்டு இருக்கும். தரை நோக்கி வரும் பகுதியில் வந்து மேகங்கள் இருக்காது. மேகங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வெப்பநிலை அதிகரிக்கும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து அது வந்து கிளவுடு ஃபார்மேஷனை வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்த ஏர் போய் கீழே இறங்க வேண்டிய இடத்துல வந்து கிளவுடு ஃபார்ம் பண்ண விடாது. மோஸ்ட்லி கிளவுட் ஃபார்மேஷன் வந்து சப்ரஸ் பண்ணும். அதனால வந்து கிளவுட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மேகங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதான் நடந்துட்டுருக்கு. ஸோ இதை எல்னினோ பீரியட்லேயே தான் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ எல்னினோ வந்து பசிபிக் பெருங்கடல் அங்கே இருந்தால் கூட அதனுடைய எஃபெக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த எல்னினோனுடைய தன்மை வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட இப்போ வந்து இயல்பு வந்து 28 டிகிரி சென்டிகிரேட்டு. அந்த 28-லிருந்து 28.5-30 அப்படி கூடும். இந்த கூடுதல் எவ்வளவு இயல்பிலிருந்து எவ்வளவு கூடுதோ அதை வச்சு தான் அந்த எல்னினோனுடைய வலிமையை நாங்கள் வந்து கணிப்போம். இப்பொழுது கரண்டில் வந்து அது வந்து 1.2 டிகிரி சென்டிகிரேட் வந்து இயல்பிலிருந்து அதிகமாக இருக்குது. அது 0.5 விட அதிகமாக ஆகும்போது அதை வந்து நாங்கள் வீக் எல்னினோன்னு சொல்லுவோம். அந்த 0.5 வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன், அது எல்னினோ கிடையாது. 28-28.5 வரைக்கும் அது வந்து நார்மல் தான். அந்த 28-லிருந்து அது 0.5-லிருந்து மேலே போய் 29 வருது. ஸோ அப்போ என்ன 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக இருக்குது நார்மலை விட. அது வந்து நாங்கள் வந்து வீக் கண்டிஷன் சொல்லுவோம், வீக் எல்னினோ. அந்த 1-1.5 டிகிரி சென்டிகிரேட், 1.5 டிகிரி சென்டிகிரேட் வர வரைக்கும் அதை வந்து மாடரேட் கேட்டகரியில் சொல்லுவோம், இன்டென்சிட்டி. அந்த 1.5-லேருந்து 2 டிகிரி வரைக்கும் ஸ்ட்ராங் எல்னினோ. 2க்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்னினோன்னு சொல்லுவோம். இப்போ மக்கள் வந்து அதை சூப்பர் எல்னினோன்னு பேர் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக சூப்பர்னு கிடையாது, எங்களுடைய இதுபடி வெரி ஸ்ட்ராங் எல்னினோ. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து இந்த அந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 30 டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்கு. செப்டம்பருக்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்னினோ இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
1: இப்போ அப்போ வந்து டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த அக்டோபர் மாதத்துல வந்து நம்ம வந்து பருவமழையோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சார். அப்போ மழைக்கான வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? அப்ப
2: பொதுவா எங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் படி எல்னினோ வந்து 1997 வந்தது. அதுக்கப்புறம் வந்து 2015, 2023 இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெரி ஸ்ட்ராங் எல்னினோ. இப்போ நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து வெரி ஸ்ட்ராங்கு. ஸோ இது மாதிரி வெரி ஸ்ட்ராங் எல்னினோ வந்து அந்த 1997, 2015, 2023 நடந்திருக்கு. இதெல்லாம் வெரி ஸ்ட்ராங் எல்னினோ. அப்போல்லாம் 2.5 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அதிகமாக இருந்தது இயல்பை விட. ஸோ இந்த வருஷமும் 2026லையும் நாங்கள் அந்த மாதிரி அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட 2.5 டிகிரிக்கு கிட்டத்தட்ட வர வாய்ப்புகள் இருக்கு. மாடல் ப்ரிடிக்ஷன், அதாவது டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ஷன். ஆக்சுவலாக இப்போ இருக்கு, நாங்கள் ஃபோர்காஸ்ட் கொடுக்கல, வெதர் ஃபோர்காஸ்ட். வெதர் ஃபோர்காஸ்ட் பேஸ்ட் ஆன் த அட்மாஸ்பியரிக் மாடல்ஸ், டைனாமிக்கல் மாடல்ஸ். இதை வந்து ஆக்சுவலாக ஃபுல் அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணும். சிமுலேட் பண்ணும்போது இன்றைக்கி இப்படி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலாக அந்த ஓஷனில் வந்து ஹீட் கண்டென்ட் இருக்கும். அந்த ஹீட் கண்டென்ட் தான் மெயின், ஓஷியன் ஹீட் கண்டென்ட் சொல்லுவோம். அதனுடைய எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் அட்வெக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஃபியூச்சரை வந்து சிமுலேட் ஆகும், ஃபியூச்சருக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு. இது வந்து நியூமெரிக்கல் மாடல்ஸ், அந்த டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணும். அந்த மாடலுடைய ப்ரிடிக்ஷன் படி செப்டம்பருக்கு அப்புறம் வந்து இது வந்து 2 டிகிரி சென்டிகிரேட் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த கண்டிஷன் நாங்கள் வெரி ஸ்ட்ராங் எல்னினோனு சொல்லுவோம். அப்படி அந்த வெரி ஸ்ட்ராங் எல்னினோ இருக்கும்போது என்னாச்சுன்னா, நார்மலாக எந்த இடத்துல வந்து க்ளோடு அந்த மேகங்கள் உருவாகுமோ அந்த இடத்துல மேகங்கள் உருவாகாது, எந்த இடத்துல நார்மலாக மழை பெய்யுமோ அந்த இடத்துல மழை பெய்யாது, இடத்த ஷிஃப்ட் பண்ணிவிடும். இப்போ ஆக்சுவலாக பெரு அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் அந்த சவுத் அமெரிக்காவில் பெரு சிலின்னு சொல்கிற இடம் வந்து அந்த இடத்துல வந்து இப்போல்லாம் வந்து அப்நார்மல் ரெயின்ஃபால் போயிட்டு இருக்கு. அங்கே நார்மலாக வந்து அவ்வளோ மழை பெய்யாது, அந்த இடத்துல அதிக மழை கொடுத்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் வந்து மழை பெய்யுமோ அங்கே வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் மாறிடும். அந்த அந்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும்போது

0: ரெயின்பால் பேட்டர்ன் வெயிலினுடைய தாக்கம் எல்லாம் மாறும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து இந்த வருஷம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எங்களுடைய ப்ரிடிக்ஷன் படி வந்து இந்தியா ஃபுல்லாக நார்மல் இருந்து பிலோ நார்மல் தான் நாங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலையும் அதே தான், நார்மல் இருந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சில இடங்களில் நார்மல், ஒரு சில இடங்களில் பிலோ நார்மல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து சராசரி மழை வரும், உள்பகுதிகளில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சராசரியை விட குறைவாக மழை எதிர்பார்க்கும். வடகிழக்கு பருவமழை வந்து பொதுவாக இந்த ஸ்ட்ராங் எலினோ பீரியடில் வந்து இதுவரை இயல்பை விட அதிகமாக தான் பதிவாகிருக்கு. ஆக்சுவலாக வந்து 1997 2015 அதெல்லாம் வந்து 2015 வந்து இது சென்னையில் வெள்ளம் வந்தது, அது மாதிரி 2023 தூத்துக்குடியில் ஒரு வெள்ளம் வந்தது. சின்ன காலங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் நல்ல மழை பெருந்தது. அது மாதிரி இந்த இதெல்லாம் ஸ்ட்ராங் எலினோ பீரியடு, அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த இடங்களில் 2.25 அந்த மாதிரி. ஸோ வெரி ஸ்ட்ராங் எல்னினோ வந்து வடகிழக்கு பருவமழைக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், அதே மழை கொடுக்கும்.
1: எல்னினோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்க, இந்த எல்னினோ மாதிரியே வந்து லானினா தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்?
0: இதே இதை சொல்லுறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ எல்னினோ லானினோ தான் அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய கடல் மேற்பரப்பு பகுதியில் உருவாகும் அந்த வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அது எல்னினோ சொல்லுவோம், குறையும் போது வந்து லானின்னு சொல்லுவோம். இதே மாதிரி அந்த எவ்வளவு குறையுதோ அது தகுந்தபடி அதனுடைய இன்டென்சிட்டியை வந்து நாங்கள் கணிப்போம். ஆமாம், அது வந்து இப்போ லாலினோ பீரியடில் வந்து நமக்கு இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை, அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அந்த லாலினோ.
1: இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது வந்து நான் எனக்கு தோண ஒரு சந்தேகம் என்னென்னா, பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு வெப்பநிலை மாறுபாடு, அந்த காற்றோட திசை மாறுபாடு, இது வந்து இங்க நம்ம இந்தியாவில இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, அப்போ அது கடலோட ஓட்டத்துல ஏற்படுற மாறுபாடு வந்து நிலத்திலயும் வந்து ஒரு மாறுபாட்டை உருவாக்குதுன்னு சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா. இந்த ஓஷன் அட்மாஸ்பியரிக் கப்பிள்டு சர்க்குலேஷன், கடலும் வளிமண்டலும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சுழற்சி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பூமத்திய ரேகை சுற்றி வந்து வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்ட்டு, ஆக்சுவலாக இந்த வாக்கர் சர்க்குலேஷன்னா முதல்ல ஆக்சுவலாக நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கில்பர்ட் வாக்கர்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் எங்களுடைய டிஜிஎம், இந்தியா மெட்டலாஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் த டிஜிஎம், அவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார். இந்த வாக்கர் சர்க்குலேஷன் அவருடைய பேரில் தான் இருக்குது வாக்கர் சர்க்குலேஷன். இது எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பகுதியில் வந்து ஏர்கள் வந்து குவியும், மேலே நோக்கி போகும், மேல் நோக்கி போன காற்று வந்து ஒரு திசையில் நகரும், கிழக்கு திசையில் நகர்ந்து முடிக்கு கீழே வந்து குவியும், கீழே வரும். ஸோ மேலே போகிற இடம் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து குவியம் கீழே வரும்போது அந்த இடத்துல க்ளவுட் ஃபார்ம் ஆகாது, அதாவது க்ளவுட் ஃப்ரீயாக இருந்துகிட்ருக்கும், அந்த இடத்துல வெப்பமாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக அந்த அலாங் இயக்கிவிட்டு நடந்துகிட்ருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த நார்மல் கண்டிஷனில் நோ எல்னினோ நோ லானினோ, அதாவது எல்னினோ இல்லை லானினோ இல்லை, நார்மல் கண்டிஷன் நார்மலில் வந்து அந்த இந்தோனேஷியா பக்கத்தில் வந்து ஒரு ரைஸிங் ஏர் வந்து ரைஸ் ஆகும், ஏர் அதாவது வெஸ்ட் பசிபிக் ரீஜனில் ஏர் ரைஸ் ஆகிட்டு இருக்கும், ஏர் ரைஸ் ஆகி நம்ம இந்திய ரீஜனில் வந்து இந்தியன் ஓஷன் அந்த வெஸ்ட் இந்தியன் ஓஷனில் வந்து அங்கே சிங் ஆகும். இப்போ இந்த எல்னினோ பீரியட்னால இந்த ரைஸிங் மோஷன் வந்து ஈஸ்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகுதுனால வந்து அங்கே வெஸ்ட் வேர்ட் அந்த மேற்கு இந்தியா பெருங்கடலில் சிங் ஆகுது அந்த காற்று வந்து இந்தியாவுக்கு மேலே வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்தியாவுக்கு மேலே சிங் ஆகிட்டு இருக்கும், இந்தியாவுக்கு மேலே வந்தால் அந்தியால் அது வந்து க்ளவுடை வந்து ஃபார்ம் ஆகுது, கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுது, அதனால் வெப்பம் அதிகமாகுது.
1: இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்னினோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பரபரப்பாக அது பேசிட்டு இருக்கோம். தமிழகத்தில் வந்து எல்னினோட தாக்கம் எப்படி இருக்கும்?
0: ஆக்சுவலாக டைரெக்டாக வந்து எல்னினோ வந்து தாக்காது. இப்போ ஒரு சைக்ளோன், சுனாமி அதெல்லாம் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும், அதை வந்து வெதர் பினாமினா. ஸோ இது எல்னினோ வந்து ஒரு கிளைமேட் பினாமினா, காலநிலை நிகழ்வுனா ஆக்சுவலாக வந்து ஒரு இமீடியட் எஃபெக்ட் வராது. இப்போ ஒரு சைக்ளோன்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து ஒரு மேக்ஸிமம் 1 week இருக்கும், 10 days இருக்கும். நம்ம எல்னினோவுடைய இம்பாக்ட் வந்து ஆக்சுவலாக எல்னினோ ஃபார்ம் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 6 months இல்லைன்னா ஒரு 1 year வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து அதனுடைய எஃபெக்டை காமிச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன, இப்போ நம்ம இப்போ ஒட்டம்பிலும் நாங்கள் வந்து எதிர்பார்க்கோம் இந்த எல்னினோடைய இன்டென்சிட்டி அதிகமாகுது. அதுக்கப்புறம் போச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஒரு 9 to 12 months 1 year. இப்போ நாங்கள் ஜூன்லேருந்து ஆக்சுவலாக வந்து அந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ யாருன்னா சம்மர் முடிஞ்சது, இனிமேல் வந்து விண்டர் வரப்போகுது அந்த வடகிழக்கு பருவமழை. ஸோ வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கும். மார்ச் ஏப்ரல் மந்தில் வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மலை விட அதிகமாக இருக்கும்.
1: இப்போ தமிழ்நாட்டை பத்தி சொன்னீங்க, நீங்க தமிழகத்துல வந்து இயல்பை விட மழை வந்து கூடுதலா இருக்கும். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும் இந்த எல்னினோனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இந்தியா முழுசுக்குமே மழை இருக்குமா, இல்ல குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மழை இருக்கும், குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல கடும் வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது அந்தந்த ரீஜியனை பொறுத்து மாறுமா சார்?
0: இந்தியாவை பொறுத்தளவில் வந்து எல்னினோ பீரியட்லாம் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவாக தான் இருக்கும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடுக்கு வந்து மெயின்

0: முக்கியமான பருவமழை வந்து வடகிழக்கு பருவமழை. அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருந்தது வடகிழக்கு பருவமழை. அது நமக்கு தமிழ்நாடுக்கு முக்கியமான பருவமழை. தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை. ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து எல்நியூனோ பீரியடில் வந்து இயல்பை விட குறைவாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த குறைவாக இருக்குன்னு எல்லா மாவட்டம் எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கலாம், ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பாக இருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து மெஜாரிட்டியான மாநிலங்களில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாயிருக்கும் இதுவரைக்கும் எல்நினோ பீரியடில்.
1: இப்போ எவ்வளவு கால இடைவெளியில், ஏன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட வருடங்களை வந்து சொன்னீங்க, இப்போ இந்த எல்நினோ விளைவு ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படின்ற மாதிரி இருக்கா சார்?
0: பீரியாடிக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை எல்லாம் ஒரு இயரில் இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் இந்த மந்த்லேருந்து முடியும்னு நமக்கு இருக்குது. இது இது வந்து ஃபிக்ஸ்டு. பட் அந்த எல்நினோ பீரியட் வந்து நான் பீரியாடிக், இரண்டிலிருந்து ஒரு 5-6 இடைவெளியில் வந்து மறுபடியும் வரும். இப்போ எல்நினோ வந்திருக்கு. ஸோ 2 இயர்ஸ் வந்து நியூட்ரல் கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கும். மறுபடியும் அது வந்து அது லாநினோவாகலாம், லாநினா இல்லைன்னா எல்நினோ எல்நினோவாகலாம். ஸோ இது வந்து ஒரு 2-7 வருஷம் 6-7 வருஷத்துக்கு அந்த இடைவெளியில் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்று வந்துச்சுன்னா, அந்த ஒரு எல்நினோ லாநினோ வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 மந்த்லேருந்து ஒரு 12 மந்த் பீரியட் வரைக்கும் அது நீடிக்கும்.
1: நான் ஏன் வந்து இந்த கேள்வி கேட்டேன்னா சார், இப்போ சமூக வலைதளத்துல வந்து நிறைய தவறான தகவல்கள், இது வந்து இத்தனை வருஷ இடைவெளியில ஏற்படும், இப்படிலாம் இருக்கும்னு ஒரு தேவையற்ற கற்பனையை வந்து மக்கள் கிட்ட பரப்பி விடுறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நமக்கு எழுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதற்கானவங்க வந்து சொல்லும் போதுதான் அதனுடைய நம்பகத்தன்மையே வந்து நம்ம கணக்கிடுறோம். இப்ப வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க முறையான கணிப்பின் அடிப்படையில அந்த தகவலை வந்து கொடுக்குறாங்க. அப்ப வந்து மக்கள் வந்து அதை வந்து நம்பலாம். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, இந்த எல்நினோ காலத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, அதற்கான காரணம் என்ன சார்?
0: ஆக்சுவலாக இப்போ எல்நினோ உங்களுக்கு தெரியும், எல்நினோ வந்து அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வை தான் எல்நினோ என்று சொல்கிறோம். அந்த வெப்பநிலை உயர்வதனால் டைரக்டாக வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் என்னென்ன ஆக்சுவலாக அதனுடைய இம்பேக்ட், இப்போது அந்த எல்நினோ உருவாகுதுனால் உங்களுக்கு வந்து என்னென்னா வறட்சி ஏற்படும், வறட்சி ஏற்படும், அதனால் மரங்கள் செடிகள் வந்து அதனுடைய தன்மையை இழக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுடைய கெப்பாசிட்டி இழந்து. இன்னொன்று காட்டுத்தீ, இப்போ வந்து இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கிறனால வந்து காட்டுத்தீகளாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த காட்டு தீயினால உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடை வந்து அட்மாஸ்பியரில் அதிகப்படுத்தும்.
1: இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் கணக்கிடுறீங்க சார்? இப்போ வந்து இந்த வருஷம் எல்நினோவாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் கணக்கிடுறீங்க, அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் சொல்லுங்க?
0: ஆக்சுவலாக நாங்கள் அந்த பசிபிக் பெருங்கடலே வந்து ஒரு 5 பகுதிகளாக பிரிப்பாங்க. பூமத்திய ரேகனுடைய பகுதியில் ஈஸ்ட், மத்திய பகுதி, வெஸ்ட் பகுதின்னு பிரித்து அதை வந்து அந்த இந்த எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே வந்து அந்த இடத்த வந்து நினோ 1, 2, 3, 4, 3.4 வச்சுருக்கோம். பசிபிக் பெருங்கடலின் ஈஸ்ட் பகுதியை வந்து 1, 2 இருக்கும், நீனோ 1 and 2. அப்புறம் மத்திய பகுதி வந்து 3, நீனோ 3 அப்படி அந்த இடத்து பேர். வெஸ்ட் பசிபிக்கை வந்து நீனோ 4 வச்சுருக்கோம். இன்னொரு பகுதி வந்து இந்த எல்நினோடைய எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே ஒரு பகுதி இருக்குது, நீனோ 3.4. அந்த 3ல பாதி 4ல பாதி ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதி வந்து நீனோ 3.4. அந்த பகுதியில் அளவிடப்படும் வெப்பநிலை வைத்து தான் அது எல்னினோவா லாலினோவா நியூட்ரல் கண்டிஷனான்னு சொல்லுவோம்.
1: எல்நினோ லானினா தாக்கங்கள் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

நிறம் 9:31 5 நொடிகள். இரவின் மடியில் நிலவின் ஒளியில் ஓரைகள் மின்ன இமைகளும் பின்ன திக்கெட்டும் முறைய மின்னொளிகள் மறைய இனிதான கனவுகள் தேடி இழைப்பாக உறங்கும் தங்களுக்கு என் இனிய இரு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி ஃப்ரம் பிரெயின்போவின் தேன் சிந்து தேவானமிஷன். நான் உலார்ஜே ஆனந்த்.

இன்றைய தேன் சிந்தவன் மிஷில் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் மனம் கவர்ந்த படம் தான் நம்ம கேட்க போகிறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நமக்கு பாட்டு கேட்க போகிற படம் இதயம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியிருக்காங்க KJ யேசுதாஸ். பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு இளையராஜா. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேகலே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:36 55 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து வானமிஷன். அடுத்ததாக வானத்தின் நிலவொளி என் மீது படுவதை விட உன் நினைவுகள் என் மனதில் படுவதே எனக்கு சுகமா இருக்கிறது. நேஷில் பாட கேட்கலாம். இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் எஸ் ஜானகியுடன் எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்தில் இருந்தார்.

நேரம் 9:42 50 நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தேவான் மிஷில் வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில் இளையராஜாவின் இசையில் இரட்டை வால்குருவி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தேன் சிந்தது வானம் நேரம் 9:47 நிகழ்ச்சியில் அடுத்ததாக படம் கேட்கலாம். கேஜேஎஸ் தாஸ் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜாவின் செயல், அம்மன் கோவில் காலை திரைப்படத்திலிருந்து

நேரம் 9:57 நிமிடம் 7 நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிதேவான வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜாவின் செயல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்தேவானம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பழகு தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த பழகிக்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுனந்தாவின் குரலில் தேவாவின் இசையில் மகாபிரபு திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தை உண்மையில் வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ராவின் குரலில் இளையராஜாவின் இசையில் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து நேரம் 10:06:47.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சுந்தரவம்சில் வரும் பாடல், இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல், கே எஸ் சித்ராவுடன் புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:11:55.

நேரம் 10:21 நிமிடம் 43 நொடிகள் ஆயிடுச்சிருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க தேன்ஸ் தி வானொலியில். அடுத்ததாக படம் கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் தேவாவின் இசையில் திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சுதேவன் வம்சில் வரும் பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ராவின் குரலில் தேவாவின் இசையில் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:28. 10 நொடிகள்.

நேரம் 10:37 37 நொடிகள் ஆயிட்டு எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க. தேன் சிந்தே வானமிஷில் வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் எஸ் ஜானகியுடன் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தேவன் மிஷில் வரும் பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜாவின் இசையில் காவல் கீதம் திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:48. 10 நொடிகள்.

நேரம் 10:57. இன்றைய தேன் சிந்தேவன் மிஷன் நிறைவாகும் பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

நேரம் 11 மணி. நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை ஏஞ்சல். வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. காலை 6:15 தெய்வீகராகம், காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடலை கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை, நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுவை நுகர்வோர் எதிரொலியின் தலைவர் மற்றும் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஹெச் வீரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். காலை 7:25 நலமாய் வாழ, குரல் மாற்றம் மற்றும் குரலை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள்.

காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம். காலை 7:35 வணக்கம் மக்களே, காலை 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நேரில் இணைகிறார் ஆர் ஜே ஜோ. காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:00 இணைய வழி இணைய விருப்பம். காலை 10:00 கெட் செட் கோ கேம் ஷோ. காலை 11:00 மெலடி மேஜிக். பிற்பகல் 12:00 வரலாற்றில் இன்று. பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:00 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற காணங்கள். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர், இதில் கல்லீரல் புற்றுநோய் மற்றும் அதன் தடுப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் புற்றுநோயில் அறுவை சிகிச்சை துறை இணை பேராசிரியர் டாக்டர் பிரதீப் அவர்கள். மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர் ஜே அந்துவன். மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்கலாம். இதற்கிடையே 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம். 8:00 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சுந்தரதேவானு மிஷினை கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சிகள். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நேர்களை இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போவில். நாளை ஒலிபரப்பாக நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேரம் 11:05 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.